0: इति श्रीमच्छंकराचार्य विरचितं गंगाष्टकं संपूर्णम्।
1: அடுத்து சிதம்பரேஸ்வர ஸ்தோத்திரம், பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 MHz பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 சிராவண மாதம் 18 நாள்.

பராப்பவ ஆண்டு ஆடி மாதம் 18 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3 திங்கட்கிழமை. இந்த நாள் அனைவருக்கும் இனியதொரு மகிழ்வான நன்னாளாக அமையட்டும். நேரம் 5:57.

0: கேட்கலாம் 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயம் செழிக்க நாகை மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த சோழ வித்யாபுரம் சந்தனமாதா ஆலயத்தில் விவசாயிகள் பாரம்பரிய பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். ஈரோட்டில் நேற்று நடைபெற்ற பாரம்பரியமிக்க நாட்டு இன காளை மற்றும் பசுமாடுகள் கண்காட்சியில் 500க்கும் மேற்பட்ட மாடுகளை விவசாயிகள் பார்வையிட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் அம்மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட 12 அணைகளின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளது. கும்பகோணம் அருகே மாங்குடியில் தேப்பெருமாநல்லூர் வாய்க்காலில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு தூர்வாரும் பணிகள் தொடங்கியுள்ளன. ஜவ்வாதுமலை காப்புக்காடு பகுதியில் அரிய வகை மான்களை வேட்டையாடிய இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். கிருஷ்ணகிரியில் நேற்று நடைபெற்ற நாய் கண்காட்சியில் 43 வகையைச் சேர்ந்த 320 நாய்கள் பங்கேற்றன. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே மின்சாரம் தாக்கி 7 மாடுகள் உயிரிழந்தன. தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் ட்வின் ஃபால்ஸ் நகரில் நேற்று அடையாளம் தெரியாத நபர்

ஒருவர் துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டதில் 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் நேற்று நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்
1: இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே. FM Rainbow 103 கோயம்புத்தூரில் இணைந்திருக்கிறோம். காலை தென்றல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கலாம் குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 97 அதிகாரம் இனியவை கூறல். குரல் நயன் இன்று நன்றி பயக்கும் பயன் இன்று பண்பின் தலைப்பிரியா சொல். விளக்கம் பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கு இன்பம் தந்து நன்மை பயக்கும். குரல் நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல். விளக்கம் பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும். கேட்டது குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 97 அதிகாரம் இனியவை கூறல்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
3: செல்வத்துள் செல்வம். நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே என்றும் மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்றும் உரைத்தார் ஔவையார். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்கனியும் முதலில் கசக்கும் பிறகு இனிக்கும் என்பது பழமொழி. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மறக்க வேண்டாம் என்றார் உலகநாதர். செவி வாயாக நெஞ்சு கலனாக கேட்டவை கேட்டு அவை விடாது உளுத்து அமைத்து என்றார் பவணந்தி முனிவர். அரசர்க்கு நல்லறிவு சிந்தனைகளை தரும் புறத்துறை செவி அறிவுறு எனப்படும். வல்லன்மை மிக்கவர்களின் செவிகளில் நல்ல சொற்களை விதைத்து தமக்கு தேவையான பரிசிலை விளைவிக்கும் ஆற்றல் மிக்க உள்ளத்தை கொண்ட பரிசிலர்கள் எப்போதும் செல்லும் அடைக்காத வாயிலை உடையவனே என்று அதியமானை ஔவையார் பாடியுள்ளார். உயிர் வாழ வயிற்றுக்கும் சிறப்பாக வாழ செவிக்கும் உணவிடு என்றார் திருவள்ளுவர். வயிற்றுக்கு வழங்கும் உணவு உடலை வளர்க்கும், செவிக்கு வழங்கும் உணவு அறிவை வளர்க்கும். கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலாலா நிந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா என்று பாடிய பாரதி செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்றார். நாவின் சுவையை விட செவியின் சுவை இனிது என்பதை உணர வேண்டும். மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி என்றார் பாரதி. அவர் வாழ்ந்த காலத்தில் காசி நகர்ப்புலவர் பேசுமுறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்று கனவு கண்டார். இன்று உலகில் எந்த நாட்டில் இருந்தாலும் ஒருவர் பேசுவதை நாம் இருந்த இடத்திலிருந்தே கேட்க முடிகிறது. கான் ஆறுகளின் சத்தம் எந்தன் காதுகளை தொட்டதுண்டா? குயிலின் பாட்டைத்தான் கொஞ்சம் கேட்டதுண்டா? குழலும் யாழும் தரும் மதுர தனிச்சுவையில் பித்து கொண்டே நான் மயங்கி கிடந்ததுண்டா? அறிஞர் பேச்சில்தான் நனைந்ததுண்டா என் நெஞ்சம்? என்ன வாழ்க்கை என்றார் கவிஞர் மீரா. ஊன்றுகோல் போல துன்பத்தில் உதவுவது கேள்வி அறிவே. எவ்வளவு நல்லது கேட்கிறோமோ அவ்வளவு நல்லது விளையும். செவியின் கேட்பு திறன் ஓசையல்ல கேள்வி அறிவே. செவியின் சுவையறியாமல் வாழ்வதும் வாழ்க்கையா என உரைத்த திருவள்ளுவர் குறை கூறுவோரின் சொற்களையும் தாங்குவது மன்னர் கடன் என்றார். எல்லா நேரமும் கேட்கும் செவிகள் சில நேரங்களில் கேட்டும் கேளாமல் இருப்பது நல்லது. நம்மை ஒருவர் புகழும் போதும் இகழும் போதும் செவிகள் கேட்காமல்

0: கொடுப்பதே நல்லது. புகழ்ச்சி நம்மை மதிமயக்கும், உயர்வு மனப்பான்மையை தோற்றுவிக்கும். இகழ்ச்சி நம்மை கோபத்தை ஏற்படுத்தும். அதே நேரம் புகழும்போதும் இகழும்போதும் அதில் வளர்ச்சிக்கு தேவையானவற்றையும் நாம் திருத்திக் கொள்ள வேண்டியவற்றையும் பகுத்து உணர்ந்து கொள்வது அறிவுடைமை. புறநானூற்றில் சோழன் கடுமான் கிள்ளி என்ற அரசனை மதுரை குமரனார் என்ற புலவர் வியந்து பாடுகிறார். கிள்ளி கண்ணுக்கு இன்னாதவனாக செவிக்கு இனியவனாக இருக்கிறான். அவனுடைய எதிரி கண்ணுக்கு இனியவனாகவும் செவிக்கு இன்னாதவனாகவும் இருக்கிறான். இருந்தாலும் கிள்ளியையே இவ்வுலகம் வியக்கிறது என்றார் புலவர். ஏனென்றால் கிள்ளி போரை கண்டால் பகைவரை வென்று அவரது படையை விலக்கி எதிர் நின்றான். அதனால் வால் தைத்த தழும்புடன் காணப்படுவதால் அவன் வீரத்தை கேட்பவரின் செவிகளுக்கு இனியவனாக விளங்குகிறான். புண்ணுடைய உடம்புடன் கண்ணுக்கு இன்னாதவனாக தோன்றுகிறான். பகைவரோ அவனை கண்டு புறம் காட்டி ஓடியதால் புண்ணில்லாத உடம்புடன் தோற்றத்தில் கண்ணுக்கு இனியவராகவும் அவரது அச்சம் காரணமாக செவிக்கு இன்னாதவராகவும் உள்ளனர். அதனால் கிள்ளி ஒன்றில் இனியவனாகவும் பகைவரும் ஒன்றில் இனியவராகவும் இருந்தாலும் இவ்வுலகம் கிளியையே புகழ்ந்து பேசுகிறது. அதற்கு காரணம் யாதோ என கிள்ளியின் வீரத்தை வியந்து இகழ்வது போல புலவர் புகழ்ந்து பாடுகிறார். அழகு என்பது கண்களால் காண்பது மட்டுமல்ல, செவியால் கேட்பதும் தான் என்ற நுட்பமான கருத்தை இப்பாடல் விளக்குகிறது. கேட்பது நமது அறிவை விரிவுபடுத்துவதற்கு அடிப்படையாக அமைகிறது. உரையாடல்கள், சொற்பொழிவுகள் மற்றும் அறிவுரைகள் மூலம் நாம் பெறும் கேள்வியறிவு நமது கற்றல் திறனை மேம்படுத்துகிறது. கதைகள், பாடல்கள் மற்றும் வாய்மொழி மரபுகள் மூலம் தலைமுறை தலைமுறையாக பெறப்படும் அறிவு நல்வாழ்வின் வழிகாட்டியாக அமைகிறது. ஆர்வமாக கேட்பவர்களிடம் பேசுவோர் முழுமையாகவும் ஈடுபாட்டுடனும் கருத்தை வெளிப்படுத்துவர். பிறர் பேசுவதை நுட்பமாக கேட்டால் பேசும்போது தவறின்றி மொழியை துல்லியமாக உச்சரிக்க முடியும். சொல் வளமும் நன்றாக இருக்கும். செவியால் கேட்கும் நற்கருத்துக்கள் சிந்தனையை தூண்டும். செல்வங்களுள் உயர்ந்த செல்வம் கேள்வி செல்வமே என்ற திருக்குறளின் கருத்தை உணர்வோம். கேள்விகளால் ஞானம் பெறுவோம்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கேட்டுட்ருக்கோம் காலை தின்றல் நிகழ்ச்சியில். இனி பக்தி பாடல்கள் கேட்கலாம். தொடக்கமாக தேரெழுந்தூர் சகோதரிகள் பாடியது.

0: நேர்லி, இன்னைக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவிலில் நம்ம என்னென்ன நிகழ்ச்சிகள் கேட்க இருக்கிறோம் அதை பற்றின அறிவிப்பு. காலையில் 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலக, 7:30 காமன்வெல்த் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லி அஞ்சல், 7:45 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் சி மகேஸ்வரி அவர்கள், காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:02 உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பூமா அவர்கள் வழங்கும் உரை, தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ் கேட்கலாம். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம், யோகா ஆசிரியர் திவ்யா குகப்பிரியன் அவர்களுடன் நேர்முகம். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் சரிகண்ட மேகனா அவர்கள். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 7:25 ஏறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் வேங்கை என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். இன்னைக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவில ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள்.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர் திருப்பூர்

0: ஒரு ஈரோடு மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
1: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 6-10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில்

0: டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸாகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 6-10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 6-10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். உள் மாவட்டங்களில் அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரப்பதத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை அளிக்க வேண்டும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பொழிய வாய்ப்புள்ளதால் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். பருத்தியில் முளைப்பு திறன் குறைந்து காணப்படுவதால் விவசாயிகள் பாலித்தீன் பைகளில் விதைத்த நாற்றுகளை பாடுவாசி நட உபயோகப்படுத்தலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். நிலவும் மேகமூட்டமான வானிலையினால் மஞ்சள் பயிரில் நுண்ணூட்ட சத்து குறைபாட்டினை தவிர்க்க ஃபெரஸ் சல்பேட், ஜிங்க் சல்பேட், போராக்ஸ் மற்றும் யூரியா உரங்கள் ஒவ்வொன்றும் 375 கிராம் என்ற அளவில் 250 லிட்டர் தண்ணீரில் கலந்து 25 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். ஆடிப்பட்டம் கொடிவகை பயிர்களான பீர்க்கங்காய், பாகற்காய், புடலங்காய் போன்ற பயிர்களை விதைப்பதற்கு உகந்த காலமாகும். ஆதலால் பயிர் செய்ய விரும்பும் விவசாயிகள் விதைப்பு எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். சாம்பல் நோயின் அறிகுறி தென்படின் டெட்ரோகோனோசோல் என்ற மருந்தினை 2 மில்லி லிட்டர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். கால்நடை கூடாரங்களை சுற்றிலும் மழைநீர் வடிய போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். மேலும் காற்றின் அதிக வேகத்தினை கூடாரங்கள் தாங்கும் வகையில் போதிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும்.
1: இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
0: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோழிகளுக்கான புரதம் நிறைந்த தீவனம் குறித்து தெரிந்து கொள்வோம். கரையான்களின் தீமைகள் குறித்து அறிந்த பலருக்கு கரையான் தீவனமாக பயன்படும் என்றால் ஆச்சரியமாகத்தானே இருக்கும். நாட்டுக்கோழிகளுக்கு கரையான் சிறந்த உணவாக பயன்படுகிறது. கரையான் உற்பத்தி செய்து கோழி குஞ்சுகளுக்கு தீனியாக கொடுத்தால் கரையானை சாப்பிட்ட குஞ்சுகள் மற்ற குஞ்சுகளை விட நல்ல முறையில் வளர்ச்சியடையும். கரையான் ஒரு கூட்டு வாழ்க்கை வாழும் உயிரி. இது அதன் உமிழ்நீர் மூலம் பெரிய புற்றுகளை கட்டுகின்றது. கரையான்களில் ராணி, அரசன், வேலையாட்கள் மற்றும் காவலாளி என்ற பிரிவுகள் உள்ளன. ராணி மற்றும் அரசன் வகை கரையான்கள் மட்டுமே இனப்பெருக்கத்தில் ஈடுபடுகின்றன. ஒரு புற்றில் ஒரே ஒரு ராணி மட்டுமே இருக்கும். அது ஒரு நாளைக்கு 70 முதல் 80,000 முட்டைகளிடும் தன்மை வாய்ந்தது. ராணி கரையான் அதிகபட்சம் 10 ஆண்டுகள் வரை வாழ்வதாக ஆய்வுகள் கூறுகின்றன. கரையான்களின் வாழ்க்கை நிலைகளில் முட்டை பருவம், இளம் நிலை, முதிர்ச்சி அடைந்தவை ஆகியன அடங்கும். பொதுவாக கரையான்கள் 2 முதல் 3 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன. கரையான் கோழி குஞ்சுகளுக்கு சிறந்த புரத தீவனமாகும். கரையான்களின் உலர் நிலையில் சுமார் 50 விழுக்காடு புரதமும், 5 விழுக்காடு கொழுப்பும் மற்றும் உடல் வளர்ச்சி பொருட்களும் உள்ளன. எனவே கரையான்களை நாட்டுக்கோழிகளின் ஊட்டச்சத்து மருந்து எனலாம். ஒரு பழைய பானை, கிழிந்த கோணிசாக்கு, காய்ந்த சாணம், கந்தல் துணி, இற்றுப்போன கட்டை, மட்டை, காய்ந்த இலை, ஓலை போன்ற நார்பொருட்களை பயன்படுத்தி கரையான்களை உற்பத்தி செய்யலாம். அதிகாலை நேரத்தில் கோழிகளை மேய்ச்சலுக்கு அனுப்பும் முன் பானையில் சேகரிக்கப்பட்டுள்ள கரையான்களை கோழிகளுக்கு உணவாக அளிக்கலாம். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சூரியகாந்தி ரகங்கள் மற்றும் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்வோமா? சூரியகாந்தி இந்தியாவின் ஒரு முக்கிய எண்ணெய் வித்து பயிராகும். இது முக்கியமாக கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானாவில் பயிரிடப்படுகிறது. 2024-25 ஆண்டின் நிலவரப்படி தோராயமாக 30 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ளது. ஆண்டு முழுவதும் சாகுபடி செய்வதற்கு ஏற்ற இப்பயிர்கள் 6 முதல் 8 மணி நேர சூரிய ஒளியுடன் கூடிய சூழ்நிலையில் நல்ல வடிகால் வசதியுள்ள மண்ணில் செழித்து வளரும். ஆடி மற்றும் கார்த்திகை மார்கழி பட்டங்கள் இதன் முக்கிய விதைப்பு பட்டங்களாகும். நமது நாட்டின் எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான தொலைநோக்கு திட்டங்களில் சூரியகாந்தி ஒரு முக்கியமான பயிராக உள்ளது.

0: மேலும் சூரியகாந்தி எண்ணெயில் உள்ள நிறைவுறாத கொழுப்பு அமிலங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உகந்தது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையத்தின் கீழ் செயல்படும் எண்ணெய் வித்துறையில் சூரியகாந்தி பயிருக்கான ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. பல ஆராய்ச்சிகளின் முடிவாக உயர் விளைச்சல் மற்றும் அதிக எண்ணெய் சத்து உடைய வீரிய ஒட்டரகங்கள், உளவியல் தொழில்நுட்பங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகள் கண்டறியப்பட்டுள்ளன. சூரியகாந்தியில் வீரிய ஒட்டரகங்களான CoH3 மற்றும் CoH4 90 முதல் 95 நாட்களில் பயன்தரக்கூடியவை. இவை தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக சூரியகாந்தி அதிகம் பயிரிடப்படும் மாவட்டங்களான கரூர், திருச்சி, திண்டுக்கல், தூத்துக்குடி, விருதுநகர், பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் சாகுபடி செய்ய ஏற்ற வீரிய ஒட்டரகங்களாகும். மேலும் இவை ஆடிப்பட்டம், கார்த்திகை மற்றும் மார்கழி பட்டங்களுக்கு ஏற்றதாகவும், ஹெக்டேருக்கு சுமார் 2.5 டன் விளைச்சல் தரவல்லதாகவும் உள்ளன. இந்த ரகங்கள் உயர் விளைச்சலுடன் அதிக எண்ணெய் சத்தும் கொண்டு காணப்படுகின்றன. இந்த ரகங்கள் அதிக பரும அடர்த்தி கொண்டிருப்பதால் இவற்றிற்கு சந்தையில் அதிக விலை நிர்ணயம் செய்யப்படுவதால் விவசாயிகள் அதிக லாபம் பெறுகின்றனர். மேலும் இந்த வீரிய ஒட்டுரகங்கள் கருகல் நச்சுயிரி நோய், இலைப்புள்ளி நோய், சாம்பல் நோய், சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் இலை உண்ணும் புழுக்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டவையாகும்.
1: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
2: நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும்.
1: கேளு.
3: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னென்ன தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னென்ன
4: தெரியுமா?
3: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
4: எப்பமா?
3: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம். Don't miss it.
5: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
6: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநிலச் செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். காவிரி கரையோர மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மதுரை மேலசித்திரை வீதியில் உணவகம் நடத்தி வரும் தேசிய மணி என்பவர் சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடன் பெற்றதால் அதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதினார். அவருக்கு பதில் கடிதம் எழுதியுள்ள பிரதமர், வங்கிக் கடன் பெறுவதில் சாலையோர வியாபாரிகள் மற்றும் சிறு தொழில் முனைவோர் சந்தித்த சிரமங்களுக்கு தீர்வு காண மத்திய அரசு ஸ்வநிதி திட்டத்தை தொடங்கியதாக கூறினார். உரிய நேரத்தில் அரசின் மூலம் கிடைக்கும் ஆதரவு மற்றும் வங்கிக் கடன் எவ்வாறு உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதற்கு மதுரை சிறு வணிகரின் கடிதம் விளக்குவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற சிறு வணிகர்களின் அனுபவமானது மற்றவர்களும் பல்வேறு நலத்திட்டங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற ஊக்கமளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்நிலையில் பிரதமர் தமக்கு எழுதிய கடிதம் மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சிறு வணிகர் திரு தேசியமணி கூறினார்.
1: 62 எங்கள் அப்பா இந்த இடத்துல ஒரு சின்ன கடையை ஆரம்பித்தார். இப்போ நாங்கள் அதை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 0 பாயிண்ட் அக்கௌண்ட்டில் தொடங்குன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்ததை வச்சு கனரா வங்கியில் போய்

0: கணக்கு வங்கி தொடங்கணும். சாலையோர வியாபாரிகளுக்கு கடனுதவி தரதா தகவல் சொல்லவும் நாங்கள் அதில் சில முயற்சிகள் எடுத்தோம். அதுக்கு எங்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் ஒத்துழைச்சாங்க. 4வது முறையாக லோன் வாங்கி இப்போ கட்டிக்கிட்டு இருக்கேன். நரேந்திர மோடி அவர்கள் பத்திரிகையில் பேட்டி கொடுத்தார், சாலை வியாபாரிகளுக்கு 1,50,000 கோடி ரூபா நாங்கள் கடன் உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை என் கடைக்கு வர வாடிக்கையாளர்களை வச்சு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் எழுதி கொடுத்தாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அனுப்பிச்சு வச்சேன். பிரதமர் நரேந்திர மோடியிலிருந்து நீண்ட ஒரு கடிதம் வந்துச்சு. சாலை வியாபாரிக்கு மதித்து நம்ம மதிப்பாக நடந்ததை வச்சு அவங்க சிரத்தை எடுத்து இந்த கடிதத்தை எழுதி நமக்கு ஒரு பாராட்டு கடிதம் போட்டிருக்காங்க. இந்த பிரதமர் சாலை வியாபாரிகளுக்கு மென்மேலும் நல்ல உதவி பண்ணணும்.
1: தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையை தமிழக அரசு நிதானமாகவும் பொறுப்புணர்வுடனும் அணுகும் என்றும் அவர் கூறினார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படவுள்ள வேளாண் நிதிநிலை அறிக்கையில் மாநில விவசாயிகள் பயனடையும் வகையில் பல அறிவிப்புகள் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். மகளிருக்கு 2,500 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கும் திட்டம் நிதிநிலைக்கு ஏற்ப படிப்படியாக அமல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். குற்றாலத்தை உலகத்தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெற்று வரும் சுற்றுலாப் பயணிகள் மேம்பாட்டு பணிகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். குற்றால அருவியின் அருகில் உள்ள பகுதிகள் முழுவதும் வணிகமயமாகி மக்கள் நடமாட்டத்திற்கு இடையூறாக இருப்பதாக கூறினார். சுற்றுலாப் பயணிகளின் நலனை பாதுகாக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் பெண்கள் பாதுகாப்புடன் அருவியில் குளித்துச் செல்லவும் உடை மாற்றவும் போதிய அறைகள் கட்டித்தரப்படும் என்று கூறினார். ஐந்தருவி உள்ளிட்ட பகுதிகளில் நிலவும் கழிப்பிட வசதி மற்றும் சுகாதார பிரச்சினைகளுக்கு விரைவில் உரிய தீர்வு காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க பிளாஸ்டிக் இல்லாத குற்றாலம், குப்பையில்லா குற்றாலம் என்ற இலக்குடன் விழிப்புணர்வு இயக்கம் முன்னெடுக்கப்பட உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவின் நீர்பிடிப்பு பகுதிகளான தலைக்காவிரி, பாகமண்டலா, மடிகேரி, சோமவார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி, ஹேரங்கி அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. கபினி அணை நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் அந்த அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் இன்று தமிழக எல்லையான தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லை அடுத்துள்ள பிலிகுண்டுலுவுக்கு வந்தடையும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆடிப்பெருக்கு இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி ஆற்றில் பெருக்கெடுத்து வரும் நீரை வரவேற்கும் விதமாகவும் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 18ஆம் நாள் மக்கள் இந்நாளை கொண்டாடுகின்றனர். இந்த ஆண்டு காவிரியில் தண்ணீர் இல்லாத நிலையிலும் நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி மாவட்டங்களின் கரையோரங்களில் புதுமண தம்பதியர் மற்றும் பொதுமக்கள் வழிபாடு நடத்தி வருகிறார்கள். மேட்டூர் பகுதியில் ஆடிப்பெருக்கை பொதுமக்கள் பாதுகாப்புடன் கொண்டாட மாவட்ட நிர்வாகம் உரிய ஏற்பாடுகளை செய்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்துப் போனதால் அம்மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட 12 அணைகளின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளது. இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு மட்டுமல்ல கோவை, ஈரோடு மாவட்டங்களிலும் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டம் தென்னகத்தின் தண்ணீர் தொட்டி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு எல்நினோவின் தாக்கத்தினால் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போயுள்ளது. இதுவரை 10% மழை கூட பெய்யவில்லை. எனவே ஓராண்டும் ஆடி மாதத்தில் நிரம்பி விழும் எமரால்டு, அவலாஞ்சி உள்ளிட்ட அனைத்து அணைகளின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. அணையை சுற்றி விவசாயம் செய்து வரும் விவசாயிகளும் பாசனத்திற்கு தண்ணீரின்றி தவித்து வருகின்றனர். குறிப்பாக உதகை, குன்னூர் சுற்றுவட்டார கிராமப் பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாரமாக இருந்து வரும் எமரால்டு மற்றும் பைக்காரா கூட்டு குடிநீர் திட்டமும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் நீர்மின் நிலையங்களில் தினந்தோறும் உற்பத்தி உற்பத்தி செய்யப்பட்டு வரும் 830 மெகாவாட் மின்சார உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது ஏற்பட்டுள்ள எல்னினோவால் நீலகிரி

0: மாவட்டத்தில் கடும் தண்ணீர் பிரச்சனை ஏற்பட்டுள்ள நிலையில் அதன் தாக்கம் அண்டை மாவட்டங்களான கோவை, ஈரோடு மாவட்டங்களுக்கும் இருக்கும் என்று கூறும் ஆர்வலர்கள், சூப்பர் எல்நினோ வருவதற்கு முன்னதாகவே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து குடிநீர் ஆதாரங்களை பாதுகாத்து தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும், கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள இதர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களின் ஒருசில இடங்களிலும், காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய தமிழகத்தின் ஒருசில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் சென்னையில் பல இடங்களில் இன்று அதிகாலை பலத்த மழை பெய்தது. இருவரி செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ட்வின் ஃபால்ஸ் நகரில் நேற்று அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டதில் 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். ஜம்மு காஷ்மீரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 2.9 பதிவானது. அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 5 மாவட்டங்களில் மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. ஈரோட்டில் நேற்று நடைபெற்ற பாரம்பரியமிக்க நாட்டு இன காளை மற்றும் பசுமாடுகள் கண்காட்சியில் 500க்கும் மேற்பட்ட மாடுகளை விவசாயிகள் பார்வையிட்டனர். விவசாயம் செழிக்க நாகை மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த சோழ வித்யாபுரம் சந்தனமாதா ஆலயத்தில் விவசாயிகள் பாரம்பரிய பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். கிருஷ்ணகிரியில் நேற்று நடைபெற்ற நாய் கண்காட்சியில் 43 வகையைச் சேர்ந்த 320 நாய்கள் பங்கேற்றன. ஜவ்வாதுமலை காப்புக்காடு பகுதியில் அரிய வகை மான்களை வேட்டையாடிய இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் நேற்று நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. கடந்த 11 நாட்களாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகள் நேற்று நிறைவடைந்தன. இதையடுத்து 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியை நடத்தவுள்ள இந்தியாவிடம் அதற்கான கொடியும் செங்கோலும் முறையாக ஒப்படைக்கப்பட்டது. தடகள வீரர் நீரஜ் சோப்ரா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி டி உஷா, குஜராத் துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ஆகியோர் அந்த கொடியை பெற்றுக் கொண்டனர். பின்னர் நிறைவு விழாவை ஒட்டி ஸ்காட்லாந்தின் பாரம்பரிய கலை கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்தியா மற்றும் ஸ்காட்லாந்து கலைஞர்களின் கூட்டு முயற்சியில் ஜுகல்பந்தி இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். காவிரி கரையோர மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 6:55 எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
3: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
5: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 734-0707-734.
6: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விளைக இந்த நிகழ்ச்சியில தினமும் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா, இந்த குளிர்காலத்துல எல்லாரும் அவதிப்படுற ஒரு டாபிக். என்ன டாக்டர், சளியா, இரும்பலா, தும்பலா அப்படின்னா கேட்டுறாதீங்க. இது வந்து ஒரு காமனான விஷயம் கிடையாது. இப்ப கூட நம்ம நிறைய நியூஸ்ல எல்லாம் பாத்திருப்போம், சோரியாசிஸ் பிரச்சனை தான். தீராத சோரியாசிஸ்னால அவதிப்படுறவங்க, அதுவும் இந்த கிளைமேட்ல ரொம்பவே தவிச்சிட்டு இருக்கிற சோரியாசிஸ் நோய், அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எதனால டாக்டர் சோரியாசிஸ் வருது? சும்மா தோல்ல அரிப்பு மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து செதில் செதிலா உதிர ஆரம்பிக்குமான்னு கேட்டா கிடையாது. தோல்ல வரக்கூடிய இந்த அரிப்பு எதனால வருது அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு. இப்ப வேற மாதிரியான டெர்மடைட்டிஸ், தோல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் அது நம்மளோட செல்களை சார்ந்ததா இருக்காது. இது வந்து ஒரு செல் சார்ந்த பிரச்சனைங்க, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சொல்லுவோம். ஆட்டோ இம்யூன்னா என்ன டாக்டர்னா, நம்ம உடம்புல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படுதுன்னு வைங்களேன், எதிர்த்து போராடுறதுக்கு இம்யூன் செல்ஸ் இருக்கும். அந்த இம்யூன் செல்ஸ் என்ன பண்ணுனா கெட்டவங்களை மட்டும்தான் அழிக்கும். இதுதான் வந்து இயல்பா இயற்கையா எல்லாரும் உடம்புலயும் நடக்கிறது. ஆனா ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ல என்ன ஆகும்னா இந்த எதிர்ப்பு சக்திக்குரிய செல்கள் நல்லவங்களையும் சேர்த்து அழிக்கும். அந்த நல்லவங்கிறது நம்மளோட ஓன் செல், நம்ம உடம்புல இருக்கிற நல்ல செல்களையே நம்மளோட எதிர்ப்பு சக்திக்குரிய செல்கள் தாக்க ஆரம்பிக்கும். இதுதான் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இந்த ஆட்டோ இம்யூன்ல பாத்தீங்கன்னா முடக்குவாதம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. தோல் சார்ந்த பிரச்சனைகள்ல சோரியாசிஸ் ஒன் ஆஃப் த ஆட்டோ இம்யூன்.

0: அறிகுறிகள் பாத்தீங்கன்னா பர்பிள் கலர்ல இல்ல ரெட் கலர்ல நம்மளோட ஸ்கின் வந்து ரவுண்ட் ரவுண்ட் ஆகும், இல்ல அன்இவன் ஆகும், பேச்சஸ் மாதிரி ஆகும். அண்ட் அப்படி பேட்ச் ஆன இடத்துல வறட்சி ஏற்பட்டு அரிப்பு ஏற்பட்டு சீல் வடியலாம், ரத்தம் வடியலாம், நம்ம மீன் மேலெல்லாம் இருக்கும்ல செதில் அந்த மாதிரி செதில் செதிலா உதிர ஆரம்பிக்கும், ஒரு சில்வரி பேச்சஸ் மாதிரி இருக்குங்க. அண்ட் இது நமக்கு நகத்துல தலையில ஸ்கால்ப் சோரியாசிஸ் சொல்லுவோம், தலையில கூட பேச்சஸ் வர ஆரம்பிச்சு சில பேருக்கு தலையில தான் ஆரம்பமாவே இருக்கும். நிறைய பேர் அதை வந்து என்னன்னு சொல்றது டேண்ட்ரஃப் அப்படின்னு மிஸ்டேக்கனா விட்டுட்டு ரொம்ப நாள் சரியாகாம இருக்கும், அப்புறம் பார்த்தா அது சோரியாசிஸ் நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ இந்த ஆட்டோ இம்யூன் சோரியாசிஸ் என்ன ஆகும்னா நம்மளோட மூட்டுகளை எஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும், மூட்டுகளை எஃபெக்ட் பண்ணி அது சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ஆகும் மாறும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சோரியாசிஸ்ல. சோரியாசிஸ் இருக்கிற டைம்ல ஏதாவது நமக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா அது ஜாஸ்தி ஆகும், குளிர்காலத்துல ஜாஸ்தி ஆகும், ரொம்ப வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆனீங்க அப்படின்னாலும் அந்த அரிப்பு ஜாஸ்தி ஆகும். பிசிக்கலாவும் மென்டலாவும் ஏதாவது மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளானீங்கனாலும் ஜாஸ்தி ஆகும். சர்டன் மருந்துகள் எடுத்துக்கும் போதும் ஜாஸ்தி ஆகும், ஸ்மோக்கிங் ஆல்கோஹால் வழக்கம் போல எல்லாமே தான். இதெல்லாமும் நீங்க எடுத்துட்டு இருந்தீங்கன்னா சோரியாசிஸ் இருந்தா கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகாது, ஜாஸ்தி ஆகும். சோ இவ்வளவு ஹிஸ்டரி இருக்கிற சோரியாசிஸ்க்கு வெறும் மருந்து மட்டும் எப்படி ஒரு சொல்யூஷன் ஆகும் யோசிச்சு பாருங்க. இதற்கு முறையான ஆயுர்வேத சித்தா ஒருங்கிணைந்த சிகிச்சைகள் நீங்க மேற்கொள்ளும். அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்கன்னா மண் குளியல், இயற்கை மருத்துவத்துல மண் குளியல் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும். அது கடந்து வாழை இலை குளியல், இதுவுமே இயற்கை மருத்துவத்தில் இருக்கிற ஒரு சிகிச்சை தான். ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்டான ட்ரீட்மென்ட். அண்ட் அது போக உள்ள நீங்க உடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய டீடாக்ஸ் வழிமுறையை நீங்க ஃபாலோ பண்ணும். அது ஒரு 3 நாட்கள் மருத்துவமனையில வந்து இருந்து வயிறு சுத்தம் பண்ணி நீங்க மண் குளியல் வாழை இலை குளியல் எடுத்து கம்ப்ளீட்டா ஒரு டீடாக்ஸ் பண்ணிட்டும் போலாம். சோ இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி மருந்துகளை எடுக்கும் போது மட்டும்தான் இந்த ஆட்டோ இம்யூன் அப்படின்றது குணமாகுமான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் மேனேஜ் பண்ணணும். இருக்கிறது பரவாமலும் இருக்கிறது அதிகமாகாமலும் ஃபர்ஸ்ட் மேனேஜ் பண்ணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். கேன் பி மேனேஜ்ட், ஆயுஷ் மருத்துவத்துல இதை நம்மளால மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும். சோ இப்போ உங்களுக்கு இந்த சோரியாசிஸ் பத்தின ஒரு தெளிவான ஒரு விளக்கம் தெரிஞ்சிருக்கும். அது இதே மாதிரி இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி, நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
4: ஹாய், ஹலோ, குட் மார்னிங் கோயம்புத்தூர். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நினைச்சிருக்கோம். வணக்கம் கோயம்புத்தூர். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேளுங்க வித் மீ ஆர்ஜே ஆதிஷிவா. நேர்கள் அனைவருக்கும் ஆடி 18 நல்வாழ்த்துக்கள்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல பேக் டு பேக் மூணு சூப்பரான சாங்ஸ் கேட்டோம். நாம கேட்ட முதல் பாடல் அர்ச்சனை பூக்கள் படத்திலிருந்து இசை இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, பாடல் ஆசிரியர் கங்கை அமரன். இரண்டாவது பாடல் முதல் வசந்தம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, பாடல் ஆசிரியர் கங்கை அமரன். இப்ப கேட்ட பாடல் நீச்சல் குளம் திரைப்படத்திலிருந்து தாராபுரம் சுந்தரராஜன் இசையில், எஸ் ஜானகி பாடியது, பாடல் ஆசிரியர் குமாரதேவன். நிகழ்ச்சி இன்னைக்கு காலையில 7:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம் டெய்லி அஞ்சல் 7:45 யோகமும் மனித மாண்பும். உரை வழங்குபவர் சி மகேஸ்வரி அவர்கள். இரவு 7:25 ஏறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் வேங்கை என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் சரிகண்ட மேகனா அவர்கள். கலை 9:02 உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பூமா அவர்கள் வழங்கும் உரை தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அசாம் மாநில ஆறுகளில் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க IIT நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். பாகிஸ்தானில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக கட்டாக், புவனேஸ்வர், பிரம்மபூர் மற்றும் கஞ்சம் மாவட்டத்தில் நடைபெறும் கல்வி மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். கட்டாக்கில் ஜெகத்குரு கிருபாலு பல்கலைக்கழகத்தையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். நாளை தெற்கு ஒடிசா பகுதிக்கு செல்லும் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். குடியரசுத் தலைவரின் வருகையை முன்னிட்டு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஃபரிதாபாத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதையில்லா இந்தியா என்ற இலக்கை அடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்த 100 நாள் இயக்கமானது நாட்டை உருவாக்கும் பணிகளில் இளைஞர்களை ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ள ஒரு தேசிய மக்கள் இயக்கம் என்று கூறினார். ஆரோக்கியம் மற்றும் விழிப்புணர்வு பெற்ற இளைஞர்களே வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதில் மையமாக இருப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேரா யுவ பாரத் வலைதளம் மூலம் 2 கோடியே 24 லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்கள் இந்த பணிகளை மேற்கொள்ள ஒருங்கிணைக்க

0: பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பணிகளில் இளைஞர் அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள் இணைய வேண்டும் என்றும் அமைச்சர் அழைப்பு விடுத்தார். அசாம் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து பாதிப்புகள் ஏற்படுத்தி வருகிறது. அதிகாரப்பூர்வ தகவலின்படி 5 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜோர்ஹாட், சிவசாகர், தேமாஜி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 335 கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக 136,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 15,400 ஹெக்டேர் பரப்பில் பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். வெள்ளத்திற்கு சிவசாகர் மாவட்டத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். 2 பேரை காணவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. சிவசாகர் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாநில அமைச்சர் திரு பியூஷ் அசாரியா நேற்று நேரில் ஆய்வு செய்தார். நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களையும் அவர் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். அசாம் மாநில ஆறுகளின் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க IIT நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். கவுஹாத்தியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிபுணர்களின் உதவியுடன் அறிவியல் அடிப்படையிலான நீண்டகால திட்டம் ஒன்று மாநில அரசால் உருவாக்கப்படும் என்று கூறினார். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரம்மபுத்திரா நதியில் ஏற்படும் மண்ணரிப்பு மிகவும் தீவிரமாக இருப்பதாக கூறினார். இதற்காக நீர்வளத்துறை சார்பில் குறுகிய கால தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் நிரந்தரமான ஏற்பாடுகள் அவசியம் என்று அவர் தெரிவித்தார். மக்களின் உயிரையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திருமதி ஷோபா கரந்தலாஜி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். பணியாளர் தேர்வில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டதால் நியாயமாக தேர்வு எழுதியவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு சுதந்திரமான மத்திய அமைப்பால் மட்டுமே இதுகுறித்து நியாயமாகவும் விரிவாகவும் விசாரணை நடத்தப்படுவதை உறுதி செய்ய முடியும் என்று அந்த கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற்ற 3 சட்டப்பேரவைத் தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறவுள்ளது. பீகாரின் பங்கிப்பூர், மத்திய பிரதேசத்தின் தாட்டியா, குஜராத்தின் மஞ்சள்பூர் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளில் கடந்த வெள்ளிக்கிழமை இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தொகுதிகளில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணிக்கு எண்ணப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய சுஜித் சின்ஹா என்பவர் காவல்துறையுடன் நடைபெற்ற மோதலில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஜம்தாரா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சம்பவி குமார் சிங் தெரிவித்துள்ளார். சாகேப்கஞ்ச் சிறையிலிருந்து சுஜித் சின்ஹாவை தன்பாத் சிறைக்கு மாற்றுவதற்காக அழைத்துச் செல்லப்பட்டபோது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. அப்போது காவலர் ஒருவரின் ஆயுதத்தை சுஜித் சின்ஹா பறித்துக் கொண்டதால் காவல்துறையினர் எதிர்த்தாக்குதலில் ஈடுபட்டனர் என்றும் அதில் அவர் உயிரிழந்தார் என்றும் அந்த அதிகாரி தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் ரியாசி பகுதியில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 2.9 பதிவாகியுள்ளதாக தேசிய புவியியல் மையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் நாட்டின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் அமைதி பேரணியின்போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 12 மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஸ்வாட் மாவட்டம் கபல் நகரில் அமைந்துள்ள காவல் நிலையத்திற்கு எதிரே ஸ்வாட் அமைதி பேரணி நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு உடனடியாக எந்தவொரு அமைப்பும் அல்லது நபரும் பொறுப்பேற்கவில்லை. ஷயே ஷெரீப் மத்திய மருத்துவமனைக்கு 9 உடல்கள் கொண்டு செல்லப்பட்டதாகவும் கபல் மருத்துவமனை மருத்துவர்கள் மேலும் 5 பேர் உயிரிழந்துள்ளதை உறுதி செய்துள்ளதாகவும் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேச்சுவார்த்தை

நடத்துவதில் அமெரிக்கா தீவிரமாக உள்ளது என்று கூறினார். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார் ஆகிய நாடுகளின் தூதரக ரீதியிலான அழுத்தம் காரணமாக ஈரான் மீதான தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். ஹோர்மோஸ் நீரிணை நிர்வாகம் தொடர்பான ஒரு ஒப்பந்தம் இந்த பேச்சுகளின் போது எட்டப்படலாம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரான் யுரேனிய செறிவூட்டலை நிறுத்துவதற்கு நிபந்தனைகள் விதிக்கப்படும் என்றும் திரு ட்ரம்ப் கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய புள்ளியியல் அதிகாரிகளின் இரண்டு நாள் மாநாடு லக்னோவில் இன்று தொடங்குகிறது. இம்மாநாட்டில் பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளிடையே புள்ளியியல் தரவுகளை பகிர்ந்து கொள்ளுதல், புள்ளியியல் சேகரிப்பு பணியில் புதுமைகளை புகுத்துதல், சிறந்த நடைமுறைகளை பரிமாறிக்கொள்ளுதல் போன்றவற்றில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இம்மாநாடு நடத்தப்படுகிறது. அருணாச்சல பிரதேசம், பீகார் மற்றும் இமயமலையை ஒட்டியுள்ள மேற்குவங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தில்லி, ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, சத்தீஸ்கட், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் இன்று முதல் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா, கேரளம், மகாராஷ்டிர மாநிலத்தின் மத்திய பகுதி, கொங்கன், கோவா ஆகிய இடங்களில் மழை தொடரும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. கிளாஸ்கோவில் நேற்று காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழாவில் கொடியையும் செங்கோலையும் காமன்வெல்த் விளையாட்டு அமைப்பின் நிர்வாகிகள், இந்திய தடகள வீரர் நீரஜ் சோப்ரா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி டி உஷா, குஜராத் துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ஆகியோரிடம் வழங்கினர். இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை இந்தியா அதிக அளவில் பதக்கங்களை குவித்துள்ளது. குத்துச்சண்டையில் இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் மிக சிறப்பாக விளையாடி தங்கப்பதக்கங்களை அதிக அளவில் வென்றனர். பின்னர் நிறைவு விழாவை ஒட்டி ஸ்காட்லாந்தின் பாரம்பரிய கலை கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்தியா மற்றும் ஸ்காட்லாந்து கலைஞர்களின் கூட்டு முயற்சியில் ஜுகல்பந்து இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அசாம் மாநில ஆறுகளின் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க ஐஐடி நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த விஸ்வா சர்மா கூறியுள்ளார். பாகிஸ்தானில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

ரெயின்போ 103 கோவையில் கேட்டுருக்கோம். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. சென்னை மெட்சென்னல்லேருந்து வந்திருக்க வானிலை நிலவரம் கோயம்புத்தூரில் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ், அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஊட்டியில் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸும், திருப்பூரில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். சேலம் மாவட்டத்தில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஈரோட்டில் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்திருந்த வானிலை நிலவரம்.

கேட்ட பாடல் தளபதி திரைப்படத்திலிருந்து இசை இளையராஜா, மித்தாலி பானர்ஜி பௌமிக் பாடியது, பாடலாசிரியர் வாலி. நெகிழிடம் எஃப்எம்ல இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு சித்திர சபானம் நிகழ்ச்சியில் உலக அரங்கில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய ஜூனியர் தூதுவர் மாணவி வனிஷா அவர்களுடன் நேரலை. பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம், யோகா ஆசிரியர் திவ்யா குகப்பிரியன் அவர்களுடன் நேர்முகம்.

காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நேரம் 7:29:36 இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம், டெல்லி அஞ்சல்.

0: கேட்ட பாடல் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து இசை இளையராஜா. இளையராஜா எழுதி இசையமைத்து பாடிய பாடல் கேட்டோம் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். யோகமும் மனிதமான

0: உரை கேட்கலாம். வழங்குபவர் சி மகேஸ்வரி அவர்கள்.
1: வாழ்க வளமுடன். ஆன்மீகம் என்பது மதம் அல்ல, சடங்கு அல்ல, மூட நம்பிக்கையும் அல்ல. ஆன்மீகம் என்பது மனித வாழ்க்கையின் உயர்ந்த அறிவு பயனாகும். ஆன்மீகம் என்பது மனிதன் தன்னைத்தானே அறிந்து வாழ்க்கையின் உண்மை பொருளை உணர்ந்து அமைதி, அன்பு, கருணை, ஒழுக்கம் ஆகியவற்றுடன் வாழ வழிகாட்டும் உயரிய நெறியாகும். மனிதனின் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி, மனதை பண்படுத்தி, வாழ்க்கையை உயர்ந்த நோக்கத்துடன் வாழச் செய்யும் உன்னதமான வாழ்க்கை நெறியாகும். மனிதன் தனது உடல், உயிர், மனம் மற்றும் அறிவு ஆகியவற்றை ஒழுங்குபடுத்தி இயற்கை விதிகளுக்கு ஏற்ப வாழும்போது உண்மையான ஆன்மீக வாழ்க்கையை அடைகிறான். ஆன்மீகத்தின் அடிப்படை அன்பாகும். அன்பிலிருந்து கருணை பிறக்கிறது. கருணையிலிருந்து சேவை உருவாகிறது. சேவையிலிருந்து மனித நேயம் வளர்கிறது. மனித நேயமே உலக அமைதிக்கான அடித்தளமாக அமைகிறது. எனவே ஆன்மீகம் என்பது தனி மனித முன்னேற்றத்திற்கு மட்டுமல்ல, சமூக முன்னேற்றத்திற்கும் இன்றியமையாதது ஆகும். ஆன்மீகம் என்ற சொல்லில் ஆன்மா என்பது உயிரின் உண்மையான இயல்பை குறிக்கிறது. அந்த உண்மையை அறிந்து வாழ்வதே ஆன்மீக வாழ்க்கையாகும். ஆன்மீகத்தின் நோக்கங்களாக தன்னை அறிதல், மன அமைதியை அடைதல், எண்ணம், சொல், செயல் ஆகியவற்றை ஒழுக்கத்தில் வளர்த்தல், தனி மனித அமைதியின் மூலம் உலக அமைதியை உருவாக்குதல் போன்றவையாகும். ஆன்மீகத்தின் அடிப்படை பண்புகள் என்பவை தன்னறிவு, அன்பு, கருணை, மன்னிப்பு, நன்றி உணர்வு ஆகியவையாகும். ஆன்மீக வாழ்க்கை வெளிப்புற உலகை மாற்றுவதற்கு முன் நமது அக உலகத்தை மாற்றுகிறது. ஆன்மீகம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்துகிறது, மன அமைதியை தருகிறது. நமது மனதில் நல்ல எண்ணம் மேலோங்க வேண்டுமென்றால் அதை காட்டும் பாதை ஆன்மீக பாதை. மாணவர்களுக்கான ஆன்மீகம் அவர்களின் கவனத்தை அதிகரிக்கும், நினைவாற்றலை மேம்படுத்தும், ஒழுக்கத்தை வளர்க்கும், நல்ல பழக்கங்களை உருவாக்கும். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடம் பண்புடன் நடந்து கொள்வார்கள். லட்சியத்தை அடைய ஆன்மீக பயிற்சி அவர்களுக்கு உதவுகிறது. உலக அமைதிக்கான ஆன்மீகம் தனி மனித அமைதியே குடும்ப அமைதி, குடும்ப அமைதியே சமூக அமைதி, சமூக அமைதியே உலக அமைதி. ஒவ்வொருவரும் தங்களை பண்படுத்தி கொண்டால் உலகில் போர், வன்முறை, வெறுப்பு போன்றவை குறைந்து அமைதி நிலவும். திருவள்ளுவர் ஆன்மீகத்தை அறநெறி வாழ்க்கையாக எடுத்துரைக்கிறார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று கூறுகிறார். ஆன்மீகத்தின் அடிப்படை தூண்களாக இருப்பவை ஒழுக்கம், கடமை, ஈகை, அன்பு மற்றும் இறைவுணர்வு ஆகும். ஆன்மீக வாழ்க்கை வாழ்வதன் மூலம் ஒரு தனி மனிதன் மன அமைதி, பொறுமை, அன்பு, கருணை, குடும்ப ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், தன்னம்பிக்கை, நல்ல சிந்தனை ஆகியவற்றை பெறலாம். இன்றைய கட்டத்தில் ஆன்மீகத்தின் அவசியம் தேவையாக உள்ளது. இன்றைய உலகில் மன அழுத்தம் அதிகரித்துள்ளது. குடும்ப உறவுகள் பலவீனமடைந்துள்ளன. போட்டி மற்றும் பதற்றம் அதிகரித்துள்ளது. இவற்றிலிருந்து விடுபட உடற்பயிற்சி, தியானம் மற்றும் அறநெறி வாழ்க்கை ஆகியவை அவசியமாக உள்ளது. வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஆன்மீக கருத்துப்படி, ஆன்மீகம் என்பது மனிதன் தன்னை அறிந்து இயற்கை விதிகளோடு இணைவதாகும். ஆன்மீகம் என்பது உலக வாழ்க்கையை விட்டு விலகுவது அல்ல, உலகில் வாழ்ந்தபடியே அறிவுடனும் அன்புடனும் ஒழுக்கத்துடனும் இயற்கை விதிகளுக்கு ஏற்ப வாழ்வதாகும். அவர் வலியுறுத்திய உயரிய ஒரு மந்திரம் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற இந்த வாழ்த்து மனித குலம் முழுவதும் அமைதியுடனும் வளமுடனும் வாழ வேண்டும் என்ற உலகளாவிய ஆன்மீக பார்வையை வெளிப்படுத்துகிறது. ஆன்மீகத்தின் வளர்ச்சி என்பது கோயில்கள், வழிபாட்டு முறைகள் அல்லது சடங்குகளின் வளர்ச்சி மட்டுமல்ல, மனிதனின் மனம் பண்பட்டு அன்பும் அறமும் நிறைந்த வாழ்வை நோக்கி உயர்வதே அதன் உண்மையான வளர்ச்சியாகும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
0: யோகமும் மனித மாண்பும். உரை கேட்டீர்கள். வழங்கியவர் சி மகேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: வீட்டு குப்பைகள் மற்றும் கழிவுகளை சரியான முறையில் வெளியேற்றுவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் நமது குடும்பத்தின் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் முக்கியமானது. கழிவுகளை முறையாக தரம் பிரித்து வெளியேற்றுவது நம் அனைவரின் கடமையாகும். மட்கும் குப்பைகளாகிய காய்கறி கழிவுகள், பழங்களின் தோல்கள், எஞ்சிய உணவுப் பொருட்கள், பூக்கள், தேயிலை கழிவுகள், முட்டை ஓடுகள் போன்றவற்றை பச்சை நிற தொட்டியிலும், நெகிழி பாட்டில்கள், பைகள், பேப்பர்கள், அட்டை பெட்டிகள், கண்ணாடி பாட்டில்கள், உலோகம் மற்றும் டப்பாக்கள் போன்ற மட்காத குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், டயர்கள், பேண்டேஜ்கள், பயன்படுத்திய சானிட்டரி பேட்கள், காலாவதியான மருந்துகள், ரசாயன பொருட்கள், எலக்ட்ரானிக் கழிவுகள் போன்ற அபாயகரமான கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும் இட்டு நம் வீட்டு பகுதிகளுக்கு வரும் துப்புரவு பணியாளர்களிடம் ஆரோக்கியமான முறையில் தர வேண்டும். நிறைய குப்பைகளை பிரிக்கும் அவர்களுடைய பணியில் நம் கடமையும் அடங்கியுள்ளது என்று எண்ணி வீட்டு கழிவுகளை தரம் பிரித்து கொடுத்து சுற்றுச்சூழலின் பாதுகாப்பிற்கு பங்காற்றுவோம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: இனி கேட்கலாம் சேவை செய்திகள். கொடுமணல் அருள்மிகு தங்கம்மன் திருக்கோவிலில் இன்று முதல் வரும் 6ஆம் தேதி வரை ஆடி மாத பொங்கல் திருவிழா நடைபெறவுள்ளது. கேட்டது சேவை செய்திகள்.

கேட்ட பாடல் நியாயம் திரைப்படத்திலிருந்து. இசை இளையராஜா, கே ஜே எஸ் தாஸ், எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் ஆலங்குடி சௌமு. நெகிழி நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு சாயந்தரம் 5:00 சித்திரசமானம் நிகழ்ச்சியில் உலக அரங்கில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய ஜூனியர் தூதுவர் மாணவி வனிஷா அவர்களுடன் நேரலை. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல. இதுவரைக்கும் நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா. இன்னும் சில நொடிகளில் 8 செய்தி சுருக்கம், அதைத் தொடர்ந்து 8:02 ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில வைபான பாடல்களோடு உங்களுக்கான குவஸ்டினோட காத்துட்டு இருக்காங்க ஆர்ஜே சுதாபிரியா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயம் செழிக்க நாகை மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த சோழ வித்யாபுரம் சந்தனமாதா ஆலயத்தில் விவசாயிகள் பாரம்பரிய பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். ஈரோட்டில் நேற்று நடைபெற்ற பாரம்பரியமிக்க நாட்டு இன காளை மற்றும் பசுமாடுகள் கண்காட்சியில் 500க்கும் மேற்பட்ட மாடுகளை விவசாயிகள் பார்வையிட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் அம்மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட 12 அணைகளின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளது. கும்பகோணம் அருகே மாங்குடியில் தேப்பெருமாநல்லூர் வாய்க்காலில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு தூர்வாரும் பணிகள் தொடங்கியுள்ளன. ஜவ்வாதுமலை காப்புக்காடு பகுதியில் அரிய வகை மான்களை வேட்டையாடிய இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். கிருஷ்ணகிரியில் நேற்று நடைபெற்ற நாய் கண்காட்சியில் 43 வகையைச் சேர்ந்த 320 நாய்கள் பங்கேற்றன. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே மின்சாரம் தாக்கி 7 மாடுகள் உயிரிழந்தன. தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் அமைதி பேரணியின்போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் நேற்று நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆடிப்பெருக்கு தின நல்வாழ்த்துக்கள். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாம கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். இன்னைக்கு கேள்வி ஆடிய பத்தி கிடையாது, நம்ம ஆடிட்டு இருக்கிற ஒரு கேம் குறித்து. காமன்வெல்த் 2026 போட்டிகளில் இந்தியாவுக்கான முதல் பதக்கத்தை வென்றவர் யார், எந்த போட்டியில் வென்றார், இதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே சுதாபிரியா.

கேட்ட பாடல் ரிக்ஷா மாமா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் வாலி. எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். கிளாஸ்கோவில் நடைபெற்ற 2026 காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி மற்றும் 9 வெண்கலம் அப்படின்னு சொல்லிட்டு 39 பதக்கங்களோட புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. மல்யுத்தம், பூப்பந்து, மேசைப்பந்து, ஹாக்கி, துப்பாக்கி சுடுதல் போன்ற பாரம்பரியமாக அதிக பதக்கங்களை ஈட்டித்தரும் விளையாட்டுப் போட்டிகளை உள்ளடக்கிய போட்டித் தொடர் வந்து ஜூலை 23 முதல் ஆகஸ்ட் 2, அதாவது நேற்று வரை நடைபெற்றது.

0: எஃப்எம் இங்க எல்லாமே தூள்.
1: நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். இன்னைக்கு ஆடி பெருக்கு தினத்தை எவ்வளவு உற்சாகமா கொண்டாடிட்டு இருக்காங்களோ அதே உற்சாகத்தோட நாம கேட்ட கேள்விக்கும் நேயர்கள் ரொம்ப உற்சாகமா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாம கேட்ட கேள்வி, காமன்வெல்த் 2026 போட்டிகள்ல முதல் பதக்கத்தை பெற்று தந்தவர் யார்? நான் மறுபடியும் சொல்றேன், முதல் பதக்கம், நான் தங்க பதக்கம்னு கேட்கல, ஏன்னா நிறைய பேர் தங்க பதக்கத்துக்கு தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. முதல் பதக்கத்தை பெற்று தந்தவர் யார், எந்த போட்டியில பதக்கம் வென்றார் அப்படிங்கறத நம்ம கேள்வியா இருந்தது. ரமணமுதலி புதூர் சண்முக சுந்தரம் பூலவாடி உதயகுமார் பானுமதி வீரத்துறை அரியலூர்லிருந்து, பாரதி மகாலிங்கம் கல்லிவலசிலிருந்து, பெரியவதம்பச்சேரி மல்லிகா மந்திராசலம் பிரியங்கா, மனோன் கிரிஷ் ரெட்ஃபீல்ட்ஸ் பகுதியிலிருந்து, கஞ்சம்பட்டி சண்முகானந்தம் ஜெகநாதன் பூலக்காட்டுப்பாளையம் பகுதியிலிருந்து, சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன், விஜயகுமாரி ராஜேந்திரன் சாய்பாபா காலனியிலிருந்து, ராமகிருஷ்ணன் கொழுமகொண்டானிலிருந்து, ஹோப் காலேஜ் பிரணயா கோகன் ஆறுச்சாமி தடாகம் பகுதியிலிருந்து, பூபதி ராஜேந்திரன் ராஜாமணி இந்திரபிரியா அகல்யா ராயப்பன் ரெஜி ஜெஃப்ரி ரீனா செந்தில் பிரபு திவ்ய பாரதி நிர்மலா சிவசாமி சண்முகநகர் மூக்கனூர்லிருந்து இவங்க சரியான பதில் சொல்லியிருக்காங்க. குகன் நஞ்சிராபுரம் பகுதியிலிருந்து தேவனூர் ஜோதிலட்சுமி, அல்லிநகரம் எஸ் மகாதேவன், பெரம்பலூர் குகன் சிந்து கோத்தகிரி பகுதியிலிருந்து, கோவிந்தராஜ் மாரி செட்டிபதி பகுதியிலிருந்து, விஸ்வம் அறந்தாங்கிலிருந்து, இப்படி நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து ஆன்சர் பண்ணிட்டும் இருக்காங்க. நீங்களும் நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா இந்தியா எந்த தடவையும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை 10 பதக்கங்கள்ல வந்து குத்துச்சண்டை போட்டியில வென்றிருக்கு. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இன்னொன்று, பழுத்தூக்குதல் போட்டியில மீராபாய் சானு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தொடர்ச்சியாக 3 தங்க பதக்கங்களை வென்று வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க. இதன் மூலமாக இந்த போட்டியில தொடர்ச்சியாக 3 தங்க பதக்கங்களை வென்ற 2வது இந்தியர் அப்படிங்கிற பெருமையும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு.

கேட்ட பாட்டு ஈர நிலம் படத்திற்காக அனுராதா ஸ்ரீராம் ரஞ்சித் கோவிந்த் பாடியது. பாடலுக்கு இசை சிற்பி பாடல் ஆசிரியர் கபிலன். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

0: உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆலங்கொம்பு தண்ணீர் தடம் பகுதியிலிருந்து விஜயகுமார், உமாமகேஸ்வரி, ஜெய், ருத்வேக், கணேஷ், அபினவ், மகாதேவன் வெள்ளலூர் பகுதியிலிருந்து, அடுத்ததா பார்த்தோம்னா சிவகுமார், புவனேஸ்வரி, சிபு, சோமா, ஸ்கந்தமூர்த்தி, குள்ளக்காபாளையம் பகுதியிலிருந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. வி என் இளங்கோ சாமிச்செட்டிப்பாளையம் பகுதியிலிருந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு.

தடம் பகுதியிலிருந்து விஜயகுமார் உமாமகேஸ்வரி, ஜெய் ருத்வேக், கனிஷ்க், அபினவ், மகாதேவன் வெள்ளலூர் பகுதியிலிருந்து. அடுத்ததா பார்த்தோம்னா சிவகுமார் புவனேஸ்வரி, சிபு சோமா ஸ்கந்தமூர்த்தி, குள்ளக்காபாளையம் பகுதியிலிருந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. வி என் இளங்கோ சாமி செட்டிப்பாளையம் பகுதியிலிருந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு.

சுற்று காமன்வெல்த் 2026 போட்டிகளில் உடல் தகுதி வாய்ந்தவர்களுக்கான 8 விளையாட்டுப் பிரிவுகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான 5 ஒருங்கிணைந்த விளையாட்டுப் பிரிவுகளில் மொத்தம் 122 இந்திய விளையாட்டு வீரர்கள் போட்டியிட்டாங்க. இதில் ஜூடோ போட்டி வந்து ஒரு திருப்புமுனை பயணத்தை வழங்கியது. இதில் பார்த்தோம் அப்படின்னா அஸ்மிதா டே அப்படிங்கிறவங்க காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் இந்தியாவோட முதல் சாம்பியனாக அறியப்பட்டாங்க. அவரை தொடர்ந்து அதே நாளில் ஹர்ஷ் டோகாஸும் முதல் இடத்தை பெற்றாங்க. அதே மாதிரி தடகள போட்டிகளில் குல்வீர் சிங் ஆண்களுக்கான 10,000 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் வெள்ளி பதக்கத்தையும் 5,000 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கல பதக்கத்தையும் வென்று ஒரே காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் 2 தனிநபர் பதக்கங்களை வென்ற முதல் இந்திய தடகள வீரர் அப்படிங்கிற பெருமையை பெற்றாா்.

கேட்ட பாடல் ஜூட் படத்திற்காக கார்த்திக் மற்றும் ஸ்ரீவர்தினி பாடியது. பாடலுக்கு இசை வித்யாசாகர், பாடல் ஆசிரியர் கபிலன். எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். நேரம் 8:43:26. இப்போ இந்த கிளாஸ்குள்ள நடைபெற்ற

0: கேட்ட பாடல் இன்று திரைப்படத்திற்காக கார்த்திக் பாடியது. பாடலுக்கு இசை தேவா, பாடலாசிரியர் ந முத்துக்குமார். எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். இன்னைக்கு கேட்டிருந்த கேள்வி, காமன்வெல்த் 2026 போட்டிகளில் இந்தியாவுக்கான முதல் பதக்கத்தை பெற்று தந்தவர் யார், எந்த போட்டியில வென்றார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். பாஸ்கர் ராஜ் ஷீலா ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ரத்தனபுரி ராஜா முகமது, பட்டுக்கோட்டை ராபர்ட் இளமாறன், கோணமலை ஆனந்தன், சூலூர்லந்து கணேஷ் மூர்த்தி, தாசரிப்பட்டி பாலசுப்ரமணியம், காந்திபுரம் ஜஸ்டின் திரவியம், நங்கவழி ராஜாராம், கருமத்தம்பட்டி பிரேமா வெள்ளிங்கிரி, இப்படி நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. சரியான பதிலை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சரியான பதில், இது மாற்றுத்திறனாளிகளுக்கான பழு தூக்கும் போட்டியில வெல்லப்பட்ட பதக்கம், இந்த வெண்கல பதக்கம் இது. இந்த பதக்கத்தை வென்றவர் வந்து ஜண்டு குமார் அப்படிங்கிறவர் தான். இவர் தான் வந்து முதல் பதக்கத்தை இந்தியாவுக்காக காமன்வெல்த் போட்டிகளில் பெற்றுத் தந்தார்.
1: இசையோடு என்றும் நீங்கள்
0: எஃப்எம் ரெயின்போ 103. நேரம் 8:50.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
3: முகத்தில்
4: என்னை விட யோகியம் இந்த உலகத்துல வேற யாரும் இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர். அவரை விட அயோக்கியன் வேற யாரும் இருக்க முடியாதுங்கிற முடிவுக்கு கேட்டவங்க வந்துட்டாங்களாம். மனுஷனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறையே தன்கிட்ட இருக்கிற குறை அவனுக்கு தெரியாமல் போறது தான். ஆனால் அடுத்தவங்கிட்ட இருக்கிற குறை இவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஒரு ஒட்டகம் ஒரு கொக்கை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுதான், என்ன கேள்வி தெரியுமா, உன் கழுத்து ஏன் இப்படி வளைஞ்சு போயிருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு. இதுக்கு உடம்பே வளைச்சல், இது போய் கொக்கை கிண்டல் பண்ணுது. இன்னைக்கு மனித சுபாவமும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்குது. இந்த உலகத்தில் குறையில்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது, நாம் உள்பட அப்படிங்கிறத முதல்ல நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஊரில் ஒரு விற்பனை நிலையம் இருந்தது. செல்ல பிராணிகளை விற்பனை செய்கிற நிலையம் அது. நாய், கிளி, பூனை இப்படி நிறைய வச்சு விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாய்க்குட்டி விற்பனை செய்கிற பகுதியில் ஒரு சிறுவன் நின்றுக்கிட்டு இருந்தான். விற்பனை செய்கிற ஆளுகிட்ட விலை கேட்டுக்கிட்டு இருந்தான். அதோ இருக்குதே அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டானா, 1000 ரூபா அப்படின்னாராம். சரி அது வேணாம், இது என்ன விலைன்றிருக்கான், 500 ரூபா அப்படின்னாராம். இந்த சின்ன பையன் கையில் வச்சுருந்தது வெறும் 50 ரூபா தான். அதனால் இதை விட குறைச்சலாக கிடைக்குமான்னு பார்த்துருக்கான். அந்த கடையில் ஒரு மூலையில் சரியாக கவனிக்கப்படாமல் ஒரு நாய்க்குட்டி படுத்து கிடந்தது, பாவமாக கத்திக்கிட்டு இருந்தது. அதை பார்த்ததுமே இவனுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அந்த கடைக்காரரை பார்த்து, அதுவும் அந்த மூலையில் படுத்து கிடக்குதே, அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டிருக்கான். தம்பி, அது ஒரு கால் ஊனம், அதனால் அது உன்னோட குதித்து விளையாடவோ ஓடுறதோ அதால் முடியாத காரியம் அப்படின்ட்டுருக்கார் அவர். அது தெரிஞ்சுதாங்க கேட்குறேன், அதோடய விலை என்ன அதை மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்ட்டுருக்கான். தம்பி, இது வந்து கால் ஊனம் உள்ள ஒரு நாய், இதை போய் காசு கொடுத்து வாங்கிறதுக்கு யாராவது பிரியப்படுவாங்களா, இதை நான் உனக்கு இலவசமாகவே தர்றேன், எடுத்துகிட்டு போ அப்படின்னாராம். இதை கேட்டதும் அந்த சிறுவனுக்கு கோபம் வந்துட்டு தான், நீங்கள் ஒன்றும் சும்மா கொடுக்க வேணாம், இந்தாங்க 50 ரூபா, இதை வச்சுக்கிட்டு நாய்க்குட்டியை கொடுங்க அப்படின்ட்டுருக்கான். அவருக்கு ஒன்றும் புரியல, ஆச்சரியமாக இருந்தது. சரின்னு பணத்தை வாங்கிட்டு நாய்க்குட்டியை தூக்கி கொடுத்தார். அந்த சிறுவன் அந்த நாய்க்குட்டியை ரெண்டு கையாலையும் வாங்கினான், மார்போடு பிரியமாக சேர்த்து அணைச்சிக்கிட்டான், தெருவில் இறங்கி நடக்கிறான். அப்படி நடக்கும்பொழுது தான் பார்க்குறார் கடைக்காரர் வந்து ஆச்சரியமாக அவனை பார்க்குறார். அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, அந்த சிறுவன் தெருவில் நாய்க்குட்டியை மார்போடு அணைச்சிக்கிட்டு விந்தி விந்தி நடந்து போய்கிட்டு இருக்கிறான். ஆமாம், அவனுக்கும் ஒரு கால் ஊனும், இந்த நாய்க்குட்டியை யாருமே வாங்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். குறையுள்ள அதுக்கும் ஒரு எஜமானன் கிடச்சிட்டான், அதனால் ஊனம் ஒரு குறை இல்லை அப்படிங்கிற உண்மையை அந்த கடைக்காரர் புரிஞ்சுக்கிட்டாராம். நம்மளும் ஒருத்தர் கொஞ்சம் வயசானவர், எழுந்திரிச்சு சரியாக நடக்க முடியாது, சாய்வு நாற்காலியிலேயே எப்பவும் உட்காந்துருப்பார். அவர் தனக்கு துணையாக ஒரு நாயை பக்கத்தில் வச்சுருந்தார், அதுவும் ரொம்ப வயசான ஒரு நாய், எழுந்திரிக்கவே சிரமப்படும், நடக்கவும் முடியாது, அவர் பக்கத்துலேயே இதுவும் சோர்ந்து போய் படுத்து கிடக்கும். அந்த பெரியவரை பார்க்க வந்த ஒருத்தர் கேட்டார், ஏங்க ஒரு சின்ன பையனை உங்களுக்கு துணையாக வச்சுக்கக்கூடாதா, இந்த நாயை உங்களுக்கு பாதுகாப்பாக வச்சு

0: இருக்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா இது எப்படி உங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னார். அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு ஒரு ஆபத்துன்னா அந்த சமயத்தில் இந்த நாய் என்னை தனியாக விட்டுட்டு ஓடி போயிடாமல் இருக்கணும்ல, அதுக்காக தான் இதை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னாராம்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா. 9 மணிக்கு செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்திருக்காங்க ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 500 கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 47 அடியிலிருந்து வினாடிக்கு 68 கனஅடியாக சற்று அதிகரித்துள்ளது. குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தொடர்ந்து 2வது நாளாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்துப் போனதால் அம்மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட 12 அணைகளின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளது. வேடந்தாங்கல் ஏரி தண்ணீரின்றி வறண்டுள்ளதால் மீன்களை அகற்றும் பணி துவங்கியுள்ளது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் ஏராளமானோர் வழிபாடு நடத்தினர். திண்டுக்கல்லில் மரகுடோன் ஒன்றில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் தேக்கு மரங்கள் மற்றும் அறுவை இயந்திரங்கள் தீயில் நாசமானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் நேற்று நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான சூப்பரான குட் மார்னிங். FM Rainbow 103 கோயம்புத்தூர் கேட்டிருக்கோம். உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டிய சிறப்பு உரையை தொடர்ந்து கேட்கலாம். இது உங்கள் சாய்ஸ்.
2: உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி தாய்ப்பால் தானத்தின் முக்கியத்துவம் பற்றியும் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் இயங்கி வரும் தாய்ப்பால் வங்கி குறித்தும் விளக்கம் அளிக்கிறார் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பூமா அவர்கள்.
3: நான் இன்னைக்கு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில பச்சிளம்

0: குழந்தைகள் பிரிவில் இருக்கக்கூடிய தாய்ப்பால் வங்கியை பற்றி உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த தாய்ப்பால் என்பது ஒருத்தர் டொனேட் பண்ணால் அந்த ஒரே சமயத்தில் கொடுக்குற தாய்ப்பாலில் வச்சு 10 குழந்தைகளுக்கு நம்ம வந்து உயிர் கொடுக்க முடியும். அதுக்காக தான் ஒரு ஒரு துளியும் உயிர் துளி, எவ்ரி ட்ராப் இஸ் அ கோல்டன் ட்ராப் அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் எடுத்துட்டிங்கன்னா பச்சிலம் குழந்தைகள் வார்டில் ஒரு 100-110 குழந்தைகள் வந்து உடல்நிலை சரியில்லாமல் வர்றாங்க. எல்லா சமயத்திலையும் அவங்க வந்து இந்த குழந்தைகளை வந்து தாய்மார்கள் வந்து அக்கம்பனி பண்ணி வரமாட்டாங்க, கூட வரமாட்டாங்க. ஏன்னாக்க எங்களுக்கு ரெஃபரல் ஹாஸ்பிட்டலாக இருக்கிறதுனால வெளியூர்லேருந்து, வெளி மாவட்டங்கள்லேருந்து, வெறும் மாநிலங்கள்லேருந்து குழந்தைகள் வராங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு சிசேரியன் பண்ணியிருக்கலாம், இல்லை அந்த அம்மாவுக்கு சில நோய்கள்னால அந்த குழந்தை வந்து கூட வர முடியாது. அந்த அம்மாவுக்கு ஒரு சிசேரியன் பண்ணியிருக்கு, முடியாத நிலையில் இருக்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு வேற லைஃப் த்ரெட்டனிங் ப்ராப்ளம்ஸ், ஒரு ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்காங்க, இருதய கோளாறுகள், ரொம்ப பிபி அதிகமாக இருக்கு, இல்லை ஃபிட்ஸ் வந்திருக்குன்னா அவங்களால உடனே வந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது. ஆனால் தாய்ப்பால் தான் சிறந்தது. பிறந்த 1 மணி நேரத்துக்குள்ளேயே தாய்ப்பால் கொடுக்கணும், தாய்ப்பால் கொடுத்தா தான் குழந்தை வளருங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் பால் கொடுக்கணும்னு நம்மளுக்கு தெரியும், ஆனால் பால் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த குழந்தைகளுக்கு எப்படி பால் கொடுக்கறது அப்படிங்கிறப்ப வரப்பிரசாதமாக இருக்கக்கூடியது இந்த தாய்ப்பால் வங்கி தான். இந்த தாய்ப்பால் வங்கியில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னாக்க ஹாஸ்பிட்டல் கிரேடு பம்ப் வச்சுருக்கோம். ஸோ அந்த பம்ப் மூலமாக மதரை முதல்ல நாங்கள் மோட்டிவேட் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு தாய்ப்பால் கொடுக்கறதுனால உங்களுடைய குழந்தைக்கும் நல்லது, மற்ற குழந்தைகளும் அதனால பயனடைவாங்க. உடனே அவங்க கேட்பாங்க எங்ககிட்ட, எப்படி டாக்டர் நாங்கள் பால் கொடுத்தா வந்து எங்களுக்கு குழந்தைக்கு பத்தாமல் போயிருமோ அப்படின்னு. நாங்கள் திருப்பி அதே பழமொழியை தான் சொல்லுவோம், இறக்கிற கிணறு தான் ஊறும், அதனால எவ்வளோ தூரம் நீங்கள் கொடுக்குறீங்களோ உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக ஊறும். அதுவும் இல்லாமல் உங்கள் குழந்தைக்கு இல்லாத எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கொடுக்கறதுனால உங்களுக்கு இன்னும் வந்து இன்னொரு இல்லாத குழந்தைகளோட பயனும் படுது அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த மாதிரி எடுத்த பாலை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிப்போம், மொத்தமாக ஸ்டோர் பண்ணி பாஸ்டரைசேஷன் டெக்னிக் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது குறிப்பிட்ட அளவு டிகிரி டெம்பரேச்சரில், குறிப்பிட்ட அளவு ப்ரெஷரில் வந்து அந்த மில்க், இட்ஸ் கால்ட் கெமிக்கல் ப்ராசஸ். ஸோ அது வர்ற வரைக்கும் நாங்கள் வந்து அந்த மில்கை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதில் குறிப்பிட்ட டெம்பரேச்சர், இட்ஸ் கால்டு டீப் ஃப்ரீசிங், அதில் நாங்கள் போட்டு வச்சுருப்போம். இப்போ ஏதாவது ஒரு டைமில் அந்த லேபிள் பண்ண பர்டிகுலர் பேட்ச் வந்து பாக்டீரியா இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் அதை டிஸ்கார்ட் பண்ணிடுவோம், அதை வந்து நாங்கள் தூர வீசிடுவோம், அதை அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி டீப் ஃப்ரீசர்ஸ் வந்து -2 to -10 degrees ஸ்டோர் பண்ணும்போது 6 months வரைக்கும் அந்த மில்கை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஒரு தடவையும் அந்த தேவைப்படும்போது அந்த மில்கை எடுத்து தாயிங், அதாவது திருப்பி இந்த ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு அந்த மில்கை கொண்டு வந்துட்டு அதை நாங்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுப்போம். உலகத்திலே தலை சிறந்தது தாயினுடைய அன்பு, அந்த அன்பின் வெளிப்பாடு தாய்ப்பால். அதை நம்மளுடைய குழந்தைகளுக்கு மாத்திரம் நம்ம கொடுக்காமல் மற்றவங்களுக்கும் கொடுத்து கண்டிப்பாக அந்த குழந்தைகள் முகத்திலேயும் சந்தோஷத்திலையும் அவங்களுடைய வளர்ச்சியிலையும் நம்ம பங்கு பெறணுங்கிறது தான் என்னோட ஆசை. இதன் மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தாய்மார்கள், எல்லா நேயர்களும் அவங்க வீட்டில் தாய்மார்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கும் அவங்க குழந்தைகளுக்கு கொடுத்தது போக இருக்கிற பாலை வந்து ஜிஹெச்க்கு டொனேட் பண்ணாங்கன்னா இந்த வங்கிக்கு, இதன் மூலமாக ஒரு ஒரு துளியும் அவங்க கொடுக்குற ஒரு ஒரு துளியும் ஒரு குழந்தைக்கு பயன்படுத்து அதற்கு வந்து உயிர் காக்கும் மருந்தாகவே பயன்படும். அது உயிர் துளி அமிர்தம் என்றே சொல்லலாம்.
1: உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி தாய்ப்பால் தானம் மற்றும் தாய்ப்பால் வங்கி குறித்து விளக்கம் அளித்தார் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பூமா அவர்கள்.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இணைஞ்சிருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்கானது. கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களே ரெடியா இருங்க, கால் பண்ணி உங்களுடைய பிடிச்ச பாடல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியில இணையம் நேயர் வணக்கம்.
3: காலை வணக்கம் சகோதரி.
2: காலை வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: கணேஷ். சிறுமுகையில இருந்து பேசுறேம்மா.
2: ஓகேங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
3: பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடிங்க, ஆடி 18ங்கிறதுனால உங்களுக்கும் வாழ்த்துக்கள், நிலையத்தில் பணியாற்றும் அனைவருக்கும் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்.
2: நன்றி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
3: இன்னைக்கு என்னுடைய விருப்ப பாட்டுன்னு கேட்டீங்கன்னா வெர்சல் படத்துல இருந்து ஆள போறான் தமிழன், இந்த பாட்டு எனக்கு வேணும்.
2: ஓகே.

நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். கேட்டிருக்கோம், இது உங்கள் சாய்ஸ். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், இனிப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். யார் எங்கிருந்து பேசுகிறீங்க? ஓகே, அவங்க பேசலாம். நேர்களே, இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் கால் பண்ணி உங்களுடைய விருப்பப்பாடலை கேட்கலாம். 2312 3 1 2 3 1 3 1 7 0 4 6 அப்படிங்கிற நம்பர் இருக்குது.

0: இது உங்கள் சாய்ஸ்ல கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடலை கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியிலும் நேயர் வணக்கம்.
1: எங்கள் அன்பு சகோ ஆர்த்தி சிவா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து பயணிக்கும் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனி காலை வணக்கம் சொல்லிக் கொண்டு தங்களோடு முதல் முதலாக நேரலையில் மதுக்கரை பெரியசாமி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க இன்னைக்கு?
1: இன்னைக்கு கொம்பன் திரைப்படத்திலிருந்து கருப்பு நிறத்தழகி நம்ம அனைவருக்காகவும் நேரலையில் வளமரட்டும்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டிருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனி நியூ இயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நோம்பியெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குதுங்க? ஆடி 18 நோம்பியெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குதுங்க?
1: இந்த வாரங்கள சினிமா போற ரெடி ஆயிட்டு இருக்கறங்க மேடம்.
0: ஓகேங்க. என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: டெய்லர் படத்துல இருந்து எதிர்பார்ப்பு போடுங்க மேடம்.
0: ஓகே, நீங்க கேட்ட

0: சூப்பரான பாடல்களோட கேட்டிருக்கோம். இது உங்கள் சாய்ஸ். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க சார்? யார் பேசுறீங்க?
1: பூபதி ராஜேந்திரன், மூக்கனூர்ல இருந்து பேசுறேங்க.
0: ஓ, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: சேதுபதி படத்துல இருந்து கொஞ்சம் பேசிட வேணாம்.
0: ஓகே, நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு வாழ்த்துக்கள். நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டிருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்களோடு. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். காமநாயக்க மலையில செல்வி பேசுறேங்க.
1: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க? நோம்பி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
2: ரெமோல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க.
1: ரெமோல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு. ஓகே,
2: சரிங்க, நன்றிங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுக்கும். இது உங்கள் சாய்ஸ். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணுங்க?
1: பொன்னியின் செல்வன்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: கேட்டுக்கிட்டோம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டுருக்கோம் விருப்பப்பார்லை கேக்கு. இனிம் நெய்யர் வணக்கம்.
1: வணக்கம். கோவில் படத்துல சொன்னீங்க,
0: சொல்லுங்க என்ன பாடல் கேக்குறீங்க இன்னைக்கு?
1: அமரன் படத்துல இருந்து வெண்ணிலவு சார். நீங்க
0: ஓகேங்க, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு
1: அனைவருக்கும் ஆடி பெருக்கு விழா வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுட்டு இது உங்கள் சாய்ஸ். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: வணக்கமா, அன்னூர்ல இருந்து யேசுதாஸ் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க இன்னைக்கு?
1: இட்லி கடையில இருந்து பாட்டு போடுங்க.
0: ஓகே.

நேற்று நம்ம எஃப்எம்ல இன்னைக்கு சாயந்தரம் 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் உலக அரங்கில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய ஜூனியர் தூதுவர் மாணவி வனிஷா அவர்களுடன் நேரலை.

0: வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்
1: ஹலோ, அரிகரன் அரிகரன்
0: சார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: இன்னும் பாட்டு போடலீங்களா?
0: நீங்க என்ன பாட்டில் வேணுங்க உங்களுக்கு?
1: அதான் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம்,
0: அந்த படத்துல இந்த பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

எஃப்எம் ரெயின்போ 103.5 கோயம்புத்தூர்ல கேட்டுட்டு இருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் விருப்பப்பாடலை கேட்க நேயர் வணக்கம்.

நெல்லை இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் சரிகண்ட மேகனா அவர்கள்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் இதுவரைக்கும் மீது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டும் நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை நான் ஆர்ஜி ஆர்த்தி சிவா. இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்தி சுருக்கம், அதைத் தொடர்ந்து கேட்கலாம் போவோமா ஊர்கோளம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். மத்திய அரசின் மூலம் கிடைக்கும் ஆதரவு மற்றும் வங்கிக் கடன் உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை மாற்றியமைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சுதந்திரப் போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 500 கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 47 கனஅடியிலிருந்து வினாடிக்கு 68 கனஅடியாக சற்று அதிகரித்துள்ளது. குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தொடர்ந்து 2வது நாளாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் ஏராளமானோர் வழிபாடு நடத்தினர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றங்கரையில் பெண்கள் ஏராளமானோர் புனித நீராடினர். ஈரோடு மாவட்டம் பவானியில் 3 நதிகள் சங்கமிக்கும் கூடுதுறையில் 1000கணக்கான மக்கள் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காவிரியை வணங்கி வழிபட்டனர். மதுரை மேலூர் அருகே இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். தூத்துக்குடி திருநெல்வேலி இடையே இன்று முதல் வரும் 6ஆம் தேதி வரை முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திண்டுக்கல்லில் மரகுடோன் ஒன்றில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் தேக்கு மரங்கள் மற்றும் அறுவை இயந்திரங்கள் தீயில் கருகி நாசமானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,06,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா பிரேசில் அணிகளுக்கு இடையிலான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம். சோ இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னு தெரியுமா? இந்த ஊர் பச்சை பசேல்னு இருக்கு. நம்ம சிட்டிலேயே இருந்துட்டு இந்த மாதிரி பச்சை பசேல்னு ஊரெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த ஊருக்கு நான் விழுப்புரம்லேருந்து வந்திருக்கேன். ஸோ விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். இந்த கிராமத்துக்கு எப்படி வந்தேன்னு தெரியுமா? விழுப்புரம்லேருந்து பஸ் ஏறி, இது வந்து அனந்தபுரம் வழியாக போகிற பஸ்ஸு. ஸோ அந்த பஸ்ஸில் ஏறணும் அப்படின்னா இந்த கிராமத்தில் மேல்காரணைன்னு கேட்டு நம்ம இறங்கிக்கலாம். ஸோ மேல்காரணை கிராமத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த கிராமம் முழுக்க பச்சை பசேல்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தோம்னா குடிசை வீடும் பார்க்க முடியுது, ஓட்டு வீடும் பார்க்க முடியுது, பெரிய மாடி வீடும் பார்க்க முடியுது. இந்த கிராமத்தில் எல்லா வீடுகளும் கலந்துருக்கு. குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, எல்லாம் சிரிச்சுட்டு ஜாலியாக வீட்டு முன்னாடி விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு லீவ் வேறு, கேக்குவா வேணும், குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரே குஷி தான் போங்க. கூடவே வந்து நிறைய வீடுகளில் ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமியும் கும்பிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நிறைய இந்த கிராமத்தை பற்றி கேட்கலான் இருக்கேன், நானும் பார்த்தும் தெரிஞ்சுக்கலான் இருக்கேன். நிகழ்ச்சியில் முதல் பாடல்

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். FM 2.103 கோவையில் நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம். இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் தெரியுமா? மேல்காரணை விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற இந்த கிராமத்துக்கு தான் வந்திருக்கேன். இங்க பசங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து நான் கேட்டேன், என்ன இன்னைக்கு லீவா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஆமாம்மா இன்னைக்கு எங்களுக்கு லீவு தெரியுமா, நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்கே தான் வந்து இந்த கிராமத்தில் விளையாடுற விளையாட்டெல்லாம் பார்க்க முடியுது. பசங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பம்பரம் எல்லாம் கையில் வச்சு சுத்திட்டு இருக்காங்க, கூடவே இந்த கோலி குண்டு சொல்லுவாங்களா அதை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க, கில்லி விளையாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விளையாட்டுகள் எல்லாம் இப்போ கிராமத்தில் இருக்கிற சிறுவர்கள் கிட்ட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூடவே அவங்க கிட்ட கேட்டேன், இங்கே 8th வரை நீங்க படிக்கிறீங்க, இதுக்கு மேலே படிக்கணும்னா எங்க போவீங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்ன ஒரு பதில் என்னன்னா, நாங்கள் இப்போ 10th வரையும் இங்கே ஸ்கூல் இருக்கு, ஸோ 10th வரையும் நாங்கள் படிப்போம், இதுக்கு மேலே நாங்கள் படிக்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து வெளியில தான் போவோம் அப்படின்னாங்க. வெளியிலனா எங்கே போவீங்க அப்படின்னா, பக்கத்தில் கிராமங்கள்லாம் இருக்கு, அங்கே ஸ்கூல்ஸ் இருக்கு, ஸோ அங்கே போய் படிப்போம், அப்படி இல்லாட்டி நாங்கள் விழுப்புரம் போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக காலேஜ் போகணும்னா விழுப்புரம் தான் நாங்கள் போயாகணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அது கூட எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக தான் இருக்கும் அப்படின்னு இவங்கெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டிலேருந்து அப்படி விழுப்புரம் வரையும் ஜாலியாக பஸ்ஸில் போய் நம்ம படிச்சுட்டு வரும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. கூடவே இங்கே தோட்டத்தில் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற பகுதிகளில் எல்லாம் கண்டிப்பாக நிலக்கடலை விளைய வைக்கிறாங்க. கூடவே இங்கே எக்ஸ்ட்ராவாக உளுந்து, கம்பு, சோளம், கூடவே தட்டப்பயிறு இந்த மாதிரி பயிர் வகைகளும் வந்து இங்கே விளைவிக்கிறாங்க. பார்க்கறக்கே ரொம்ப ரம்யமாக இருக்குது. எல்லாரும் வேலை செஞ்சுட்டும் இருக்காங்க. ஸோ நமக்கு தான் வேலை வந்து லீவு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கே இருக்கிற எல்லாரும் வந்து வயலில் இறங்கி வேலை செய்கிறவங்களாம் இன்றைக்கி லீவே எடுக்காமல் கரெக்டாக வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ பச்சை பசையில்னு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கிராமம். இங்கே இருக்கிற காற்றெல்லாம் வீசுறத பார்த்தா இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே தூக்கம் வந்துடும் போல இருக்குது. சரி ஓகே, என்ன பண்ணுறது, இங்கேருந்து வரணும் இன்னொரு அரை மணி நேரத்தில். ஆனால் அதுக்குள்ளே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறேன் நான்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: எஃப்எம் இங்க எல்லாமே தூளு.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பூவுமா ஒரு கோலம். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு தெரியுமா? நான் மேல்காரணை அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு வந்திருக்கேன். இது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. இங்கிருந்து பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பஸ் இருக்குது. ஸோ எனக்கு கவலையே இல்லை. இன்னும் 5 நிமிஷத்தில் பஸ் வேணும் அப்படின்னா கூட நான் ஈஸியாக பஸ் ஏறி விழுப்புரம் போய் அங்கிருந்து நான் இங்கே வந்துடலாம். என்ன ட்ராவல் பண்ணுறதுக்கு டயர்டாக இருந்தால் கூட இந்த கிராமத்துக்கு வந்த பிறகு அந்த டயர்டெல்லாம் அப்படி எங்கே பறந்து போச்சுன்னே தெரில. அவ்வளோ ஜாலியாக இருக்குது இங்கே வந்து இருக்கிறது. இன்னொன்று, இங்கே வந்து பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் தெரியுது. இங்கே இருக்கிற கிராமம் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, வீதிகளாக தனித்து

வீதிகளாக இருக்குது. ஒவ்வொரு வீதியிலும் இருக்கிற மக்கள் வந்து பக்கத்து வீதி அப்படின்னு சொல்லியெல்லாம் பேசிக்கிறத கேட்க முடியுது. இன்னொன்று, அந்த குட்டி கிராமத்தில் அந்த இருக்கிற அந்த கோயிலில் அங்காளம்மன் தெய்வம் இருந்து இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எப்போ திருவிழா வரும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அந்த அக்கா என்ன சொன்னாங்க தெரியுமா, அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க அந்த அக்கா. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டேன், அவங்க சொன்னது இது வந்து மாசி மாதம் இங்கே திருவிழா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாசி மாத திருவிழாவை நாங்கள் எப்படி கொண்டாடுவோம் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போதே அவங்க முகத்தில் அவ்வளோ பூரிப்புங்க. அவங்க உங்கள் கிராமத்தை பற்றி சொல்லும் போது கேட்கவா வேணும், அவங்க அவ்வளோ சிரிச்சுட்டு அவ்வளோ பூரிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மாசி மாதம் பொங்கல் வச்சு திருவிழாவை கொண்டாடுவோம். ஒரு நாள் நாள் அந்த திருவிழா எப்படி நடக்கும் தெரியுமா, சும்மா ஜே ஜேன்னு நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த திருவிழா வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்குமா, எல்லா வீதியில் இருக்கிற மக்களும் சேர்ந்து அந்த திருவிழாவில் கலந்துப்பாங்களாம். குழந்தைங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் கலந்துப்போம். கூடவே பக்கத்து ஊர்களில் இருந்தெல்லாம் வியாபாரிகள் இங்கே வந்து வியாபாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே இங்கே இருக்கிற பொருட்களை இங்கேருந்து வியாபாரிகள் எடுத்துகிட்டு போய் பக்கத்து ஊர்களையும் வியாபாரம் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே வந்து தட்டப்பயிறு நிறைய கிடைக்குது, உளுந்து நிறைய கிடைக்குது, கூடவே சோளம் நிறைய கிடைக்குது. ஸோ நிறைய கிடைக்கும் போது என்ன பண்ணுவாங்க, பக்கத்து ஊர்களில் போய் வியாபாரம் பண்ணுவாங்க. இப்போ கூட பஸ்ஸுக்காக நிறைய பேர் மூட்டையெல்லாம் கட்டிட்டு காத்திருக்காங்க, என்னால் பார்க்க முடியுது. இங்கே எல்லாருடைய முகத்துலையும் ஒரு சிரிப்பு இருக்குது, எப்படி இவ்வளோ சிரிச்சுட்டே சந்தோஷமாக இருக்க முடியுது, ஒரு வேளை கிராமத்துலேருந்து அப்படி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. என்ன நானும் இப்போ சிரிச்சுட்டு தான் இருக்கேன், எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. அங்கே கூட்டமாக நின்று அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க, நான் வேறு இங்கே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல. ஸோ அவங்கக்கிட்டேயும் போய் நிறைய கேட்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். போய் பேசிட்டு வரட்டுமா?

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நாம கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோளம். நாம இன்னைக்கு மேல்காரணை அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்க பார்த்தோம்னா பக்கத்துல அங்க கொஞ்சம் தூரத்துல ஒரு ஏரி தெரியுது. இந்த ஏரியோட பக்கத்துல சின்ன சின்ன தெய்வங்களையும் பார்க்க முடியுது. நான் கேட்டப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு வியப்பா இருந்தது. அவங்க பேர் வந்து புரையத்தா தாய் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் தான், அதாவது ஒரு வருடம் விட்டு ஒரு வருடம் தான் வந்து திருவிழா இருக்கும். ஆனா அந்த திருவிழால என்ன பண்ணுவாங்களாம், ரொம்ப சிறப்பா வந்து அதை வந்து நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்ப வந்து தேர் திருவிழாலாம் இருக்கும், 8 நாட்கள் அதை வந்து நாங்க திருவிழாவா கடைபிடிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. சோ இந்த மாதிரி கெங்கம்மா தாய் இந்த மாதிரியான தெய்வங்களையும் இங்க ஏரிக்கிற ஓரத்துல வந்து சின்ன சின்ன கோயில்கள்ல பார்க்க முடியுது. நான் இந்த கிராமத்தை சுத்தி பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப ஜாலியா இருக்கு. தொடர்ந்து நான் பார்க்க போறேன்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஒரு குளம். நான் வந்து இப்போ இந்த கிராமத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டேன், வரக்கே மனசில் இருந்தாலும் என்ன பண்ண முடியும், வந்து தானே ஆகணும். அதனால் நானும் கிளம்பிட்டேன். அந்த தூரத்தில் ஒரு பஸ் வருது, அதில் தான் ஏறி கிளம்பலான் இருக்கேன். பாய் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுவது ஆர்ஜே சுதா பிரியா. எஃப்எம் ரெயின்போ 103 கோவை, நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103. கவிதையும் கானமும். வணக்கம் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 103 கவிதையும் கானமும் நிகழ்ச்சியை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி. இன்று ஆடிப்பெருக்கு. நதிகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் என்பது ஐதீகம். மக்கள் மனங்களில் உற்சாகம் கரைபுரண்டு ஓடும் என்பது நிதர்சனம். இன்றைய நிகழ்ச்சியில் கவிதை நதியாக, கானம் வெள்ளமாக, அந்த இசை கரைபுரண்டு உங்கள் செவி மடையை வந்தடையப் போகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது தேவகி ஸ்ரீனிவாசன். சோலைகளின் ஊடே ஆடி அசைந்து பாய்ந்து வரும் அந்த காவேரி பல நூறு ஆண்டுகளாக நம் பூமியை வளப்படுத்தி வருகிறாள். நம் மக்களின் பசியை போக்கி வருகிறாள். அந்த காவிரியின் பெருமை இளங்கோவடிகளின் சிலப்பதிகார பாடல் மூலம் வெளிப்படுகிறது.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கவிதையும் கானமும். அதிகாலை இளஞ்சூரியன் மெல்ல தழுவ, இளங்காற்று லேசாக அசைய, ஓடும் நீர் சில்லென்று பட, காலையில் நதிநீரில் மூழ்கி ஒரு குளியல், உடலின் மீது படிந்துள்ள தூசும் உள்ளத்தின் உள்ளே படிந்துள்ள மாசையும் ஒருங்கே களைவதுதான் இந்த நதிக்குளியல். என்னவென்று சொல்ல? ஆற்றங்கரையோரம் வாழ்பவர்கள், கொடுத்து வைத்தவர்கள், வேறென்ன சொல்ல?

கவிதையும் கானமும். நதிகளுக்கு எல்லாம் பெண்ணின் பெயர் வைக்கப்பட்டுள்ளதே அந்த பிரம்மனின் புத்திரனை தவிர ஏன் அப்படி? துள்ளி ஓடி வரும் பெண்ணுக்கும் ஆடி அசைந்து வரும் நதிகளுக்கும் அப்படி என்ன சம்பந்தம்? அந்த கடலரசனை சமுத்திரராஜனை தேடி தேடி ஓடி ஓடி காதலித்து சென்று கலப்பதாலா பெண்ணே நதியானாள், நதியே பெண் ஆனாள்?

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103. கவிதையும் கானமும். நதியோரம் என்னென்ன செய்வார்கள்? குளியல் போடுவார்கள், துணி துவைப்பார்கள், குடத்தை கழுவி வீட்டிற்கு நீர் எடுத்துச் செல்வார்கள். இதெல்லாம் சாதாரண நாட்களில். அமாவாசையன்று திதி தருவார்கள். சித்ரா பௌர்ணமியன்று சித்ரான்னங்கள் பல செய்து ஊர்கூடி நதியோரம் ஆடிப்பாடி மகிழ்வார்கள். ஆடிப்பெருக்கன்று நதியை வழிபட்டு பூஜை செய்து தாலிக்கயிறு மாற்றிக்கொள்வார்கள். இவையெல்லாம் விசேஷ காலங்களில் செய்வது. இதெல்லாம் தவிர எப்போதும் நதியோரத்தில் ஒன்று நடைபெறுமாம். என்ன அது? சில்லென்ற காற்று மெல்ல மெல்ல தலைவனையும் தலைவியையும் தழுவிச் செல்ல அவர்கள் மனங்களில் காதல் பிறக்குமாம். நமக்கு அப்போது அருமையான காதல் பாட்டு கிடைக்குமாம்.

0: ஓடும் நீரை நதி என்று கூறுவது ஒரு இலக்கிய நயம். ஆறு என்று சொல்வதே நம் உள்ளத்துக்கு நெருக்கம். சரிதானே? வழக்கு பேச்சில் ஆத்தங்கரை, ஆத்தோரம் இப்படி சொன்னால்தான் நம் நெஞ்சங்களில் ஒரு சில்லிப்பு. ஆறு என்ற சொல்தான் நாவிற்கு ஒரு இனிப்பு. இதோ இந்த பெண்ணுக்கு அதுவே ஒரு களிப்பு. இது காதல் களிப்பு.
1: ஒரு ஆசை தோணுது, மனம் ஏங்கி போகுது.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கவிதையும் கானமும். நதி என்று கூறினாலும், ஆறு என்று கூப்பிட்டாலும், ஓடும் அந்த தூய்மையான நீர் நம் உடலின் மீது படிந்துள்ள கரைகளை போக்குகிறது, மனதுக்குள்ளே குவிந்துள்ள அழுக்குகளை நீக்குகிறது. நதி நம் தாகம் தீர்க்கிறது, நிலத்தை வளமாக்குகிறது, பயிர் வளர்த்து பசியை போக்குகிறது, பல்லாயிரம் உயிர்களையும் பயிர்களையும் வாழ வைக்கின்றது. நதிகள் நம் வாழ்வின் உயிர் நாடி. நீராதாரம்தான் நமது வாழ்வாதாரம். மகிழ்ச்சியை அள்ளித்தரும் நீர்நிலைகளில் மாசு கலக்காமல் பார்த்துக்கொள்வோமா? அது நம் கடமையல்லவா? நதிநிலைகள் வறண்டு போனால் நம் வாழ்க்கை இருண்டுவிடும். உயிர் தரும் நீர்நிலைகளை உயிரென காப்போம். இன்றே

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மத்திய அரசின் மூலம் கிடைக்கும் ஆதரவு மற்றும் வங்கிக் கடன் உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ஆடிப்பெருக்கு விழா நமது கலாச்சாரத்தின் ஒற்றுமையையும் பாரம்பரியத்தையும் எடுத்துக்காட்டுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தொடர்ந்து இரண்டாவது நாளாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி மயிலாடுதுறையில் காவிரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றங்கரையில் பெண்கள் ஏராளமானோர் புனித நீராடினர். ஈரோடு மாவட்டம் பவானியில் மூன்று நதிகள் சங்கமிக்கும் கூடுதுறையில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காவிரியை வணங்கி வழிபட்டனர். விழுப்புரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தூத்துக்குடி திருநெல்வேலி இடையே இன்று முதல் வரும் 6ஆம் தேதி வரை முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திண்டுக்கல்லில் மரகுடவுன் ஒன்றில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் தேக்கு மரங்கள் மற்றும் அறுவை இயந்திரங்கள் தீயில் நாசமானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,06,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா பிரேசில் அணிகளுக்கு இடையிலான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஹலோ, வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும். இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் இருந்திருக்கும் யாருடைய விருப்ப பாடல்கள் கேட்க போறோம், என்னென்ன பாடல்கள் கேட்க போறோம் அப்படிங்கறத நேயர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சுப்லக்ஷ்மி நந்தகுமார், இருவூர்ல இருந்து பேசுறேங்க.
0: நீங்க முதல் முறை நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிறீங்க, சொல்லுங்க எப்படி இருக்கு உங்களுக்கு?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்ன இந்த நிகழ்ச்சியில செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
0: ஓகேங்க, என்னென்ன பாடல்கள் இன்னைக்கு கேட்க போறீங்க சொல்லுங்க.
1: தேனும் பாலும்ல இருந்து மஞ்சளும் தந்தாய் மலர்கள் தந்தாய்.
0: ஓகேங்க.
1: செகண்ட் வந்து கருப்பு பணம் படத்துல இருந்து தங்கச்சி சின்ன பொண்ணு.
0: ஓகேங்க.
1: தேர்ட் வந்து அபூர்வராகங்கள்ல கேள்வியின் நாயகன்.
0: ஓகேங்க மேம். அடுத்தது
1: போர்த்து வந்து ஆடுமடி தொட்டில் எனில் ஐந்து திங்கள், அது வந்து அவள் ஒரு தொடர் கதை படத்துல இருந்தாங்க.
0: ஓகேங்க.
1: அஞ்சாவது வந்து தியாகம் படத்துல நல்லவருக்கு எல்லாம் சாட்சிகள் ரெண்டு.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் எல்லாமே இன்னைக்கு வரப்போகுது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றிங்க.
0: இன்னைக்கு இன்றைய நேயர் நிகழ்ச்சியில இருகூர்ல இருந்து நேயர் சுப்புலட்சுமி நந்தகுமார் அவங்களுடைய விருப்ப பாடல்கள் தான் நம்ம கேட்க போறோம்.

எஃப்எம் நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்இல் என்சிஇஆர்டி தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். கேட்டுட்டு இருக்கோம் இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் இருகூர்லந்து நேயர் சுப்லட்சுமி நந்தகுமாருடைய விருப்ப பாடல்களோடு.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் கேட்டுட்டு இருக்கோம். இன்றைய நேயர் இருகூர்லந்து நேயர் சுப்புலட்சுமி நந்தகுமாரோட விருப்ப பாடல்களோடு.

எஃப்எம் ரெயின்போ 1.3 கோவில இன்றைய நேயர் கேட்டும் நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடல்களும் விருப்ப பாடல்களும் இடம்பெறும்னா உங்க பேர் உங்களோட நம்பரோட எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்க கிட்ட இருந்து கால் கண்டிப்பா உங்களுக்கு வரும்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நேர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். நேரம் 11:30 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இணைஞ்சிருக்கோம். ரெயின்போ கிளாசிக்ஸ், ரெயின்போ கிளாசிக்ஸில் இன்னைக்கு கிளாசிக்கான காவை பாடல்களோடு நிகழ்ச்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்.

வாழ வைத்த தெய்வம் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். கே வி மகாதேவன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது. நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சி தரவிருக்கும் பாடல் ஆர் சுதர்சனம், இசையில் பி சுஷீலா, டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடலாசிரியர் மாயவநாதன், பூம்புகார் திரைப்படத்திலிருந்து.

பொண்ணுக்கு தங்க மனசு படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இசை இளையராஜா, சீர்காழி கோவிந்தராஜன், எஸ் ஜானகி, பி எஸ் சசிரேகா, பூரணி பாடியது, பாடலாசிரியர் முத்துலிங்கம்.

கேட்ட பாடல் பொன்னி திருநாள் திரைப்படத்திலிருந்து இசை கே வி மகாதேவன், சீர்காழி கோவிந்தராஜன், திருச்சி லோகநாதன், சோழமங்கலம் ராஜலட்சுமி, எல்ஆர் ஈஸ்வரி பாடியது. பாடலாசிரியர் அ. மருதகாசி.

கேட்ட பாடல் தாயை காத்த தனையன் திரைப்படத்திலிருந்து இசை கே வி மகாதேவன், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இது வரைக்கும் கேட்டோம் ரெயின்போ கிளாசிக்ஸ் வித் மீ ஆர் ஜே ஆர்த்தி சிவா. நேர்களை இன்று மாலை 5:02 சித்திர சிவானம் நிகழ்ச்சியில் உலக அரங்கில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய ஜூனியர் தூதுவர் மாணவி வனிஷா அவர்களுடன் நேர்களை கேட்கலாம்.

0: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம். நேர்லே, கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா இன்னைக்கும் யோகா ஆசிரியர் திவ்யா குஹப்ரியன் அவர்களுடைய நேர்முகத்தின் அடுத்த பகுதியை கேட்கலாமா?
1: அந்த 2018 உங்க வீட்டிலேயே ஆரம்பிச்ச அந்த ஒரு சின்ன ஷெட் ஆட்டம் போட்டு ஆரம்பிச்சதுதான் இந்த யோகா ஆர்ட் ஸ்டுடியோ இல்லையா? அது இப்ப ஆலவரக்ஷமாட்டம் வளர்ந்துருக்கு இல்லையா? அப்படிதான்
2: பாத்துட்டு
1: இருக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு ஃபாலோயர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டால, அதையும் கேட்டுக்கணும் இல்ல? நானு நிறைய ஃபாலோயர்ஸ் இருக்காங்களே, ஏன்னா உங்க வீடியோஸ் வந்து ரொம்ப பாப்புலர் இல்ல? இட்ஸ் வெரி பாப்புலர்.
2: உண்மையை சொல்ல போனா நான் வந்து இதுல சோசியல் மீடியால அதிகமா பங்கேற்க மாட்டேங்க, நம்ம நாலேஜை அப்படியே டெலிவர் பண்ணுறது தாங்க. இதுக்காக ப்ரிப்பரேஷன், நீங்கள் கேட்டிங்கல்ல, ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணுறது இல்லைங்க. என்னோட அனுபவத்தை மற்றவங்கிட்ட அப்படியே ஷேர் பண்ணுங்க.
1: ரைட்டு. ஆனால் நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு ஸ்டுடியோவில் ஒரு யோகா கிளாஸில் நீங்கள் சொல்லித்தரது வேறு, அது வேறு. இப்போ நீங்கள் எப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டோமோ அது வந்து இப்போ ரீல்ஸ் யுகமாயாச்சு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால் தான், 5 நிமிஷம்லாம் பார்க்கறதுக்கு யாருக்கும் பொறுமையே கிடையாது. 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் அவ்வளோதான், நான் சொல்றியா, நான் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு போ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க மக்கள். அதை நீங்கள் சரியாக எடுத்துகிட்டு போறீங்க. இந்த என்ன சொல்லணுமோ ஒரே ஒரு ஆசனம், ஏதோ ஒன்றை பற்றி சொல்கிறீங்க. நமக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளமில் முக்கியமான ப்ராப்ளத்தை மட்டும் அடாடா நம்ம இன்னைக்கு நினச்சோமே அவங்க சொல்லிட்டாங்களேங்கிற மாதிரி ரிலேட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போடுறீங்க. அது இன்னைக்கு இதுதான் பேச போறீங்கன்னு முன்னாடி முடிவு பண்ணிடுவீங்களா?
2: பயிற்சி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு உணர்தல் தோணும். இப்போ கண்ணை பத்தி பயிற்சி பண்றோம், இன்னைக்கு ஒரு ப்ராக்டிஸ் எடுக்கலாம், இந்த செட் ஆஃப் ப்ராக்டிஸ் எடுக்கலாங்கிற ஒரு மைண்ட்ல வந்து ஓடும். அது அப்படியே டெலிவரி பண்ணிடுவோம். அதுதான் நீங்க சோசியல் மீடியாவில் பாக்குறீங்க. ஆனா இந்த 30 செகண்ட் 15 செகண்ட்ல ரீல்ஸ் கரெக்டா சேலஞ்சிங் தாங்க.
1: ஏன்னா
2: நீங்க நிறைய பேர் இந்த கமெண்ட சொல்லியிருக்காங்க, எப்படி நான் நினைச்சேன், கமெண்ட்லயே கொடுத்துருக்காங்க, நீங்க கரெக்டா அந்த வீடியோ போடுறீங்க அப்படின்னு. நாங்க பாக்குறது மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தான் இருக்கும். இப்போ டயபெட்டிக்னா ஒரு சரார்ல இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளமும் ஒரு இஷ்யூஸ் இருக்கு. நாங்க எல்லாமே சேர்த்துதான் அந்த டெலிவரி பண்றோம். அதனால அவங்க அதை தேடும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வீடியோ வந்துருது. சோ அது வந்து அதுதான் கனெக்டிவிட்டியே தவிர
1: பிரச்சனைகள் தான் கனெக்டிவிட்டி. உங்களுக்கு நிஜமாவே மக்களுக்குள்ள பிரச்சனைகளை மனசுல வச்சிட்டு இருக்காங்க, அதுக்கு தீர்வு அங்க வரும்போது கனெக்ட் தானா வந்து
2: கனெக்ட் தானா,
1: அதுதான்
2: அறியாமைய வந்து நம்ம விளக்குறோம், அவ்வளவுதான்.
1: கரெக்ட்.
2: அந்த வேலையை மட்டும்தான் இங்க நம்ம செய்யறோம். அதை கொஞ்சம் சிறப்பாகவும் ஹாப்பி மூட்லயும் செய்யும் போது அவங்க ரிசீவர் எண்ட்லயும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரும் இல்லைங்களா? யோகா எப்பவுமே ப்ரிவென்ஷன் தான். நீங்க ப்ரிவென்ஷனா பாக்கணும், வராம தடுக்கணும். எல்லா மருந்துலயுமே இப்போ மாடர்ன் மெடிசன்ஸ் எது எடுத்தீங்கன்னா
1: கியூர்னு
2: எதுலயுமே நம்ம மென்ஷன் பண்ணவே கூடாதுதான். அப்ப ப்ரிவென்ஷன் தாங்க. சோ நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும், லைஃப் ஸ்டைல மாத்தணும். சோ ரொம்ப சஃபர் ஆகுறாங்க, சின்ன குழந்தையில இருந்து சஃபர் ஆகுறதுக்கான காரணம் என்னங்க? அப்போ பேரண்ட்ஸ்க்கும் அறியாம இருக்கு, குழந்தைங்களுக்கும் அறியாம இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம உடம்ப பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலன்னா யாரு நல்லா தெரிஞ்சுக்க முடியும்? தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி என்னவா இருக்கும்? நம்மளுக்கு சாப்பாடு போட்டா மட்டும் போதுங்களா? வயித்துல சாப்பாடு போட்டா நம்ம ஆரோக்கியமா வாழ்ந்துருவோமா? சாப்பாடே இப்ப வந்து டேஞ்சர் ஆயிருக்கு அதிகமா சாப்பிடறனால. பாருங்க, கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா எடுத்தாலும் பிரச்சனை
1: தான்,
2: என்ன வேலை செய்யறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உணவு. கடினமா வேலை செய்யறோம், இப்ப யோகா பிராக்டிஷன்ஸ்ல கடினமா வேலை செய்ய மாட்டோம். எங்க இருக்கும் போது நல்லா வளைவோம், அப்ப நல்லா சாப்பிடணும், ஆரோக்கியமா இருக்கணும். இப்ப அதே வயசாகும் போது பிராணாயம் மெடிடேஷன் உட்காந்துட்டே இருக்கோங்க, 6 மணி நேரம் 7 மணி நேரம் மெடிடேஷன்ல உட்காரும்போது சாப்பிட்டே இருந்தா உட்கார முடியுங்களா? தூங்க தான் முடியும். சோ உட்காந்து வேலை செய்யும் போது அதுக்கேத்த மாதிரி உணவு, அதுக்கேத்த மாதிரி நம்ம உடம்பை

0: அந்த அவேர்னஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறைய மாற்றம். நீங்க எங்க கிளாஸ்ல, நம்ம கிளாஸ்ல, நம்ம யோகா கிளாஸ்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து இந்த பகுதி இரிஸ்டுக்கு மட்டும் வேலை, தலை தலைவலிக்கு மட்டும் பிராக்டிஸ் அப்படின்னு நாங்க சொல்லி தரமாட்டோம். வி கன்சிடர் த பாடி அஸ் அ ஹோல், ஹெல்தி ஹோலிஸ்டிக் யோகிக் லைஃப் ஸ்டைல் தான். நீங்க கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் கேட்டீங்களா எந்த வே ஃபாலோ பண்றீங்க, இதுதான் வழி. இந்த வழியில இனி வர ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அவங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம்.
1: ரொம்ப நைஸ். இதுல முக்கியமா ஒண்ணு ஒண்ணு கேட்கணும். நீங்க வந்து பொதுவா யோகா இதுல ஒரு மேட் போட்டிருப்பாங்க பண்ணுவாங்க, அதெல்லாம் தாண்டி இந்த சேர் எல்லாருக்கும் ஒரு இரும்பு சேர்ல அந்த பேலன்ஸ் பண்ணி பண்ற மாதிரி எல்லாம் சொல்றீங்க, ஒரு பலகை ஒண்ணு போட்டிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம். அதுவே இந்த ஏரோபிக்ஸ் கிளாஸ்ல எல்லாம் தான் இந்த மாதிரி சேர் எல்லாம் புட் பண்ணுங்க. அது பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அடாடா பரவாயில்லையே, இவங்க வித்தியாசமா சொல்லி தராங்களே அப்படின்னு. இப்ப காலு வைக்க முடியறவங்க அந்த காலை தூக்கி அங்க வச்சிருவாங்க இல்லையா, அந்த ஒரு நீங்க ஒரு சேர் போடுறீங்க, காலே தூக்க முடியல, அதுக்குதான் நாங்க யோகாக்கு வரோம். அவங்களை எப்படி பண்ண வைப்பீங்க?
0: அவங்களுக்கு ஏத்த மாதிரியான பயிற்சி மாடிஃபிகேஷன் தான்.
1: ஆனா அப்புறம் பண்ணிடுவாங்க இந்த நீங்க சொல்ற ஃபைனலா. அது
0: ஃபர்ஸ்ட் டே தான் கஷ்டமா இருக்கும். யாரு ரொம்ப ஹெல்தியா இருக்கிறவங்களே ஒரு நாலு புஷ்அப் எடுக்க சொன்னா வயிறெல்லாம் இறுகி அடுத்த நாள் கஷ்டமா தான் இருக்குங்க, மசில் பெயின் எடுக்கும். நீங்க ரெண்டு நாள் கேப் விட்டு வந்தாலே வலி எடுக்க தான் செய்யும், சின்ன மாற்றம் ஏற்பட்டாலும் வலி எடுக்க தான் செய்யும். அந்த வலியை பார்த்துட்டு இருந்தா அந்த வலி நன்மைக்கான வலி, அது கன்சிஸ்டண்டா நான் கிடைக்கக்கூடிய நன்மைகள் போயிடும். நீங்க எடுத்து வைக்க முடியலங்கிற ஒரு கஷ்டத்துல தானே வரீங்க, அப்ப எடுத்து வைக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும்.
1: நோ பெயின் நோ கெயின் இல்லையா, அதான்
0: பெயினா பார்த்ததா அது பெயின். பெயினாவே பாக்காதீங்க,
1: பெயினா பாக்காதீங்க, அது கெயின் வரப்போகுதே.
0: என்ஜாய் தி பெயின் தான்.
1: சரி கரெக்ட், எப்படினாலும் பெயினே கிடையாது உங்களுக்கு அப்படிங்கறீங்க.
0: அது அந்த வலி நல்லதுக்கான வலி. இப்போ விமென்ஸ் டெலிவரி பீரியட்ல எவ்வளவு வலி இருக்குங்க, சாதாரண வலிங்களா 55 LBS வலி எல்லாம் சொல்றாங்க. அந்த வலியை வந்து தாங்க முடியாதுன்னு சொல்றாங்க, ஆனா தாங்கிட்டு மறுபடியும் அடுத்த குழந்தைக்கு ரெடி ஆகிறவங்களும் இருக்காங்க இல்லைங்களா, ஐயோ இனிமேல் நான் குழந்தையே பெத்துக்க மாட்டேன்னு
1: சொல்லுவாங்களே, சொல்ல மாட்டாங்களே.
0: வலி எல்லாம் இங்க பிரச்சனை இல்லைங்க, நம்மளுக்கு அங்க காரணம் தாங்க நிறைய இருக்கு. ஹியூமன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மனுஷங்க இது எஸ்கேப் ஆறதுக்கு இது ஒரு காரணம். இந்த காரணம் கன்சிஸ்டண்டா போக போக நம்ம உடம்புக்கே அது பேக்ஃபயர் ஆயிருதுங்க. ஸோ நம்ம எது விதைக்கிறோமோ அதுதான் வரும். சந்தோஷத்தை விதைங்க, ஹாப்பினஸ், நல்ல ஒரு விருட்சம் வளரும், நல்ல பழம் கொடுக்கும், அந்த பழம் ஆரோக்கியத்துக்கான அடுத்த விதையா இருக்கும்.
1: வெரி குட்.
0: சோ ஹெல்தியான விதை தான் ரொம்ப முக்கியம்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க.
2: ஆரோக்கியமே ஆனந்தம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103. ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று யோகா ஆசிரியர் திவ்யா குஹப்ரியன் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடி கொண்டிருக்கிறார் சௌமியா.
1: உங்களுக்கு எப்ப திருமணம் ஆச்சு அது சொல்லுங்களேன்.
2: எங்களோடது திருமணம் 2013.
1: அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டுடியோஸ்.
2: அப்புறம் 15 ஃபர்ஸ்ட் குழந்தை, அப்புறம் 17 ஒரு வருஷத்துலயே நாங்க ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
1: குழந்தைங்க என்ன பண்றாங்க சொல்லுங்க.
2: குழந்தைங்க பெரியவங்க 6வது படிக்கிறாங்க, சின்னவங்க 4வது. அதே என்னுடைய SBI ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க.
1: ஓகே. இப்ப கணவர் வந்து யோகாவோட ஸ்கூல் இன்ஸ்டிடியூஷன்ல தான் இருக்காரு அவரும், இல்ல அவர் வேற ப்ரொஃபஷன்ல இருக்காரு?
2: முழுக்க முழுக்க யோகா வந்து வாழ்வியலாவே நம்ம பிராக்டிஸ் பண்றோம்.
1: அவருக்கு ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் இருந்ததா இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் மாறி போயிட்டாரா உங்க கூட சேர்ந்து?
2: இது வந்து பர்டிகுலரா நீங்க அப்படி வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அவர் இன்பில்ட்டா ஒரு கேரக்டர் இருக்கு, அவங்கிட்ட போய் பேச மாட்டாரு, ரொம்ப லாயலா இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய குணம் வந்து நான் ரொம்ப அபூர்வம் தாங்க பாக்குறது. ஸோ மற்ற மென் கூட எல்லாம் நம்ம கம்பேர் பண்றதுக்கெல்லாம் இல்லைங்க, நான் சொல்றேன் இவரோட குணம் மட்டும் ஸ்பெஷலா சொல்றேன். என்ன இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்றது, ஆனா மனசு நோகாம சொல்லுவாரு. இது இன்பில்ட்டாவே ஒரு யோகிக்கான கேரக்டர் தான்.
1: அதை கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க பாருங்க.
2: இல்லைங்க, நம்ம வந்து எப்போ அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கோமோ, இப்ப நம்ம எந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கோமோ நம்ம கூட இருக்கிறவங்களும் அந்த மாதிரி மைண்ட் செட் மாறுறாங்க. இது மிஸ்டிக்கா தோணுனாலும் மிஸ்டிக்கா இருக்கலாம், நாலேஜா பாத்தீங்கன்னா நம்ம எண்ணம் போல் தான் வாழ்க்கையும். நீங்க கஷ்டம் கஷ்டம்னு கஷ்டத்தையே மொபைல்ல பாத்துட்டு இருக்க, ரீல்ஸ் எல்லாம் ஃபுல்லா ப்ராப்ளம்ஸே பாத்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் உங்க வாழ்? போனாலே பயப்படும், சொசைட்டிக்குள்ள நடக்க, ஐயோ குழந்தை அங்க போக கூடாது இங்க போக கூடாது, பயந்து பயந்து வாழ வேண்டியதா இருக்கும். இதுவே ஒரு நல்ல சமுதாயம் உருவாகணுங்கிற எண்ணம் உருவாச்சுன்னா மத்தவங்களையும் நம்ம அப்படிதானே செய்யணும், நடத்துவோம், வைப்போம். நம்ம கூட பேசுறவங்க, இப்போ உங்ககிட்ட நான் சிரிச்சு சிரிச்சு பேசுறேன், அப்ப நீங்க என்கிட்ட சிரிச்சுதானே பேசுவீங்க. மரியாதை கொடுத்து பேசுறேன், அப்ப நீங்களும் என்கிட்ட மரியாதை எதிர்பார்க்க கூடாது, மரியாதை கொடுக்கணும். இதுதான் அவரு இன்பில்ட்டாவே பண்ணுவாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு ஒரு

0: எவால்வ் ஆயிட்டாருங்க.
1: ஓகே.
0: அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தீர்க்கமாக இருக்கும் அவர் சொல்கிற விஷயம். நம்ம கைட் பண்ணுறது, ஒருத்தவங்களை கைட் பண்ணுறது எவ்வளோ பெரிய சிரமம், ஒரு குழந்தையாக இருக்கட்டும் நல்ல வழியில் கைட் பண்ணுறதெல்லாம் வந்து யாராக இருந்தாலும் கைட் பண்ணுவாருங்க. அவங்க கூட இருக்கணுங்கிறது எல்லாத்தோட விருப்பமும். அவர் டிராவல் பண்ணிட்டாருன்னா உங்க கூட வர, உங்க கூட வரங்கிறது சொல்லிட்டே இருப்பாங்க. இஸ் பிஹைண்ட் எவ்ரி திங். சில யோகிஸ் சைலண்டா இருப்பாங்க இல்லைங்களா, பேசவே மாட்டாங்க, ஆனா செயல்ல நடந்துகிட்டே இருக்கும். அவருடைய பேச்சாதான் நான் இருக்கேங்க.
1: ஓ வெரி நைஸ், செயல் வீரர் தான் அவர், அவரோட பேச்சா நான் இருக்கேன்னு அழகா சொல்லிட்டீங்க. இதை விட யாரும்
0: எம்பவர்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் டுவர்ட் சொசைட்டி. நீங்க உமன்காக பேசுறீங்க, நான் உமனா இருந்து பேசுறேன்னா தனியா ஒரு உமன்னால செயல்பட முடியும் முடியாததுங்கிறதுக்கு இல்லை. ஆனா விமனுக்கான ஒரு பெரிய அங்கீகாரமா யார் இருக்காங்க நம்ம சொசைட்டி, அதுல ஆண்களும் இருக்காங்க, குழந்தைங்களும் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அதெல்லாம் சேர்ந்தா தான் விமனுக்கான ஒரு பெரிய மதிப்பே இருக்கு. அதனால ஃபெமினிசம்னு ரொம்ப நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. சுய ஒழுக்கம், சுய மரியாதை, சாரி, சுய ஒழுக்கம்
1: இருக்கணும்,
0: மரியாதைங்கிறது கண்டிப்பா இருக்குங்க, அது தவறு கிடையாது. அந்த மரியாதை எப்படி வரும்னா எல்லாரும் சேர்ந்தா தான்.
1: அந்த ஃபெமினிஸ்ட்ங்கிற ஒரு இது கொடுக்க வேண்டாங்கிறீங்க.
0: ஃபெமினிஸ்ட் இஸ் குட், ஆனா அதை புரிஞ்சுக்கிற விதம்
1: விதம்
0: ஒவ்வொருத்தரோட ஐடியாலஜி வந்து மாறுபடுது இல்லைங்களா. சுதந்திரம்ங்கிறது எதை நோக்கி சுதந்திரம்ங்கிறதே புரிய மாட்டேங்குது. சுதந்திரமா எப்படி இருக்கணும், நம்ம எண்ணம் சொல்ற விதம் வந்து மத்தவங்களுக்கு ஒரு எவால்வேஷன் கொடுக்கணும், மத்தவங்க சொசைட்டிய ஆக்கப்பூர்வமா கொண்டு போற மாதிரி இருக்கணும். நம்மளை மட்டும் அப்லிஃப்ட் பண்ணா, இப்ப நான் எனக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்கேன் எல்லாமே இருக்கேன், இல்ல எனக்கு ஆரோக்கியமே இல்லை, பத்து பேர் ஆரோக்கியம் இல்லை, அங்கே ஒருத்தன் மட்டும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கானே, யோசிச்சு பாருங்க அந்த ஒருத்தன் எப்படி இருப்பான், ஒதுக்கி வச்சிருவாங்க சொசைட்டியில இருந்து. அப்போ ஆரோக்கியமான சொசைட்டி தான் நம்மளுக்கு தேவை.
1: ரொம்ப அழகாக சொல்கிறீங்க, வெரி நைஸ். யத் பாவம் தத் பவதி, யார் எப்படி நினைக்கிறோமோ அதுவாகவே மாறிடும். அதை தான் நீங்கள் இப்போ இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கீங்க. உங்களோட சேர்ந்து உங்கள் கணவரும் வந்து ஆல்ரெடி அவர் யோகி கேரக்டர், அது வந்து இன்னும் கொஞ்சம் வெளிப்படுக ஆரம்பிச்சது உங்களோட
0: ஒரு தருணம் வரும், அந்த தருணத்துல வந்து மாற்றங்கள் உருவாகும்.
1: சோ யூ ஆர் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம், மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, அப்படிதான் சொல்லணும். ரைட், ஓகே. உங்க பணி வந்து இது வந்து உங்களுடைய பணியாவே ஆயிடுச்சு இல்லையா, இதுதான் உங்க பணி. எல்லாருக்கும் யோகம் சொல்லி கொடுக்கறது தான் பணியாயிருக்கு இல்லையா, அது ரொம்ப சந்தோஷமா பண்ணுங்க. எல்லாருக்குமே பிடிச்ச வேலை கிடைக்காது, உங்களுக்கு பிடிச்சதான் செய்யறீங்க, அதுவே உங்களுக்கு பணியாவும் ஆயிடுச்சு, அது பெரிய கிஃப்ட். சரி, இப்ப வந்து உங்க ஏரியா வந்து தீத்திப்பாளையம் மாதிரி ஒரு ஏரியா அதுதானே
0: கரெக்டா
1: சொல்றேன், அந்த ஏரியா, அந்த ஏரியாவில வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரூரல் ஏரியா தானே அது, சிட்டி லிமிட்ஸ்ல இல்ல, வில்லேஜ் தான் இன்னும். அப்போ அங்கே மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவேர்னஸ் அவங்களுக்கு கற்றுக்கணும்னு இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற சிட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் போய் அவ்வளோ தூரம் வந்து நம்ம கற்றுக்க வரலாமா போகலாமான்னு ஒரு யோசனையாகவும் இருக்கும், கொஞ்சம் தூரம்தான். அப்புறம் உங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரூரல் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க இருப்பாங்க, அவங்க எல்லாருமே வராங்களா யோகா கற்றுக்கிறது ஆர்வமாக பண்ணுறாங்களா?
0: அவங்களுக்கு தேவைப்படலன்னு நினைக்கிறேங்க. இப்போது சாப்பாடு வேணுங்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், யோகா வேணுங்கிறவங்க வந்தா மட்டும்தான் நம்ம
1: வராங்களான்னு கேக்குறேன். நான் தூரத்துல இருந்து வரவங்க இருக்காங்க இல்லையா, நம்ம கேக்குறேன்,
0: வராங்க, அங்க இருக்கிற ஏரியா வந்து கவர் பண்ணிடுறாங்க. நம்ம ஸ்டுடியோ சின்னதா இருக்க ஒரு 20-25 பேர் தான் அகாமடேட் பண்ண முடியுங்க. அதனாலதான் நாங்க சோசியல் மீடியாவை பிச் பண்ணோம். இந்த நாலேஜ் வந்து ஒரு சின்ன கிராம பஞ்சாயத்து வில்லேஜ்ல மட்டும் இருக்கக்கூடாதுங்கிறதுனாலதான்
1: இப்ப ஆன்லைன் கிளாஸஸும் நீங்க எடுக்கிறீங்க இல்லையா. ஓகே, அதுக்கு வந்து ரீச் நிறைய இருக்கு இல்லையா, ஆன்லைன் கிளாஸஸ்.
0: ஆமாங்க, நிறைய ஏரியாவில் வந்து இந்த யோகா வந்து சொல்லி கொடுக்கறதுக்கான இது சப்போர்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் இல்லை இல்லைங்களா.
1: ஆமாம்,
0: வெளிநாட்டுக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிரமம்தான். அப்போ அதனால தான் நம்ம வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் கவர் பண்ணுற மாதிரி, எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜும் ஒன்று இங்கிலீஷு தமிழ், இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஓரளவுக்கு. நம்ம தமிழில் ஃபுல்லாக டீச் பண்ணுறது வந்து புரியுமான்னு தெரியாது. வேர்ல்டில் இருக்கிற எல்லா செக்டார்ஸ்க்கும் இங்கிலீஷும் கொஞ்சம் இது அடாப்ட் ஆகணும் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ பாருங்க ஏஐ பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோவே அழகாக தமிழில் பேசுறது, ரொம்ப அழகாக தமிழில் பேசுறது, இங்கிலீஷில் பேசுறது, கன்னடாவில் இருந்தெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் தான் கன்னடாவில் பேசுறீங்கல்ல எங்களுக்கு கன்னடாவில் சொல்லி கொடுக்கலாம்ல
1: அதே பண்ணிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி வந்து ரீல்ஸ்ல வருது இல்லையா.
0: ஆமாங்க,
1: எல்லாமே ஆச்சரியமா இருக்கும். அது
0: எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, நீங்கள் ரொம்ப இங்கிலீஷ்லேயே பேசுறீங்கன்னு. நான் எப்போ இங்கிலீஷ்லேயே பேசியிருக்கிறேன், அவ்வளோ ஃப்ளூயண்டாலாம் எனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு தெரிஞ்ச பாஷையில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எங்களுடைய மெயின் இன்டென்ஷன் என்னன்னா இதை புரிய வைக்கணுங்கிறதான். அது எந்த லாங்குவேஜ் இருக்கும் எப்படின்லாம் கிடையாது, இந்த நாலேஜ் வந்து போய் சேரணும், எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். அதுக்கு டெக்னாலஜி இஸ் அ கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜுங்க. ஸோ ஏஐ அதுலேயும் இதில் ஏஐ வந்து நல்லாவே கேப்சர் பண்ணிட்டு கொடுக்குது. யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க.
1: டெக்னாலஜி நல்லா யூஸ் பண்ணிக்கிறீங்க நீங்க இல்லையா, உங்க யோகாக்காக நல்லா யூஸ்

0: நினைக்கிறீங்க? இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறீங்க, எந்த நாடுகளில் அதிகமாக உங்ககிட்ட கற்றுக்கிறாங்க, எந்த நாடுகள்லேருந்து கற்றுக்கிறாங்க?
1: தமிழில் எடுக்கிறனால தமிழ் பீப்புள் ஜாஸ்தியாக இருக்காங்க.
0: வெளிநாடுகளில் இருக்கிறவங்க,
1: தமிழில் இருக்கிறவங்க, இப்போ
0: இந்தியாவில் வேறு பகுதியில் இருக்கிறவங்க,
1: யூஎஸ், மலேசியா, ஸ்ரீலங்காலேருந்தும் கூப்பிடுவாங்க,
0: சரி,
1: சிங்கப்பூர், அப்புறம் மிடில் ஈஸ்ட்டுங்க, எல்லா எல்லா செக்டர்லேயும் அந்த மேஜர் கண்ட்ரிஸ் எல்லாம் கவர் ஆகிறாங்க.
0: இப்போ ஒருத்தர் பார்க்குறீங்க, இன்னைக்கு உங்ககிட்ட யோகா கற்றுக்கணும்னு வராங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் அதை முதல்ல வந்து மெடிக்கலாக, நான் சொல்கிறது மெடிக்கலாக இல்லை இன்டர்னலாகவும் இருக்கலாம், உங்களுக்கு வந்து நம்மளால் இவங்களை க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுமா, இல்லை ஷி நீட்ஸ் மெடிக்கல் அட்டென்ஷன் உங்களுக்கு பார்த்த உடனே கொஞ்ச நேரம் பேசி கொடுத்தா கண்டுபிடிச்சிடுவீங்களா?
1: ரொம்ப டெலிகேட்டான சிச்சுவேஷன் இருக்கும்போது அவங்கள ஃபஸ்ட்டு டாக்டர் அட்வைஸ் தான் எடுக்க சொல்லுவோம். பிகாஸ் அவங்கனால தான் அவங்களால பண்ண முடியுமா இல்லையான்னு டயக்னோஸ் பண்ண முடியும். கரெக்டாக நீங்கள் சரி பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, நான் அவங்க தான் சொல்லணும். இப்போ நம்ம வந்து தெரப்பியூட்டிக்கலாக அப்ரோச் பண்ணுறனால சில சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்கோ, உங்களை லைஃப்பில் வந்து இதனால நம்ம வாழ்ந்துருவோம், உயிர் பயம்லாம் கிடையாது, இல்லை வருஷனும் ஆகாது, பட் மேனேஜ் பண்ணிக்கலாம் லைஃப் ஸ்டைல்னால அப்படிங்கிறவங்களுக்கு யோகா ஒரு நல்ல சொல்யூஷன் தான். ஆனால் ஈவன் நிறைய பார்த்தீங்கன்னா என்ன, நான் படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப முதியவர், 60 வயசுல எல்லாம் இருந்து அவர் வந்து லங் கேன்சர், ரொம்ப டிஃபிகல்ட்டான ஸ்டேஜில் இருந்து வெறும் மெடிடேஷன் பண்ணியே வெளியே வந்திருக்காரு. நிறையவே நிறைய அந்த மாதிரியான ரொம்ப மிஸ்டிக்கான மூமெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்குங்க. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஒரு ஒரு செல்ஃப், ஒரு சுயமோட பிராக்டிசஸ் தான் அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த வில்லும் மைண்ட் செட்டும் வச்சா அந்த பயிற்சி கொண்டு போறாங்க.
0: பாசிட்டிவா இருந்திருக்காங்க, மீண்டு வந்துருவோம்னு,
1: மீண்டு வந்திருக்காங்க. ஆனா இது எப்படி நம்ம ரிசர்ச் பண்ண முடியும்? பண்ண முடியாதுங்க. ஏன்னா அது ஒரு இண்டிவிஜுவலோட பிராக்டிஸா இருக்கு. அதுதான் நாங்கள் சொல்றோம், நாங்கள் எப்பவுமே நீங்க வரும்போது கியூர் ஆயிரும்லாம் நாங்கள் சொல்றோம். நீங்க சரியா செய்யுங்க, சரி, அவங்களுக்கு நம்பிக்கை தான் வேணும். நம்பிக்கை வந்து பயிற்சியா தான் கொடுக்குறோமே தவிர வார்த்தைகளால நம்ம வந்து பயிற்சி பண்ணுங்க. ஒரு மாசம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்க உடம்புல வர மாற்றத்தை நீங்க என்ஜாய் பண்ணி பாருங்க. மாற்றம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க, இல்லைங்களா? ஒன்னே தான் என்னன்னா, இங்க கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டெய்லியும் வராங்க, லீவ் ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் எடுக்கிறாங்க, ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக வராங்கன்னா நல்லா மாற்றம் கொண்டு வராங்க. ப்ரெக்னன்சிக்குன்னு வருவாங்க, நம்மலாம் நீங்கள் இப்போ யோகா பண்ணுங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிருங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஹெல்த்தியாக மாறும்போது சாப்பாடு, லைஃப் ஸ்டைலு, ஏன்னா யோகா வந்து ஆசனாஸ் ஒரு மணி நேரத்தில் எப்படிங்க நம்ம சொல்லி கொடுக்க முடியும்? அப்போ நீங்கள் ஃபுட்டு மாற்றணும், நல்ல தூக்கம் வரணும், ஹாப்பியான சிச்சுவேஷன்ஸ் க்ரியேட் பண்ணணும். இதெல்லாம் க்ரியேட் பண்ணும்போது ஒரு கரு உருவாருக்கான நான் இந்த குருவியெல்லாம் பார்க்கும்போது அந்த நெஸ்டில் போய் அழகா செட் பண்ணும். அது அந்த பிரீடிங் சீசனுக்கு, அந்த சீதோஷ நிலைக்கு, சீசனுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணும். அப்படிதான் நம்ம உடம்பும் ஒரு கருமுட்டை போய் உருவாகி அது வந்து ஃபர்டைலா மாறுறதுக்கு நம்ம உடம்பு அதுக்கு தயாரா இருக்கணும், இல்லைங்களா? அப்பதான் அங்க வந்து ஒரு லைஃபே ஜென்ரேட் ஆகும்.
0: அதுதான் யோகா பண்ணுது.
1: யோகாங்கிறது இயற்கையா நம்ம கனெக்ட் ஆகிறதுதான். இதைதான் மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கிறாங்க. யோகானா ஒரு தனியா ஒரு இது, இயற்கை தாங்க, நம்ம எப்படி வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிற மெமரிஸ் நமக்குள்ள இருக்கு. அதை கொஞ்சம் தூண்டி விடுங்க. தூண்டி விடும்போது உங்களுக்கே தெரியும், காட்டுல இருந்து வாழ்றீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நல்ல பிசிக்கல் ஃபிட்னஸோட ஓடணும், ஒடியாரணும், மரத்துல ஏறி தாவணும், பழம் பொறிக்கணும். அப்போ பிசிக்கலா நீங்க, இப்ப பிசிக்கலா நம்ம ஏதாவது வேலை பாக்குறோமா?
0: ஒன்னும் பண்றது இல்லை, எல்லாத்துக்கும் மிஷின் இருக்கு, இல்ல?
1: அப்ப என்ன பண்ண, யோகால அந்த ரிஷிகளும் முனிவர்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த அனிமல்ஸ் இவங்க எல்லாம் பார்த்து இந்த போஸ்டர்லாம் மனுஷங்களுக்கு எவ்வளவு அடாப்டபிளா இருக்கும், அதுக்கு ஒவ்வொரு பேரும்
0: வச்சிருக்காங்க இல்லையா? ஆமா,
1: அவரு அழகான பேரு, அப்புறம் அவங்க ரிஷிகளுக்கான பேர், அதெல்லாம் அழகா இருக்குதுங்க. பேரு தமிழ்லயும் நிறைய டெக்ஸ்ட் இருந்திருக்கலாம், இப்போ சம்ஸ்கிருதத்துல இருக்கிற அளவுக்கும் தமிழ்லயும் இருந்திருக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, வேர்ல்டு வைடா நிறைய இடத்துல இருக்குங்க. இது பர்டிகுலரா இந்த ஏரியான்னு கிடையாது, வேர்ல்டு வைடா ஒவ்வொரு ரிலீஜன், ஒவ்வொரு பிராக்டிஸ், அந்த காலத்து சிவிலைசேஷன்ல பெருசா இருந்தவங்க எல்லாருமே இந்த ட்ரெடிஷனை ஏதோ ஒரு விதத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்போர்ட்டா கன்வெர்ட்
0: பண்ணிட்டாங்க.
1: ஆனா அவங்க பண்றது ஃபுல்லாவுமே இந்த கனெக்டிவிட்டி தான்,
0: யோகி போஸ்டர் தான்.
1: ஆமாங்க, எல்லா ட்ரெடிஷன்லயும் ஒரு ஹிண்டாவது அதுல இருக்குங்க. இது ரொம்ப டீடைல்டா இருக்கிறது சில ஸ்கிரிப்சர்ஸ்ல தான், இன்னும் மைண்ட் எவால்வேஷன் அது யோக சூத்ரால இருக்கு.
0: அதை பத்தி நீங்க ரிசர்ச் மாதிரி பண்ணிருக்கீங்களா?
1: அந்த ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்றது, வேர்ல்ட் வைட் பண்றது, அது நமக்கு இன்னும் போகல. கூடிய சீக்கிரத்துல அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா இப்போ சோசியல் மீடியால வீடியோ போட ஆரம்பிச்சாலே அதுவே பெரிய ரிசர்ச் ஒர்க்ல தான் போட்டுட்டு இருக்கோங்க, இதுவே நல்லா ரீச் ஆகும்.

0: பண்ண பண்ண சும்மா பிபி இதே கம்மி பண்றது. இப்போ நீங்க சின்ன மாற்றத்திலே கையில முத்ராஸ் வைக்கிறது இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் உருவாகுது. சோ இது கவனிக்கிறதா ரிசர்ச், ஆழமா கவனிக்கிறதா ரிசர்ச்சஸ் எல்லாமே அவங்க தான் சயின்டிஸ்ட் அப்படித்தானே பண்றாங்க, தீர்க்கமா கவனிச்சு அதுக்கான சொல்யூஷன் சொல்றது.
1: ஆரோக்கியமே ஆனந்தம். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
2: இது உங்கள் அபிமான FM ரெயின்போ 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று யோகா ஆசிரியர் திவ்யா குஹப்ரியன் அவர்கள்.
3: இப்ப உங்க யோகா ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்க போட்டிருக்க ஒரு டிஷர்ட் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாரும் யூனிஃபார்ம் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அது உங்களோட ஐடென்டிபிகேஷனுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. ஒரு பீகாக் ப்ளூல ஒரு அழகா இல்ல அந்த மாதிரி போட்டுட்டு பண்ணும் போது, அப்புறம் அந்த சேர், அந்த எனக்கு அந்த சேர் தான் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. இந்த கான்செப்ட் நீங்க எப்படி, அது ஆல்ரெடி யோகால இருந்ததா இல்ல நீங்க புகுத்துனதா, அதை சொல்லுங்களேன்.
0: இல்ல இருக்குங்க, எல்லாமே இன்பில்ட்டா எல்லா இடத்துலயும் இருக்குங்க. இந்த சேர் யோகா வந்து ஐயங்கார் பயன்படுத்திட்டு இருந்ததுதான். அது ரொம்ப அட்வான்ஸ் பிராக்டிசஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம், கயிறு யூஸ் பண்ணுவோம், வால்ல தொங்கிட்டே யூஸ் பண்ணுவோம். மால்கம்
3: யோகான்லாம் இருக்கே, மால்கம்.
0: ஆமாங்க, இப்ப காம்படிஷனாவும் இப்ப ஒலிம்பிக் வரைக்கும் போகிற அளவுக்கு எல்லா பசங்களும் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டைல் ஆஃப் யோகா ப்ராக்டிஷன், ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு தான், ஆசன பயிற்சியில் தான் அடங்குது. இது வந்து இதுக்கப்புறம் கடக்க மாட்டேங்கிறாங்க. காம்படிஷன் போயிட்டாங்கன்னா அது ஏன் அது யோகாவா ஆகுதுன்னா மறுபடியும் எதிர்பார்ப்பு வந்தது இல்லைங்களா, டிசைஸ்
3: கரெக்ட்.
0: அப்புறம் அதுக்குள்ளாரே லூப் ஆயிரும், எதிர்பார்ப்பு இல்லாமல் அடுத்தடுத்த லெவல் போகணும். ஸோ பரவாயில்ல, குழந்தைங்க அதை மாதிரி ஸ்டார்ட் பண்ணி என்கரேஜா ஹெல்த்தியா வச்சுக்கும் போது கண்டிப்பா அதுக்கான ஒரு எவால்யூஷன் நடக்குங்க.
3: பட் இப்ப காம்படிஷன் வரது ஒரு விதத்துல நல்லதுதான் இல்ல, அட்லீஸ்ட் குழந்தைங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கு இல்லையா. பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன நமக்கு தெரியும், ஆனா குழந்தைங்களுக்கு தெரியாது.
0: அதுக்கான ஸ்பேஸ் கிரியேட் பண்ணா போதும், அதுக்கு நம்மளுடைய சூழ்நிலை எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்களும் அந்த ஏஜ் தருணம் வரும்போது இது என்னமோ இன்னும் நிறைய இருக்கு கண்டுபிடிப்போம் அப்படின்னு போவாங்க. வாய்ப்பு ஏற்படுத்துறதாங்க, வாய்ப்பைதான் நம்ம கொடுக்க முடியுங்க. அது எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் நம்ம ஒவ்வொருத்தோட இண்டிவிஜுவல் தாங்க.
3: ரொம்ப அழகா சொன்னீங்க. சரி, இப்ப உங்க குடும்பமே யோகா பண்றான்னு சொல்றீங்க இல்லையா, உங்களுக்கு வேற ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் இல்லையா, எல்லாருமா சேர்ந்து ஊர் கூடி யோகா பண்றீங்க அப்படிதான் சொல்லணும், குடும்பம் கூடி அப்புறம் ஊர் கூடி நல்லதுதானே, நல்ல விஷயத்த வந்து எப்படி வேணா பண்ணலாம். இப்ப வந்து உங்களுக்கு நான் இப்ப என்டர்டெயின்மெண்ட் கேட்க வரேன், ஒருத்தருக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் இல்லையா, ஏன்னா நீங்க கிளாஸஸ் அதை சரியா பண்ணணும் அப்படிங்கறதுலயே நீங்க உங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க இல்லையா. உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏதாவது உண்டா, பொழுதுபோக்கு ஏதாவது உண்டா சொல்லுங்க.
0: எல்லாமே பொழுதுபோக்கு தாங்க,
3: இதுதான் பொழுதுபோக்கு.
0: உங்ககிட்ட வந்து ஜாலியா பேசிட்டு இருக்கோம், நல்லா ஒரு மனசு உங்க மனசு என் மனசு சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பயணத்துல ஈடுபட்டு இருக்கீங்களா, சந்தோஷமான தருணம்.
3: இதையே பொழுதுபோக்குன்னு சொல்லிருவீங்களா?
0: பொழுதுபோக்கு எதுக்காக ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறது.
3: டிப்பிக்கல் ஒரு யோகா குரு எப்படி பேசுவாங்களோ அதான் சொல்றாங்க.
0: காலையில எந்திரிக்கிறது பொழுதுபோக்கு, மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது பொழுதுபோக்கு, ஜாலியா இருக்கிறது. படம் பாக்கணுமா, படம் பாத்துட்டு வாங்க, தொந்தரும் ஜாலியா. வெளியே போறனா வெளியே போ, ஸ்கூலுக்கு போறனா ஸ்கூலுக்கு போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரணும். நான் குழந்தைங்களே வீட்டுக்காரர் அப்படிதான் சொல்லுவாரு, ஸ்கூலுக்கு போக பிடிச்சா மட்டும் போனா போதும், பிடிச்சுதான் பண்ணணும், எதுவுமே பிடிக்கலன்னா பண்ண வேண்டாம்.
3: நம்ம சாய்ஸ் இல்லையே, பிடிக்க வேணா பிடிக்கலன்னா பண்ண வேணாம்னா உங்களுக்கு எனக்கும் சாய்ஸ் இருந்ததா, ஸ்கூல் பிடிக்கலன்னா போகலன்னா போகாதன்னு சொன்னாங்களா? இப்ப அவர் சொல்றாரு, உங்க குழந்தைங்களோட அப்பா அந்த குழந்தைங்களுக்கு சொல்றாரு இல்லையா, கணவர் சொல்றாருன்னா அவர் வந்து நீங்க சொல்லிட்டீங்களே யோகிக் லைஃப்னு அவர் பிராக்டிக்கலா பார்த்து சொல்றாரு. நான் என்ன எங்க ஜெனரேஷன் அப்பாலாம் முதல்ல போய் உள்ள விட்டுட்டு தான் வருவாங்க அடுத்த வேலையை பார்ப்பாங்க.
0: அது நம்ம வந்து ஒரு டிசையரா ஒரு கட்டத்துக்குள்ள வச்சுக்கிறோம், சாய்ஸஸ் அதனால தான் உங்களுக்கு அதில் இருக்கிற உண்மையான ஃப்ரீடம் தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு ஜென்ரலான ஆடியன்ஸ்க்கு நான் சொல்கிறேன்,

0: இப்போ ஒரு இந்த ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க, சாப்பாடு போடல, எதுவுமே போடல, ஒரு நாலு நாள், ஒரு வாரம், பத்து நாள், உங்களுக்கு இதுதான் ஸ்பேஸ். இந்த ரொம்ப லிமிட்டடான ஸ்பேஸ். நம்ம நினைச்சிருக்கோம் வெளியே பெரிய உலகம் இருக்குன்னு, ஆனா இதுதான் கம்ப்ளீட்டான உலகம்னா, இதுக்குள்ள என்ன பண்ணுவோங்கிற சாய்ஸ் நம்மளுக்கு இருக்கு இல்லைங்களா?
1: இதுக்குள்ளேயே
0: இதுக்குள்ளே என்ன பண்ணுவோங்கிற சாய்ஸ் இருக்கு இல்லைங்களா? இதுல நீங்க கவனிக்கலாம், பாடம் வேணா கவனிக்கலாம், வேண்டாம்னா சும்மா உட்காரலாம், தூங்கணும்னா தூங்கலாம், இதெல்லாம் உங்க சாய்ஸ் தான். இந்த உலகம் ரொம்ப நம்மளே அளவு சின்னது தாங்க. இப்போ நம்ம மற்ற உயிரினம் பாக்குற அளவுக்கு நம்ம பாக்குறோமான்னு தெரியாது, நம்மளுடைய எண்ணங்கள் அவ்வளவு தூரம் போகுதான்னு தெரியாது. இதுவே நம்ம லிமிட்டடான சோர்ஸ் தான் சொல்லுவோம். உடம்பு மனசுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் யோசிக்குது, ரொம்ப எல்லாம் யோசிக்கிறது கிடையாது, மாறி மாறி
1: இருக்குது,
0: அளவு இருக்கு இல்லைங்களா, யோசிக்கிறதுக்குன்னு அளவு இருக்கு. சோ நம்மளே லிமிட்டடா இருக்கும், அதுல நிறைய ஆசை வச்சிருக்கும் போது, எதிர்பார்ப்பு இருக்கும் போது உண்மையான சுதந்திரத்தை நம்ம இழந்துடுறோம். அப்ப எதிர்பார்ப்பு இல்லாம எப்படி வாழ முடியும்? எதிர்பார்ப்பு
1: இருக்கிறதுனாலதான்
0: ஹையர் லெவல் எதிர்பார்ப்பா வச்சுக்கோங்க. நான் தனி மனிதனா யோசிக்கிறத விட நாம அப்படிங்கறத யோசிச்சோம்னா ஹையர் ஐடியாலஜி இருக்கும். அப்படிப்பட்ட லெஜெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு காலத்திலயும் இருக்காங்க. அப்படிப்பட்ட லெஜெண்ட்ஸ் தான் சொசைட்டிக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர்த்த படிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லா மதத்திலயும் எடுத்துப்போமே, புத்தரா இருக்கட்டும், இயேசுவா இருக்கட்டும், அவங்க பீரியட்ல கஷ்டப்படாம இத்தனை பேர்த்த ரீச் பண்ணிருப்பாங்களா? ஆனா அவங்க சொல்லி கொடுத்தது என்ன? அகிம்சை, சத்தியமா இருக்கணும், உங்க பயிற்சியிலயும் நீங்க சமுதாயத்துக்கு காட்டுற விஷயத்திலயும் உண்மையா இருக்கணும். ஒரு யோகினால மட்டும்தான் இப்படி இருக்க முடியும். பலார்னு ஒரு கணத்துல வாங்கினா இன்னொரு கணத்தையும் காமின்னு சொல்ற ஐடியாலஜி நம்ம சிம்பிளா யோசிக்கிறோம், அது எப்படிங்க முடியும்? அடி வாங்கினா வலிக்கும், கோவம் வரும், திருப்பி அடிக்கலாமான்னு தோணும், இல்ல அழுகலாமான்னு தோணும். அது கண்ட்ரோல் பண்ண முடியாது எமோஷன்ஸ். ஆனா அதை மீறி பரவாயில்ல, உனக்கு சந்தோஷம், இதுல சந்தோஷமா, இன்னொரு கணத்துல வேணா அடிச்சு சந்தோஷப்பட்டுக்குன்னு சொல்றது. அப்ப இவ்வளோ பெரிய ஒரு யோகினால மட்டும்தான் அந்த பீஸ். ஹீரோஸ் சண்டை போடுறதுனால ஹீரோஸா நம்ம ஜென்ரேட் பண்றோம். ஆனா யாரு ஃபாலோ பண்றாங்க மனுஷங்க எல்லாருமே? இப்ப கூட வார்ஸ் எல்லாம் நடக்குது, எல்லா வாரையும் நம்ம ஏத்துக்கிறது கிடையாதுங்க. சண்டை இருக்கிற உலகத்துக்கு நம்ம போவோம்னு நினைக்கிறீங்களா? ஏரியாக்கு நம்ம போவோம்னு? நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், எது பீஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கோயம்புத்தூர்ல எல்லாரும் செட்டில் ஆகிறாங்க, பீஸ்ஃபுல்லான ஏரியா, நிம்மதியா இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அப்படிதான் நம்ம தேடுவோம், ஃபாலோ பண்றதும் அப்படித்தான் பண்ணுவோம். ஸோ மேக்சிமம் ஹெல்தியான மைண்ட் செட் வச்சுக்கோங்க. மற்றவங்களை அழிக்கணுமோ இல்ல நம்மளை அழிச்சுக்கிறதா இப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, மற்றவங்களை விட நம்மளை அழிச்சுக்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதை தவிர்த்துடுங்க. வாழ்க்கை ரொம்ப சின்னதுங்க. 80 வருஷம் 90 வருஷம் வாழ்றோம், முன்னாடி நல்லா தூங்கிடுறோம், அதுக்கப்புறமும் நல்லா தூங்கிடுறோம். இது நடுவில் இருக்கிற வாழ்க்கையை உங்கள் விருப்பமாக ஹாப்பியாக மற்றவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கான முயற்சி இந்த பாத்தில் அழகாகவே கிடைக்குது.
1: வெரி நைஸ், ரொம்ப அழகாக சொன்னீங்க.
2: நேர்களே, இதுவரை யோகா ஆசிரியர் திவ்யா குஹப்ரியன் அவங்களோட பேசிட்டு இருந்தோம். இந்த நேர்முகத்தின் அடுத்த பகுதி வரும் திங்கட்கிழமையன்று வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் செக்மெண்ட்ல இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

இன்று மாலை 5 மணிக்கு சித்திர சிவானம் நிகழ்ச்சியில் உலகரங்கில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய ஜூனியர் தூதுவர் மாணவி வனிஷா அவர்களுடன் நேரலை கேட்கலாம்.

செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத்தில் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. விடுதலை போராட்ட வரலாற்றில் வீரமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பெயராக விளங்கியவர் மாவீரன் தீரன் சின்னமலை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் எண்ணின் பண மதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு பதிலாக அகிப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் அவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களை பாராட்டினார். இப்போட்டியில் இந்தியா 39 பதக்கங்கள் வென்று 4வது

0: நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் அவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களை பாராட்டினார். இப்போட்டியில் இந்தியா 39 பதக்கங்கள் வென்று 4வது இடத்தை பிடித்துள்ளது பெருமைக்குரியது என்று தெரிவித்தார். நாட்டின் பாரா விளையாட்டு வீரர்கள் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 3 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற விளையாட்டு வீரர்கள் நாட்டின் இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிப்பவர்களாக உள்ளனர் என்று பாராட்டினார். பின்னர் எதிர்க்கட்சியினர் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று கூடியதும் அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். அடுத்த காமன்வெல்த் போட்டிகள் வரும் 2030 குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் நீட் போராட்டத்தில் காவல்துறையினர் மாணவர்கள் மீது எடுத்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய விளையாட்டு வீரர்கள் 13 தங்கப்பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இதில் வீராங்கனைகள் 8 பேர் தங்கம் வென்றது பெருமை அளிப்பதாக உள்ளது என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா 13 தங்கம் உட்பட 39 பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். நமது விளையாட்டு வீரர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பை அவர் விளையாட்டு வீரர்களின் சாதனை இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த காமன்வெல்த் போட்டியில் 30 பதக்கங்களை வென்ற இந்தியா தற்போது 39 பதக்கங்கள் வென்றதை சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார். வரும் 2030 இந்தியாவில் காமன்வெல்த் போட்டிகள் நடத்துவதற்கு தயாராக உள்ளதாக அவர் கூறினார். பீகாரின் பங்கிப்பூர், மத்திய பிரதேசத்தின் தாட்டியா, குஜராத்தின் மஞ்சள்பூர் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளில் கடந்த மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. மஞ்சள்பூரில் பிஜேபியின் திரு சத்யேந்திர பாய் பட்டேல் முன்னிலை வகிக்கிறார். தாட்டியா தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் கான்ஷியாம் சிங்கும் பங்கிப்பூரில் ஜன் சுராஜ் கட்சியின் பிரசாந்த் கிஷோரும் முன்னிலையில் உள்ளனர். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தியாகமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பேராக விளங்கிய மாவீரர் தீரன் சின்னமலை என்று கூறியுள்ளார். ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து தாய்நாட்டின் சுதந்திரத்திற்காக தமது இன்னுயிரை அர்ப்பணித்தார் என்று அவர் தெரிவித்தார். தீரன் சின்னமலையின் வீரமும் தியாகமும் வருங்கால தலைமுறைகளுக்கு தேசப்பற்றையும் துணிவையும் ஊட்டும் என்று டாக்டர் எல் முருகன் கூறினார். பஞ்சாபில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் அனைத்து விண்ணப்பங்களும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அனிந்திதா மித்ரா தெரிவித்துள்ளார். சண்டிகரில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 13ஆம் தேதி வெளியிடப்படும் என்று கூறினார். வரும் 13ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை இது தொடர்பாக புகார்கள் அளிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை புகார்கள் மீதான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். பஞ்சாபில் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 12ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அனந்திதா மித்ரா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் ஜுக் ஜியோ இயக்கத்தை தொடக்கி வைத்தாா். இந்த இயக்கம் மூலம் உறுப்பு தானம் செய்வோரையும் அவரது குடும்பத்தினரையும் ஆதரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் உறுப்பு தானத்திற்கான இ பிரத்யார்போன் இணையதளம்

0: தளத்தை அவர் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் உறுப்பு தானம் தொடர்பான தகவல்களை ஒருங்கிணைக்க இந்த இணையதளம் வழிவகை செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் பத்தனம்திட்டா, இடுக்கி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பத்தனம்திட்டா மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பம்பை மற்றும் மணிமலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ராணியில் வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஏராளமான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். அரண்முலா, கொழஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் சாலைகள் சேதமடைந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் அச்சங்கோவில் ஆறு நிரம்பி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரளம் தமிழகத்தை இணைக்கும் நேரியமங்கலம் அடிமாலி சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கோவா மாநிலத்திற்கு மத்திய அரசு வரி பகிர்வாக 398 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தெரிவித்துள்ளார். பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்த இந்த நிதி பயன்படும் என்று அவர் கூறியுள்ளார். கடந்த மாதத்தில் கோவாவின் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் 622 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. கடந்த வருடம் ஜூலை மாதம் 584 கோடி ரூபாய் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது 7% வளர்ச்சியடைந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி உள்ளிட்ட அணைகள் நிரம்பி வருகின்றன. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் அதிகரித்துள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணை முழு கொள்ளளவை எட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உபரி நீர் அங்கிருந்தும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் மழை அதிகரித்துள்ளது. குறிப்பாக கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் கடலோர தமிழகத்தின் சில மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு போதைப்பொருள் இல்லாத இளைஞர்கள் இயக்கம் நாடு முழுவதும் செயல்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் இளைஞர்கள் போதைப் பொருட்களை ஒழிக்க ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் மாவட்ட அலுவலர் திரு சிவசண்முகம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இளைஞர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா படிப்பு பிளஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்காட்டி அவங்களுக்கு போதை பழக்கத்துக்கு போற மாதிரி வந்துட்டு நேரம் இருக்கிறது இல்லை. அதனாலதான் மை பாரத் மூலியமா என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். பொதுவா வந்துட்டு பேரண்ட்ஸுக்கு சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு சின்ன பசங்களை வந்துட்டு கரெக்டான திசையில வழி நடத்தி இந்தியாவை வந்துட்டு வல்லரசு நாடாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட குறிக்கோள். நம்மளுடைய பிரதமர் மோடி அவங்க 2047 வந்துட்டு இந்தியா வந்துட்டு வல்லரசு நாடா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி ஏற்றிருக்கிறாரு. அதற்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்களோட சப்போர்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இளைஞர்கள் இல்லாம எந்த நாடுமே வந்துட்டு முன்னேறாது. அதனால இளைஞர்களை வந்துட்டு கரெக்டான பாதையில வழி நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாது.
0: ஜப்பான் எண்ணின் பணமதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இது தொடர்பாக ஜப்பான் நிதியமைச்சர் கட்டாயமா சசுகி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு எண்ணின் மதிப்பு சரிந்துள்ளதாக கூறினார். இதனை சரி செய்ய அமெரிக்காவும் ஜப்பானும் கூடுதல் எண் வாங்கி அதன் மதிப்பை கூட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரித் பும்ராவுக்கு பதிலாக அகிப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக பும்ராவிற்கு பதிலாக ஜம்மு காஷ்மீர் வேகப்பந்து வீச்சாளர் அகிப் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கல்லையில் வரும் 15ஆம் தேதியும், இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி கொழும்பில் வரும் 23ஆம் தேதியும் தொடங்க உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத்தில் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பேராக விளங்கியவர் மாவீரன் தீரன் சின்னமலை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் எண்ணின் பண மதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரித் பும்ராவுக்கு பதிலாக அகிப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: இதுவரை வசந்த இளம் நிகழ்ச்சி கேட்டோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நேரம் 1 மணி.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: நடப்பு ஆண்டு.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நாம கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ. ஸோ லஞ்ச் டைம்ல ஒரு கேம் ஷோ விளையாடுறது எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு கேம் ஷோ நம்ம விளையாட போகிறோம். என்ன கேம் ஷோ அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் வந்து ஒரு பொருளை பற்றி 2-3 க்ளோஸ் கொடுப்பேன். இந்த விளையாட்டை நம்ம நிறைய விளையாடிருப்போம், ஆனாலும் கூட சலிச்சே போகாத ஒரு விளையாட்டு அப்படின்னா இந்த விளையாட்டை நம்ம சொல்லலாம். ஸோ நான் வந்து 2-3 குறிப்புகள் உங்களுக்கு கொடுப்பேன், அந்த குறிப்புகளை வைத்து அது என்ன பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கெஸ் பண்ணி சொல்ல போகிறீங்க, ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போது இந்த கேம். நேயர்கள் பங்கு கொள்ளணும், நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2312-1303-2317-4-6. நீங்கள் வெளியூர் நேயர்களாகவோ அல்லது உங்கள் கைபேசியிலேருந்து அழைக்கிறதாகவோ இருந்தால் மறக்காமல் 0422 இந்த இணைப்பு எண்ணையும் சேர்த்து நீங்கள் அழைக்க முடியும், ஓகேவா? ஸோ முதல் கேள்வியை நான் கேட்டுறேன். இந்த பொருளோட பெயரில் ஒரு திரைப்படம் இருக்குது, இந்த படத்தில் வர பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க, இதுதான் வந்து முதல் குழு, ஓகேவா? ஸோ இந்த முதல் குழுவை வச்சு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நாம கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி லஞ்ச் டைம்ல கேம் ஷோ. சோ கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் ஒரு பொருளை பத்தி ரெண்டு மூணு க்ளோஸ் கொடுப்பேன், அதை வச்சு அது என்ன பொருள்னு கண்டுபிடிச்சு எங்கள்கிட்ட சொல்லிருங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 231-2103-231-7062. நான் சொல்லியிருந்த பொருள் என்ன அப்படின்னா, இந்த பொருளோட பேர்ல ஒரு படமே இருக்கு. இந்த படத்துல வர பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்லி சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியில ஒரு நேயர் வந்துட்டாங்க, அவங்க யாரு எங்கிருந்து அப்படின்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். ஓகே, ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு நீங்க வந்தீங்க அப்படின்னா நீங்க பேசுறது எல்லாருக்குமே தெளிவா கேட்கும். அடுத்த க்ளூ நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். என்ன அப்படின்னா, இந்த பொருளை எவர் சில்வர்ல பாக்கலாம், பித்தளையில பாக்கலாம், வெள்ளியில பாக்கலாம், ஏன் இன்னும் கொஞ்சம் வசதியான உங்க வீட்டுல தங்கத்துல கூட பாக்கலாங்க. அப்படி ஒரு பொருள் இது. சோ இந்த பொருள் இல்லாத வீடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. நிறைய வீடுகள்ல இந்த பொருள் இருக்கும், பெரும்பாலான வீடுகள்ல இருக்கலாம். ஓகேங்களா? சோ அடுத்தது ஒரு நேயர் வந்திருக்காங்க, யாரு எங்க இருந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பொருளா இருக்கலாம் அது?
1: குங்குமத்திமிழ்.
2: ஆஹா, அடாடா அடாடா அடாடா ஐயா,
0: எப்படி கண்டுபிடிச்சீங்க?
1: நீங்க பாட்டெல்லாம் சூப்பர் கிட்டுனீங்க. அப்புறம் சில்வர் தங்கம் எல்லாமே இருக்குதான் சொன்னீங்க.
0: அந்த சில்வர் தங்கத்துல தான் மாட்டிக்கிட்டோம் இல்லையா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்படின்னு சொல்லி வாழ்த்தி இருக்காங்க. இதே மாதிரி நேயர்கள் டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண போறீங்க. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 231-2103-231-7064. ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு கேள்வி வச்சிருக்கோம். என்னன்னா, நிறமும் பெயரும் ஒரே தான். இந்த பொருளுக்கு நிறமும் பெயரும் ஒன்று தான். ஓகேங்களா? அடுத்ததா, இதுல கூட ஊறுகா போடுவாங்கங்க. இந்த விஷயத்தை வந்து எனக்கு வந்து எங்க மேம் தான் சொன்னாங்க, கேட்டோன்னு எனக்கே ஆச்சரியமாயிருச்சு. அப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். உடனே இந்த க்வெஸ்சன் நோட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்க. இப்ப நேயர்கள் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிகழ்ச்சியில் காத்திருக்கிற நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? விஜயகுமார். சொல்லுங்க விஜயகுமார், என்னவா இருக்கலாம் ஆன்சர்?
3: நீலம் அப்படின்னு
0: நினைக்கிறேங்க. நீலம். நீலம்ல ஊறுகா போடுவாங்களா?
4: கோயம்புத்தூர்ல
0: இருந்து பேசுறீங்களா? நான் கூட கோயம்புத்தூர்ல இருந்து தாங்க பேசுறேன். என்ன
4: ஆன்சர்?
0: கேள்வியே சரியா கேக்கலீங்களா? ஓகே, என்ன கேள்வினா, நிறமும் பொருளும் ஒண்ணுதான், நிறமும் பெயரும் ஒண்ணுதான். இதுக்கு வந்து நிறமும் ஒன்று பெயரும் ஒன்று. ஓகேங்களா? இதுல கூட ஊறுகா போடுவாங்களாம். ஆரஞ்சா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, நம்ம செக் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாருங்க இருந்து? வணக்கம். வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: ஐயோ
0: முடியலையே, இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நீங்க யாருங்க? வணக்கம்.

0: கோகிலா சொல்லுங்க. கோகிலா, என்ன ஆன்சர்?
1: ஆரஞ்சு பழம்.
0: ஆரஞ்சு பழம். இது வந்து ஒரு பழம் கிடையாது அப்படிங்கறத அடுத்து க்ளூ, ஓகேங்களா? ஸோ இது ஒரு பழம் கிடையாது, இது என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திங்க் பண்ணிட்டே இருங்க. நீங்க திங்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா நம்ம நேயர்களை பத்தி சொல்லவா வேணும், டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணக்கூடியவங்க. நீங்க அழைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க 2311-3123 2311-7046 இந்த எண்களுக்கு தான் நீங்க அழைத்து பேசணும். நான் சொல்லியிருக்கிறது நிறமும் பெயரும் ஒன்றே தான் இதுக்கு, ஓகேங்களா? அடுத்தது இதுல கூட ஊறுகாய் போடுவாங்களாம். இந்த தகவல் எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது, அதனால கேட்டு எழுதிட்டு வந்துட்டேன். இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன். யாருங்க பேசுறீங்க? மூலத்துறையிலிருந்து ரவி பேசுறீங்களா? ஓகேங்க, ரொம்ப நல்லது. என்ன ஆன்சரா இருக்கலாம்?
1: நீலமாமலங்க.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: மஞ்சள்.
0: மஞ்சள் அப்படிங்கறது ரொம்ப கரெக்டான ஆன்சர்.
2: ரொம்ப
0: வாழ்த்துக்கள். இதே மாதிரி அடுத்த கேள்வியும் என்கிட்ட இருக்கு. அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கறத ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன். இதுல பேப்பர் தயாரிப்பாங்க அப்படிங்கறது ஒரு க்ளூ உங்களுக்கு. இந்த க்ளூ வச்சு அது என்ன பொருளா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லலாம். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

0: சங்கரலிங்கம் சொல்லுங்க என்ன ஆன்சரா இருக்கலாம்.
1: கரும்பு சக்கை மேடம்.
0: கரும்பு சக்கைன்னு சொல்லியிருக்காரு. கரும்பு சக்கை தானா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் கூட அடுத்த க்ளூவும் நம்ம கிட்ட இருக்கு. நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாருங்க? வணக்கம். ஓகே, ஸோ அடுத்த க்ளூ என்ன அப்படின்னா, பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் அப்படின்னு பாடியவர் கையில் வைத்திருப்பது அப்படிங்கறது தான் இது. ஸோ இதில் பேப்பர் தயாரிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும்னு பாடியவர் கையில் வைத்திருப்பது இது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் கால் பண்ணுங்க. கால் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸை நீங்கள் சொல்லுங்க. அடுத்தடுத்து கால்ஸ் எல்லாம் வந்துட்டே தான் இருக்கு. நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: யாருங்க இருந்து பேசுறீங்க? நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம். யாருங்க இருந்து? நித்திலகோவை. நித்திலகோவை சொல்லுங்க, என்ன ஆன்சரா இருக்கலாம்? பாடியவர் கையில் வைத்திருப்பது நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாருங்க? வணக்கம். வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க? ரத்னம். என்னங்க? ஓலை அப்படிங்கறது ஆன்சரா அப்படிங்கறத பாத்தலாம். இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாருங்க? வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து? ஓகே, பரவாயில்லங்க, ஆன்சர் பண்ணாட்டி கூட பரவாயில்ல. நம்ம நேயர்கள் ட்ரை பண்றதே பெரிய விஷயம் தானே. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: பழனிசாமி, ரங்கசாமி கவுண்டன்.
0: ரங்கசாமி கவுண்டன் புதூர்ல இருந்து. பழனிசாமி சொல்லுங்க, என்ன ஆன்சரா இருக்கலாம்?
3: மூங்கில்.
0: மூங்கில், மூங்கிலான்னு பாக்கலாம். இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: கணேசன் பேசுறேங்க.
0: கணேசன், என்ன ஆன்சர்?
4: கரும்பு.
0: அவருக்கே சிரிப்பு வந்துருச்சுங்க. என்னைக்கு போய் வைப்ரேஷன் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல. நிகழ்ச்சியில நேயர்களும் கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 231-2103-231-7066. அது என்னங்க அது? பேய் கரும்புன்னு அமைச்சிருக்கீங்க பிரமிளா சென்னையிலேருந்து. ஓகேங்களா? அடுத்ததா ஒரு கேள்வி. இது ஒரு வடிவம். ஓகேங்களா? இது ஒரு வடிவம். ஆனால் கலர் கலராக பார்க்க முடியும்னா பார்த்துக்கோங்களேன், கலர் கலராக பார்க்க முடியும். இது ஒரு வடிவம். இது என்னவா இருக்கலாம்? இது ஒரு பொருள். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னா நீங்கள் அழைத்து பேசுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் நேயர்களுக்கே தெரியும், 231-2103-231-7066. நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு, அலெக்ஸ் பாண்டியன் படத்துலேருந்து.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேம் ஷோ. இன்னைக்கு கேம் ஷோல நான் வந்து ரெண்டு மூணு க்ளூஸ் கொடுத்துட்டு இருக்கேன், அதை வச்சு அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. நாம முதல்ல கொடுத்துருந்த க்ளூ என்ன அப்படின்னா, இது ஒரு வடிவம், கலர் கலரா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாரு, இந்த கரெக்ட் ஆன்சர் பண்றாங்களா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?

0: நல்லா இருக்கும், நல்லா
1: சொல்லுங்க என்ன ஆன்சரா இருக்கலாம்.
0: பட்டம்.
1: பட்டம், பட்டம்னு சொல்லியிருக்காரு. சரி, பட்டமா இருக்கலாமா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். அடுத்த க்ளூவும் நான் இப்ப கொடுக்க போறேன். இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம், சந்திரன் தேன்மொழி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க என்ன ஆன்சரா இருக்கலாம் நினைக்கிறீங்க?
2: வானவில் மேடம்.
1: வானவில், கலர் கலரா இருக்கும். இது ஒரு வடிவம்னு சொன்னோன்னா வானவில் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு, அதாவது ஆன்சர் வந்திருக்கு. ஆனா வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இது வந்து குழந்தைகள் மற்றும் பெண்களோட சம்பந்தப்பட்டது அப்படிங்கறதா அடுத்த க்ளூ. நான் வந்து க்ளூ கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தேன், சோ அந்த க்ளூ நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாரிங்க? வணக்கம்.
0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாரிங்க பேசுறீங்க? சொல்லுங்க என்ன ஆன்சர்.
0: ரிப்பனுங்களா?
3: தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க.
1: இது ஒரு வடிவம்னு சொல்லியிருக்கேன், ரிப்பனான்னு சொல்லி கேட்டீங்க. பரவாயில்ல, இருந்தாலும் கூட நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாருங்க? வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
4: பாலா.
1: பாலா, சொல்லுங்க பாலா, என்ன ஆன்சர்?
4: வளையல் மேடம்.
1: வளையல், எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க?
4: குழந்தைகள் சம்பந்தப்பட்டது, பெண்கள் சம்பந்தப்பட்டது.
1: ஓகே, ஸோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார். அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் தானே சொல்லி ஆகணும், ஓகேங்களா? ஸோ நேர்களை வந்து சொல்லிக்கவே வேணாம், எல்லாரும் வந்து அவ்வளோ அறிவாக அவ்வளோ சூப்பராக வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சரி, அடுத்த கேள்வியை நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? இந்த இனிப்பு ஒரு இந்த ஒரு இது ஒரு இனிப்பு பொருள், ஓகேங்களா? இதுதான் வந்து முதல் க்ளூ. இது ஒரு இனிப்பு பொருள், இதை வச்சு இன்னொரு உணவு பண்டத்தை கூட நம்ம உருவாக்கலாம். அப்போ வந்து வெள்ளத்தை வச்சு உருவாக்கலாமா அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. இது ஒரு இனிப்பு பொருள், இந்த இனிப்பு பொருளை வச்சு இன்னொரு இனிப்பு பொருளை நம்ம உருவாக்கலாம், இன்னொரு உணவு பண்டத்தையே நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இப்போ நிகழ்ச்சியில் நேர்கள் வந்து டக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண போறீங்க, எனக்கு கண்டிப்பாக தெரியும். நேர்கள் ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2311-2301-7043 நீங்கள் வெளியூர் நேர்களாவோ அல்லது உங்கள் கைபேசியிலிருந்து அழைக்கிறதாவோ இருந்தால் மறக்காமல் 0422 இந்த இணைப்பு என்னையும் சேர்த்து அழைக்கலாம். நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு, மேயாதமான் படத்துல இருந்து.

0: mamita que me quita mi bombón. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ. ஸோ கேம் ஷோவில் நேர்களெலாம் ரொம்ப ஆர்வமாக வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. நாம கேட்டிருந்த முதல் ஒரு பொருள், அந்த பொருளுக்கு ஒரு முதல் க்ளூவும் கொடுத்துருந்தோம். என்ன அப்படின்னா, இந்த இனிப்பு பொருளை வைத்து இன்னொரு உணவு பண்டத்தை நம்ம உருவாக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ரெண்டாவது க்ளூ வந்து இப்போ கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் ரெடியாக இருக்காங்க. வணக்கம், யாருங்கிறது?
1: ஹலோ,
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? இனிப்பு பொருள் எல்லாத்தையும் வச்சு நம்ம இன்னொரு உணவு பண்டத்தை உருவாக்குறமே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்ததுன்னு தெரியல. இருந்தாலும் இன்னொரு க்ளூவும் இருக்கு, பாறைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குங்க அப்படிங்கறத உங்களுக்கான இன்னொரு க்ளூ. சோ பாறைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு. பாறை அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போகலாம். பட் நேயர்கள் வந்து அழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2311-2103-2311-7046. நீங்கள் வெளியூர் நேயர்களாகவோ அல்லது உங்கள் கைபேசியிலேருந்து அழைக்கிறதாக இருந்தால் மறக்காமல் 042 இந்த இணைப்பு எண்ணையும் சேர்த்து அழைங்க. நேயர்கள்லாம் ஆர்வமாக வந்து காத்திருக்காங்க. கூடவே பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்லேயும் அப்படி பயங்கரமாக மெசேஜஸ் எல்லாம் வந்திருக்கு. தேங்காயா இருக்குமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க, அப்புறம் வந்து இனிப்பு பூந்தி லட்டு அப்படின்லாம் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இருக்கிற எல்லா பொருளையும் வந்து அனுப்பிச்சிட்டிங்க. அடுத்ததா சக்கரையா இருக்கலாம்னு சொல்லிட்டு செல்வலட்சுமி ராஜவீதி பகுதியில இருந்து மெசேஜ் பண்ணிருக்கீங்க. சிங்கநல்லூர்ல இருந்து ஜெயலட்சுமி மனோகரன் மெசேஜ் பண்ணிருந்தீங்க. அந்தோனி ராஜ் சென்னையில இருந்து மெசேஜ் பண்ணிருக்கீங்க. அடுத்ததா நேயர் வந்திருக்காங்க, யாருங்கிறது வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? பூபதி. சொல்லுங்க பூபதி, ரெண்டாவது க்ளூ கொடுத்துட்டேன்
2: இல்லையா?
0: கற்கண்டு. எப்படி பூபதி கண்டுபிடிச்சீங்க? வாழ்த்துக்கள். ஓகேங்களா சார், அடுத்து கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஏன்னா அவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்க. கற்கண்டு இத மிஸ்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கறதா இன்னொரு க்ளூவா இருந்தது. பட் நான் அந்த க்ளூவை சொல்றதுக்கு முன்னாடியே நேயர்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த க்ளூ என்ன அப்படின்னா, இத பெண்களோட அணிகலனோட பெயரோட சேர்த்து அழைப்பாங்க. இது ஒரு பொருள், ஆனா பெண்களோட ஒரு அணிகலன் அதோட பெயரோட சேர்த்து இந்த பேர் வரும் அப்படிங்கறது. இது ஒரு பருப்பு வகை அப்படிங்கறது ரெண்டாவது க்ளூ. இந்த க்ளூவை வச்சு இது என்னவா இருக்கும் அப்படிங்கறத நேயர்கள் கண்டுபிடிச்சு எங்களுக்கு சொல்லுங்க. அதுக்குள்ள ஒரு பாடல் கேட்டுட்டு வந்தலாம். இந்த பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, டாக்டர் படத்துல இருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நாம இன்னைக்கு கேட்டிருந்த கேள்வி, இது பெண்களோட அணிகளனோட பெயரோட சேர்த்து அழைப்பாங்க, இது ஒரு பருப்பு வகைன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாருங்க? வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், கோத்தகிரிலிருந்து சிந்து பேசுறேன்.
1: சிந்து சொல்லுங்க. சிந்து, என்ன ஆன்சர்?
2: பாசி மேம்.
1: பாசி. ஸோ பெண்களோட அணிகளனோட பெயரோட சேர்த்து அழைப்பாங்க, இது ஒரு பருப்பு வகைன்னு சொல்லியிருக்கேன். இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாருங்க? வணக்கம். வணக்கம். ஓகே, ஸோ அந்த நேயர் வந்து லைன்ல இல்ல. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். பாசி பயிறு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.

0: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
1: கட்லா தோண்டாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்த

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேர தலையில் ஏத்தி வச்சு.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேர தலையில்

0: டேய், நாங்கெல்லாம் கர்ணியோட பார்த்தா கற்பூரம் எரியும், கொடூரமா பார்த்தோம்னா குடிசை எரியும்டா.
1: அதுதான், அதனாலதான் வந்து நம்ம இதோட நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு, நேயர்கள் இன்னைக்கு நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வந்து ஆன்சர் பண்ணீங்க. இவ்வளோ டக்கெல்லாம் வந்து நமக்கே வந்து ரொம்ப பயமாக தான் இருக்குது, ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக அவ்வளோ சூப்பராக வந்து ஆன்சர் பண்ணீங்க. எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். கடைசியா நம்ம கேட்ட கேள்விக்கு உண்டான ஆன்சர் பாசிப்பருப்பு அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்ம கேட்ட கேள்வியில நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு ஆடிப்பெருக்கு வேற, அதனால நம்ம கேட்ட கேள்விகள்லாம் பெரும்பாலும் இந்த குங்குமம், மஞ்சள் கூட பாத்தீங்க அப்படின்னா கரும்பு, அதற்கு பிறகு வளையல் இப்படின்னு சொல்லிட்டு அந்த மங்களகரமான பொருட்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பொங்கல் வைக்கிறதுக்கான பாசிப்பருப்பு இப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். சோ நேயர்கள் வந்து அப்படி கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எல்லாரும் வந்து ஆடிப்பெருக்கு ரொம்ப உற்சாகமா கொண்டாடிட்டு இருப்பீங்க, சில பேர் கொண்டாடி இருந்திருப்பீங்க. சோ இன்னைக்கு லீவ் இல்லையா, நல்லா என்ஜாய் பண்ணுங்க இந்த டே அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா.

அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை மீண்டும் கூடிய போது மத்திய புள்ளியியல் திட்ட அமலாக்கத்துறை இணையமைச்சர் திரு ராவ் இந்தர்ஜித் சிங் இந்திய புள்ளியியல் மசோதா 2026 இன்று அவையில் தாக்கல் செய்தார். புள்ளியியல் அறிவியல் மற்றும் அது சார்ந்த பிரிவுகளில் உலகளாவிய மையமாக இந்திய புள்ளியியல் கல்வி நிறுவனம் உருவெடுப்பதற்கான விரிவான நெறிமுறைகளுக்கு இந்த மசோதா வகை செய்கிறது. இதேபோல் வங்கியாளர் கணக்கு புத்தகங்கள் சாட்சிய மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவையில் தாக்கல் செய்தார். நீட் விவகாரத்தில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக மக்களவையில் காமன்வெல்த் போட்டிகளில் வெற்றி வாகை சூடியவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா, 2030 காமன்வெல்த் போட்டிகள் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெறும் என்று அறிவித்தார். மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் காமன்வெல்த் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்து நாட்டிற்கு பெருமை ஈட்டி தந்த வீரர்களை பாராட்டினார். பின்னர் பூஜ்ய நேரத்தை அவர் எடுத்துக்கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. மாநிலங்களவையில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று நடைபெறுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் மாம்பாக்கம் சிப்காட்டில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று நேரில் ஆய்வு மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் முதலீடு செய்துள்ள பன்னாட்டு நிறுவனங்களையும் அவற்றின் செயல்பாடுகளையும் அவர் பார்வையிடுகிறார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில் அன்னாரது வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் அன்னாரது திருவுருவப்படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ராஜ்மோகன், திரு குமார், திரு ராஜேஷ்குமார் மற்றும் திமுக தலைவர் திரு ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட சேலம் மாவட்டம் சங்ககிரி கோட்டை அடிவாரத்தில் அன்னாரது திருவுருவப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். உடல் உறுப்புதான உறுதிமொழி இணையதளம் தொடங்கி 3 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் 500,000 மேற்பட்ட உறுதிமொழிகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். புதுடெல்லியில் 16வது இந்திய உடல் உறுப்பு தான நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அமைச்சர் கடந்த 12 ஆண்டுகளில் உடல் உறுப்பு தானம் நம் நாட்டில் அதிகரித்திருப்பதாக எடுத்துரைத்தார். உலகளவில் 3வது உடல் உறுப்பு தான நாடாக இந்தியா திகழ்கிறது என்று கூறிய அவர், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு உடல் உறுப்பு தானத்திற்காக நிதியுதவி வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். நாட்டு மக்கள் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். உடல் உறுப்பு தானத்தில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தொடர்ந்து நீடிக்கும் தமிழகத்திற்கான விருதை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பெற்றுக்கொண்டார். குஜராத், மத்திய பிரதேசம், பீகார் மாநிலங்களில் தலா 1 சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறும் நிலையில் குஜராத் மஞ்சள்பூரில் பிஜேபியும் மத்திய பிரதேசம் டாட்டியா தொகுதியில் காங்கிரசும் முன்னிலையில் உள்ளன. பீகார் பங்கிபூர் தொகுதியில் ஜன் சுராஜ் கட்சி தலைவர் திரு பிரசாந்த் கிஷோர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஆடி மாதம் 18வது தினமான இன்று காவிரி பாயும் மாவட்டங்களில் நீர்வரத்து குறைவாக இருந்த போதிலும் மக்கள் ஆடிப்பெருக்கு விழாவை பக்தி சிரத்தையுடன் கொண்டாடி வருகின்றனர். தர்மபுரி ஒகேனக்கல் காவிரியில் தொடங்கி அது பாயும் ஈரோடு, சேலம், கரூர், திருச்சி, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட மாவட்ட நீர்நிலைகளில் தண்ணீர் குறைவாகவே காணப்பட்ட நிலையில்
பாரம்பரிய கலாச்சார சிறப்புடன் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. தர்மபுரியில் புதுமண தம்பதிகள் காவிரி அம்மனை வழிபட்டு இவ்விழாவை கொண்டாடுவர்

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. உரகடம், மாம்பாக்கம், சிப்காட் தனியார் தொழில் நிறுவனங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். காவிரி பாயும் மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா பக்தி சிரத்தையுடன் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். காவிரி பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் பிரச்சனையை எழுப்பி உறுப்பினர்கள்

0: வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஆடி பெருக்கு விழா தருமபுரி மாவட்டத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் புதுமண தம்பதியினர் புனித நீராடி புத்தாடை அணிந்து அங்குள்ள காவிரி அம்மனை வழிபடுகின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் மக்கள் புனித நீராடி சூரிய பகவானை வழிபட்டனர். சேலம் மாவட்ட காவிரிக்கரையில் கிராமங்களை உயிர்ப்பிக்கும் குலதெய்வ வழிபாடு களை கட்டியது. இதில் பங்கேற்ற பொதுமக்கள் பேசுகையில்,
2: பூலாம்பட்டி ஆடி பதினெட்டப்ப வெள்ளகனூர் எல்லா ஊர்ல இருந்தும் சாமி வந்து கோயில இருந்து சிலையை எடுத்துட்டு வந்து இங்க வந்து சாமி சுத்தம் பண்ணி பூசை பண்ணி எடுத்துட்டு போய் அவங்க இங்க கோயில சாமி கும்பிடுவாங்க.
0: நாமக்கல் மோகனூர் காவிரி ஆற்றில் ஏராளமானோர் புனித நீராடி பல்வேறு பூஜை பொருட்களை ஆற்றில் தூய்மை செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் பொதுமக்களும் புதுமண தம்பதியினரின் வருகையும் குறைவாக காணப்படுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: மங்கள நாளான இன்று புதுமண தம்பதிகள் நீர்நிலைகளில் புனித நீராடி தாலி பெருக்கு எனப்படும் தாலி மாற்றிக் கொள்வது வழக்கம். ஆடி பதினெட்டு நாளான இன்று புதுமண தம்பதியினர் தாங்கள் திருமணத்தின் போது அணிந்திருந்த மாலைகளை ஆற்றில் விட்டும் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள குழாய்களில் புனித நீராடியும் பொங்கி வரும் காவிரி போன்று தங்கள் வாழ்வு பெருகவும் மகிழ்ச்சி நிலைக்கவும் மாங்கல்யம் பெருகவும் வாழை இலையிட்டு பூ குங்குமம் வெற்றிலை பழம் மங்கள பொருட்களை கொண்டு வழிபாடு செய்து பெற்றோர்களிடத்தில் ஆசி பெற்று தாலி மாற்றிக் கொண்டனர்.
0: தஞ்சை கும்பகோணம் மகாமகம் திருமஞ்சன படித்துறைகளில் வீடுகளிலிருந்து குடங்களில் தண்ணீர் எடுத்து வந்து காவிரி தாய்க்கு அபிஷேகம் செய்து மக்கள் வழிபட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: காவிரியினுடைய பெரிய ஆறு இருக்கிறது, ஆனால் நீர் இல்லை என்கின்ற ஒரு வருத்தமான நிலையிலே இந்த ஆண்டு ஆடி பெருக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதுமண தம்பதிகள் பெண்கள் எல்லோரும் வீட்டிலிருந்து வந்து படித்துறையிலே தற்போது பூஜை செய்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புதுமண தம்பதிகள் சம்பிரதாயப்படி வழக்கமாக தாலி கயிறுகள் குறித்து தங்களுடைய எதிர்காலம் குறித்து அந்த பூஜையிலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
0: மயிலாடுதுறை காவிரி ஆற்றில் பாரம்பரிய முறைப்படி காப்பரிசி காதோலை கருகமணி வைத்து மஞ்சள் கயிறுகள் கட்டி பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டனர். காவேரி கரை காவிரியம்மன் ஆலயத்தில் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
5: காவிரி அன்னையை கன்னிப்பெண்ணாக நினைத்து காப்பரிசி காதால கருகமணி கண்ணாடி வளையல் மஞ்சள் குங்குமம் வைத்து தீபமேற்றி வழிபட்டனர். பெண்கள் மஞ்சள் கயிறு அணிந்தும் புதுமண தம்பதியினர் தாலி பிரித்து மீண்டும் கட்டும் பாரம்பரிய சடங்கையும் மேற்கொண்டனர். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: நாகை மாவட்டத்தில் காவிரி நீர்நிலைகள் நீரின்றி வறண்டு காணப்படுவதால் ஆடிப்பெருக்கு களையிழந்த நிலையில் விவசாயிகள் கடைமடை பகுதிகளில் காவிரி நீர் முறையாக சென்றடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகையில் மக்கள் தத்தம் வீடுகளில் ஆடிப்பெருக்கு விழாவை இனிதே கொண்டாடி வருகின்றனர். தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ உளவியல் பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்ப பிரிவுகளை சேர்ப்பது குறித்து ஆராய துறை சார்ந்த வல்லுநர்கள் குழு அமைக்கப்படும் என்றார். தாவீகா தலைமையிலான அரசின் கீழ் விவசாயிகள் அதிகம் பாதிக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழக அரசை கண்டித்து தஞ்சையில் இன்று நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய அவர், இப்பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். காவிரி பிரச்சினை மேகதாது அணை விவகாரத்தில் மூத்த சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து தீர்வு காண தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி கோவை தேனி கடலூர் விழுப்பூர் திருவண்ணாமலை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஒரகடம் மாம்பாக்கம் சிப்காட் தனியார் தொழில் நிறுவனங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். காவிரி பாயும் மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம் அப்படின்னும், திருப்பூர்ல அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம்னும், ஈரோட்டில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், சேலம்ல அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஊட்டியில அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், பாலக்காட்டில் அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாக வாய்ப்பு இருக்குன்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: நிலையத்து நேரம் இப்போது 2:15:24 மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரைக்காலம் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். முன்னதாக

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் இடம்பெற கேட்கலாம் பிரதம மந்திரி

0: வித்யாலட்சுமி திட்டம் இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்தின் கீழ் உள்ள உயர்கல்வித்துறையின் பிரதம மந்திரி வித்யாலட்சுமி திட்டமானது தகுதியான மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் மூலம் நிதி சிக்கல்கள் காரணமாக இந்தியாவின் எந்த ஒரு இளைஞரும் தரமான உயர்கல்வியை தொடர முடியாமல் போவதை தடுக்க முடிகிறது. இத்திட்டமானது ஆண்டு வருமானம் 800,000 வரை உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு எளிய, வெளிப்படையான, மாணவர்களுக்கு உகந்த மற்றும் முற்றிலும் டிஜிட்டல் மயமான விண்ணப்ப செயல்முறையின் மூலம் 3% வட்டி மானியத்துடன் பிணையம் இல்லாத கல்வி கடன்களை வழங்குகிறது. இத்திட்டத்திற்கு தகுதி பெற விண்ணப்பதாரர்கள் இந்தியாவில் உள்ள 860 அங்கீகரிக்கப்பட்ட தரமான உயர்கல்வி நிறுவனங்களில் ஒன்றில் தனது சொந்த தகுதியின் அடிப்படையில் சேர்க்கை பெற்றிருக்க வேண்டும். இத்திட்டம் உயர்கல்வித்துறையால் நோடல் வங்கியான கனரா வங்கியுடன் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் நன்மைகள் என்னவென்றால், தகுதி வாய்ந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கான பிணையம் மற்றும் உத்தரவாதமற்ற கல்வி கடன்களில் ஒரு சிறப்பு கடன் திட்டம். கடன் தொகையானது பாடநெறி கட்டணம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய இதர செலவுகளை பொறுத்து அமையும். குடும்ப வருமானத்தை பொருட்படுத்தாமல் 750,000 வரையிலான கடன் தொகைக்கு இந்திய அரசாங்கத்தால் 75% கடன் உத்தரவாதம் தரப்படுகிறது. வட்டி மானிய தொகையானது பயனாளியின் PM வித்யாலட்சுமி டிஜிட்டல் ரூபாய் செயலியில் வரவு வைக்கப்படும். மேலும் பயனாளி அந்த செயலியில் அத்தொகையை பயன்படுத்தும் போது அது பயனாளியின் கடன் கணக்கிற்கு மாற்றப்படும். இத்திட்டத்திற்கு தகுதியுடைய மாணவர்கள் விண்ணப்பதாரர்கள் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் இந்தியாவில் உள்ள 860 தரமான உயர்கல்வி நிறுவனங்களில் ஏதேனும் ஒன்றில் தகுதி அடிப்படையிலான செயற்கையை பெற வேண்டும். 3% வட்டி மானியத்திற்கு தகுதி பெற விண்ணப்பதாரரின் ஆண்டு குடும்ப வருமானம் 800,000 வரை இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் வேறு எந்த மத்திய, மாநில அரசு கல்வித்தொகை, வட்டி மானிய திட்டம் அல்லது கல்வி கட்டணம் திருப்பி செலுத்துதல் ஆகியவற்றை பெற்றிருக்கக்கூடாது. விண்ணப்பதாரர் படிப்பை பாதியிலேயே கைவிடவோ அல்லது ஒழுங்கு நடவடிக்கைகள் அல்லது கல்வி சார்ந்த காரணங்களுக்காக நிறுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கவோ கூடாது. 2 முதல் வட்டி மானியத்தை பெறுவதற்கு விண்ணப்பதாரர் திருப்திகரமான கல்வி திறனை பராமரிக்க வேண்டும். விண்ணப்பதாரர் இளங்கலை, முதுகலை அல்லது ஒருங்கிணைந்த படிப்புகளில் ஏதேனும் ஒன்றிற்கு வட்டி மானியம் மற்றும் கடன் உத்தரவாத பலன்களை ஒருமுறை மட்டுமே பெற்றிருக்க வேண்டும். இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை, பான் கார்டு, முகவரி சான்று, சுய சான்றளிக்கப்பட்ட முந்தைய தகுதி மதிப்பெண் தாள்கள், கல்வி நிறுவனத்திடமிருந்து கட்டண விவரங்களுடன் கூடிய செயற்கை கடிதம், மாநிலத்தின் நியமிக்கப்பட்ட பொது அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட வருமான சான்றிதழ் ஆகியவை இத்திட்டத்திற்கு தேவையான ஆவணங்களாகும். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் இடம்பெற கேட்டோம் பிரதம மந்திரி வித்யாலட்சுமி திட்டம். நாளை மீண்டும் வேறொரு திட்டத்தினை பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: இனி தொடர்வது திரையிசை.

வெற்றி விழா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே சித்ரா பாடினார்கள். தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனை நலமே விளைக திரைகாலம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல்.

நேர்களே, நீங்கள் கேட்ட இந்த பாடல் அழகிய படத்திற்காக கார்த்திக் மற்றும் பவதாரணி பாடிய பாடல். அது நிறைவு பெற்றது மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரைக்கானம் நிகழ்ச்சி. நிலையத்தின் நேரம் இப்போது 2:30 நிமிடம் இனி கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் சரிகொண்டா மேகனா அவர்கள்.
1: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நலமா இருக்கேன் டாக்டர். நேற்றைய நிகழ்ச்சியில டெங்கு காய்ச்சலால் ஏற்படும் விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும், அதற்கான சிகிச்சை முறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நீங்க நிறைய தகவல் ஷேர் பண்ணிருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியிலும் அதை சார்ந்துதான் சில கேள்விகளும் உங்ககிட்ட இருக்க போகுது. சொல்லுங்க டாக்டர்.
2: வணக்கம், நான் டாக்டர் சரிகொண்டா மேகனா, MD மெடிசன், அங்க டாக்டர் முத்தூஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல கன்சல்டன்டா வேலை செய்யறேன். நேத்திக்கு எபிசோட்ல நம்ம வந்து டெங்கு எப்படி பரவுது, டெங்கு என்ன, டெங்கு காய்ச்சல் என்னன்னு வந்து கத்துக்கிட்டோம். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு சின்னதா சொல்ல போறேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா டெங்கு ஒரு காய்ச்சல், அது சாதா காய்ச்சல் கிடையாது, ஒரு வைரல் காய்ச்சல். அது வந்து நம்மளுக்கு கொசு கடிக்கிறதுனால வந்த ஒரு காய்ச்சல். நம்ம வந்து கொசு கடிக்காம நம்ம பாத்துக்கிட்டோம்னா இது மோஸ்ட்லி நம்மளுக்கு வராது. அப்படி வந்தாலும் இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. இதுக்கு வந்து நம்ம முன்னாடியே டாக்டர் கிட்ட போய் எல்லாமே சொல்லிட்டு டாக்டரோட அட்வைஸ் கேட்டோம்னா நம்மளுக்கு வந்து சாதா ஒரு காய்ச்சல் மாதிரி தான் இருக்கும். இல்ல நான் வந்து டாக்டர் கிட்ட போகல, எனக்கு வந்து சாதா காய்ச்சல் தான், நான் வீட்டுல ட்ரீட் பண்ணிக்கிறேன் அண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அந்த என்னென்ன காம்ப்ளிகேஷன் சொல்லி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அது என்னன்னா, உடம்புல நிறைய ஆர்கன்ஸ் எஃபெக்ட் ஆகும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அணுக்கள் தான் கம்மியாகும். அது என்ன அணுக்கள்னா தட்டணுக்கள். தட்டணுக்கள் தான் ரொம்ப கம்மி பண்ணிவிடும். இப்போ நீங்க என்கிட்ட கேட்கலாம், தட்டணுக்கள் அந்த அளவுக்கு கம்மியாகும் போது நான் ஏதாச்சும் தட்டணுக்களுக்கு இன்ஜெக்ஷன் எடுக்கணுமா, இல்ல வந்து தட்டணுக்கள் எனக்கு கொடுக்கணுமா அன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். பட் அது என்னன்னா, தட்டணுக்கள் நம்ம வந்து எடுக்க வேணாம். நம்மளுக்கு வந்து ஜெனரலா பாத்தீங்கன்னா 150,000 to 2 lakhs வரைக்குமே தட்டணுக்கள் உடம்புல இருக்கும். இந்த ஒரு காய்ச்சல் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மி பண்ணி விடும். நம்மளுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, 20,000 ரூபாய் இருக்கு அண்ணும்போது தான் நம்ம வந்து தட்டணுக்கள் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணலாமா ஒரு கேள்வி வரும். அது வந்து எப்போ நம்ம டிசைட் பண்ணோம்னா, பேஷண்ட்டுக்கு வந்து ப்ளீடிங் ஜாஸ்தியா இருக்கு. ப்ளீடிங் இன் த சென்ஸ், மூக்குல இருந்து ரத்தம் வருது, இல்ல யூரின் போன ரத்தம் வருது, மோஷன் போகும்போது கருப்பா வருது, இது எல்லாம் இருக்கும் போது அணுக்கள் ரொம்ப கம்மியா இருக்கு, ஒரு 10,000 ரூபாய் தான் இருக்குன்னா அப்ப வேணா நம்ம வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா ஒன்னும் பண்ண தேவையில்லை, இல்லனா நம்ம வெயிட் பண்ணா போதும். டெங்கு வந்து வைரல் காய்ச்சல், அதுல நம்மளுக்கு வந்து அணுக்கள் கம்மியாகும். அது வந்து நம்ம அணுக்கள் ஆகாம பாத்துக்கலாம். அது எப்படி பாத்துக்கலாம்னா, 3வது நாளே நம்மளுக்கு காய்ச்சல் அதிகமா இருக்கும்போது நம்ம டாக்டர் கிட்ட போனோம், டாக்டர் போய் நம்ம அட்மிஷன் சொன்னாங்கன்னா நம்ம அட்மிட் ஆயிக்கலாம். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், 3 நாள் தானா காய்ச்சல், நான் ஏன் போய் அட்மிட் ஆகணுமோ, இதுக்கெல்லாம் அட்மிஷன்லாம் தேவையில்லையே. எல்லா டாக்டருமே வந்து உங்களுக்கு கண்டிப்பா கட்டாயமா நீங்க அட்மிட் ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க. என்னென்ன காய்ச்சலுக்கு அட்மிட் பண்ணுமோ அந்த டாக்டருக்கு தெரியும். அப்போ அவங்க டாக்டர் வந்து உங்களை அட்மிட் ஆக சொன்னாங்கன்னா நீங்க வந்து யோசிக்காம அட்மிட் ஆகணும். அட்மிட் ஆயிட்டீங்கன்னா அட்மிட் ஆன உடனே அவங்க டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த டேக்கு ஃப்ளூயிட் வேணும் சொல்லி அந்த டாக்டருக்கு தெரியும். நீங்க சொல்லுவீங்க, எனக்கிட்ட நான் வீட்டுல தண்ணி குடிக்கிறேன், நான் ஏன் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயி நான் இந்த ஃப்ளூயிட்ஸ்க்காக நான் ஏன் அட்மிட் ஆகணும்னு கேப்பீங்க. உங்களால ஒர் 3

0: வந்துட்டு 4 லிட்டர் தண்ணி குடிக்க முடியுமா? அவங்களுக்கு வந்து 102 ஃபீவர் இருக்கும்போது கொடுக்க முடியாது. நம்மனால 1 லிட்டரே குடிக்க முடியாது. அப்ப நம்ம எப்படி வந்து ஒரு 3 to 4 லிட்டர் குடிப்போம்? அதனால தான் அந்த டாக்டர் வந்து உங்களுக்கு அட்மிஷனே சொல்லுவாங்க. சோ அப்ப டாக்டர் சொல்லும் போது நம்ம உடனே அட்மிட் ஆயிட்டோம். அட்மிட்டை நம்ம சில டெஸ்ட்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்ன ட்ரீட்மெண்ட் படி போனோம்னா கண்டிப்பா இது சரியாகும், காம்ப்ளிகேஷன்ஸ்ல ஆகாது.
1: டாக்டர் வந்து சில டெஸ்ட் எல்லாம் நீங்க எடுக்கணும் சொல்றீங்க. பொதுவா வந்து அட்மிட் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனாலே பிளட் டெஸ்டும் யூரின் டெஸ்டும் தான் எடுக்கிறாங்க.
0: அவங்களுக்கு வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா, சப்போஸ் அதே பேஷண்ட்டுக்கு 4000 கீழ இருக்குன்னா அது வந்து வைரல் காய்ச்சல் மாதிரி தான். ஆனா அப்படியேன்னு சொல்லி அது வைரல் காய்ச்சல் கிடையாது, அது சில டைம் ஒரு பாக்டீரியலாவே இருக்கலாம். ஆனா மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து அணுக்கள், வெள்ளை அணுக்கள் கம்மியா இருக்குன்னா அது ஒரு வைரல் காய்ச்சல் தான். அப்புறம் பாத்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ், தட்டணுக்கள். பிளேட்லெட்ஸ் வந்து நம்மளுக்கு 1,50,000 to 2,00,000 வரைக்குமே இருக்கும். அதுக்கு கீழே நம்மளுக்கு இருக்குன்னா மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து ஒரு வைரல் காய்ச்சல் தான். சில டைம் சில பேஷண்ட்ஸுக்கு வந்து தானாவே உடம்புல வந்து பிளேட்லெட்ஸ் ரொம்ப கம்மியா க்ரோ ஆகும் போது ஜென்ரலாவே உங்களுக்கு கம்மியா இருக்கும். அப்படி இல்ல, இதுக்கு முன்னாடி நார்மலா இருக்கு, இப்போதான் காய்ச்சல் வரும்போது தான் கம்மியா இருக்குன்னா மோஸ்ட்லி வைரல் ஃபீவர். நான் டெங்கு ஃபீவர்னு சொல்ல மாட்டேன், எந்த வைரல் ஃபீவரானாலும் கோவிடே எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து அணுக்கள் கம்மியா இருக்கும். நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணும், இது ஒரு கோவிடா இல்ல இது ஒரு நார்மல் வைரல் ஃபீவரா இல்ல இது ஒரு டெங்குவா அனு சொல்லி அது அடுத்த பிளட் டெஸ்ட்ல தான் இருக்கு. சோ ஒரு ஒரு வைரஸுக்கும் ஒரு ஒரு விதமான டெஸ்ட். நீங்க இப்ப கோவிட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரோட்ல இருந்து ஒரு ஸ்வாப் எடுத்துட்டு, நீங்க ஆல்ரெடி கொரோனா டைம்ல பாப்பீங்க, ஒரு த்ரோட்ல இருந்து ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க, அது வந்து கோவிடுக்கு எடுப்போம். டெங்கு பாத்தீங்கன்னா பிளட் டெஸ்டாவே எடுத்துக்கலாம், அதுலயே நம்மளுக்கு தெரியும் அது டெங்கு காய்ச்சலான்னு சொல்லிட்டு. நார்மல் இன்ஃபுளுன்சான்னு சொல்லுவோம், இன்ஃபுளுன்சாக்கு நம்ம வந்து த்ரோட்ல வந்து ஸ்வாப் எடுத்துதான் பண்ணும். இந்த மாதிரி ஒரு ஒரு வைரஸுக்கு ஒரு ஒரு விதமான டெஸ்ட் இருக்கும். சோ நம்ம அந்த மாதிரி ஒரு ஒரு டெஸ்ட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு தெரியும் அது எந்த ஒரு வைரஸ் சொல்லிட்டு. நிறைய வைரஸ் இருக்கும், அப்படின்னு சொல்லி எல்லா வைரஸ்க்கும் நம்ம டெஸ்ட் பண்ண மாட்டோம். எந்தெந்த வைரல் காய்ச்சலுக்கு டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குமோ அதுக்கு மட்டும்தான் பண்ணுவோம். மித்தது எல்லாமே வந்து நார்மலா ட்ரீட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நான் ஏன் டெங்கு பத்தி தான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றேன்னா, எதுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணேன்னா, இதுதான் சீசன். ஜூலைல இருந்து அடுத்த பிப்ரவரி வரைக்கும் தான் நிறைய டெங்கு வரும். ஏன்னா இப்போதான் வந்து நம்மளுக்கு மான்சூன், ரெயின் நிறைய இருக்கும், அங்கங்க தண்ணி கிளாக் ஆகும். அங்கங்க தண்ணி கிளாக் ஆகும் போது அங்க போய் மஸ்கிட்டோ பிரீட் ஆகும். மஸ்கிட்டோ பிரீட் ஆகும் போது அந்த மஸ்கிட்டோ போய் யாருக்காச்சும் டெங்கு இருந்தா அவங்களை அது கடிச்சிருக்குன்னா, அது வந்து நம்மளுக்கு கடிச்சிருக்குன்னா நம்மளுக்கு டெங்கு வரும். இதுதான் வந்து டெங்கு பரவக்கூடிய ஒரு விஷயமே. சாதா ஒரு மஸ்கிட்டோ நம்ம பைட் பண்ணா வராது, எந்த மஸ்கிட்டோல அந்த டெங்கு வைரஸ் இருக்கும், அது நம்ம பைட் பண்ணிச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த டெங்கு காய்ச்சலே வரும். அதனாலதான் வந்து நம்மளுக்கு ரெய்னி சீசன்ல கிளாக் ஆகாம ஸ்டாக்னன்ட் ஆகாம பாத்துக்கணும், மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் எல்லாம் எடுக்கணும், வீட்டுல வந்து மஸ்கிட்டோ நெட்ஸ் யூஸ் பண்ணணும். நம்ம குழந்தை வெளியில போய் விளையாடும் போது மஸ்கிட்டோ கடிக்காம கிரீம்ஸோ இல்ல டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அவங்க ஏதாச்சும் பிரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி கிரீம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி தான் நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ண வேண்டியது இருக்கு.
1: ஓகே டாக்டர், இந்த நிகழ்ச்சியில டெங்கு காய்ச்சலால் ஏற்படும் விளைவுகள், அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: ஃபார்ம் டு சிட்டி.
1: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
0: ஃபார்ம் டு சிட்டி. இளம் விவசாயிகள்,
1: இயற்கை விவசாயிகள்,
0: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
1: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
0: விவசாய இடுபொருள்கள்,
1: பயிற்சிகள்,
0: திட்டங்கள்
1: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
0: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
1: ஃபார்ம் டு சிட்டி
0: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
1: ஃபார்ம் டு சிட்டி.
0: ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்.
1: ஒன்லி ஆன் FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
2: FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் சரிகொண்டா மேகனா அவர்கள்.
3: டாக்டர், இவ்வளவு நேரம் வந்து நீங்க டெங்கு காய்ச்சல் பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ மத்த காய்ச்சல் எல்லாம் இருக்கும், இப்ப சிக்கன் குனியாவா இருக்கும், வைரல் ஃபீவர் இந்த மாதிரி சொல்லுவாங்க. மத்த காய்ச்சலுக்கும் டெங்கு காய்ச்சலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன மாதிரி இருக்கும், அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்ன மாதிரி இருக்கும்?
4: இப்ப பாத்தீங்கன்னா, டெங்கு காய்ச்சல்ல முன்னாடி சொன்ன மாதிரி காய்ச்சல் வரும், தலைவலி வரும், தலை சுத்தல் இருக்கும், கண்ணு சுத்தி வலி இருக்கும், ஒரு ரெட் கலரா ரேஷ் வரும். இதோட டெங்கியோட ஸ்பெசிபிக் நேச்சர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொரோனா, கோவிட், கொரோனா வைரஸ்ல மோஸ்ட்லி வந்து நமக்கு ஃபீவர் வரும், த்ரோட் இரிட்டேஷன் ஆகும், காய்ச்சல் வரும், தொண்டையில வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும், இருமல் வரும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா கோவிடோட சிம்டம்ஸ். அது கூட சேர்த்து சில பேருக்கு வந்து ஸ்மெல் வராது, சில பேருக்கு வந்து லாஸ் ஆஃப் ஸ்மெல் இருக்கும், அப்புறம் வந்து சில பேருக்கு வந்து டேஸ்ட் எல்லாம் இருக்காது. இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி கோவிடோட சிம்டம்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கன் குன்யா. சிக்கன் குன்யாவும் ஒரு மஸ்கிட்டோ பைட்னால வரக்கூடிய ஒரு டிசீஸ். ஸோ அதில் என்னன்னா டிஃப்ரென்ஸ், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெங்கியில வந்து ஃபீவர் இருக்கும், ரேஷ் இருக்குன்னு சொன்னா, ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கும், ரொம்ப மைல்டா இருக்கும், பேக் பெயின் தான் இருக்கும். அதோட ஃபீவர் பேர் வந்து பிரேக் போன் ஃபீவர்னு சொல்லியிருக்கேன். சிக்கன் குனியா வந்து உங்களுக்கு காய்ச்சல் இருக்கும், ஆனா ஜாயிண்ட் பெயின்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். எந்த அளவுக்கு இருக்கும்னா உங்களால ஜாயிண்டே மூவ் பண்ண முடியாது. ஜாயிண்ட் சில டைம் வந்து ஜாயிண்டோட ஸ்வெல்லிங் வரும், ஜாயிண்ட் கிட்ட வந்து ரெட்னஸ் இருக்கும். ஸோ இதுதான் மோஸ்ட்லி சிக்கன் குனியா ஃபீவர். சிக்கன் குன்யாவும் இந்த ஒரு மான்சூன் சீசன்ல தான் வந்து அதிகமாகும். இதுவும் ஒரு மஸ்கிட்டோ பைட்னால தான் வரக்கூடாது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. சோ இதுக்கும் நீங்க வந்து சேம் ப்ரிவென்ஷன்ஸ் எடுக்கலாம். மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் யூஸ் பண்றதோ, மஸ்கிட்டோ நெட்ஸ் யூஸ் பண்றதோ, இதெல்லாமே பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய வந்து டிவில பாப்பீங்க எபோலா வைரஸ் சொல்லிட்டு. எபோலால வந்து நம்மளுக்கு ஃபீவர் வித் கொப்பளம்லாம் வரும். அந்த கொப்பளம் வந்து ஒரு ரெட் கலர்ல இருக்கும், அதுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். சோ இது ஒரு டைப் ஆஃப் காய்ச்சல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ். சிக்கன் பாக்ஸ் ஒரு வைரல் ஃபீவர் தான், ஆனா சிக்கன் பாக்ஸ்ல காய்ச்சல் இருக்கும். காய்ச்சல் கூட திருப்பி வந்து குட்டி குட்டி குட்டி குட்டியா ஒரு ரெட் கலர் லீஷன்ஸ் மாதிரி உடம்பு ஃபுல்லாவே இருக்கும். இதுல என்னன்னா, ஒரு ஒரு வைரல் ஃபீவர் எப்படி நம்மளுக்கு பரவதந்தா இருக்கும், இது எல்லாமே வைரல் தான். இப்ப டெங்கு, சிக்கன் குன்யா, மஸ்கிட்டோல வர மாதிரி சிக்கன் பாக்ஸ் வந்து

0: அந்த லீஷன்ல இருக்க தண்ணி தொட்டோம்னா நம்மளுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வைரல் ஃபீவர் இருக்கு. ஸோ நம்ம ஒரு ஒரு ஃபீவர் வந்து ஒரு ஒரு விதமா டெஸ்ட் பண்ண போறோம். எல்லா வைரல் ஃபீவர் ஒரே மாதிரி டெஸ்ட் பண்ண மாட்டோம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தேன். பிளட் டெஸ்ட்ல வந்து எல்லா வைரல் ஃபீவருக்கும் நான் பார்க்க போறது அவங்களோட வெள்ள அணுக்கள் எவ்வளோ இருக்கு, தட்டணுக்கள் எவ்வளோ இருக்கு. தட்டணுக்கள் ரொம்ப கம்மியா இருக்குன்னா தான் நான் டெங்கியுவோ இல்ல அந்த மாதிரி யோசிப்பேன். ஓரளவுக்கு கம்மியா இருக்கு, வெள்ள அணுக்கள் ஓரளவுக்கு தான் கம்மியா இருக்கு, காய்ச்சல் இருக்கு, த்ரோட் பெயின், காஃப்ல வந்திருக்காங்கன்னா கோவிடாவும் இருக்கலாம், நார்மல் காமன் ரைனைட்டிஸ் சொல்லுவோம் அதையும் இருக்கலாம். சோ இதுதான் டிஃபரன்ஸ். எல்லா காய்ச்சல் டெங்கு காய்ச்சல்னு கிடையாது, ஒரு ஒரு காய்ச்சலுக்கு ஒரு ஒரு விதமா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா டைஃபாய்டு, இதுவும் ஒரு முக்கியமான காய்ச்சல், இதுவும் நம்ம கோயம்புத்தூர்ல நிறையவே இருக்கு. டைஃபாய்டு காய்ச்சல் எப்படி பரவுமான்னு பாத்தீங்கன்னா, தண்ணி நீங்க வந்து ஒரு அன்ஹைஜினிக்கா வாட்டர் குடிச்சிங்க, ஒரு பாட்டில் வாட்டர் ரொம்ப நல்லா இருக்கு, இல்ல வெளியில போகும்போது எங்க ஒரு ஏதோ ஒரு பாட்ல இருந்தோ இல்ல ஒரு ஷாப்ல இருந்தோ நீங்க தண்ணி குடிக்கும் போது அந்த தண்ணினால பரவக்கூடிய ஒரு நோய் தான் இந்த டைஃபாய்டு நோய். டைஃபாய்டு நோயில என்னென்ன வரும்னா காய்ச்சல் வரலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லூஸ் மோஷன்ஸ். ஸோ லூஸ் மோஷன் தான் இதோட மெயின் திங்கு. நமக்கு வந்து பேஷண்ட் வரும்போது ஒரு ஃபீவர்ல லூஸ் மோஷன்ல வயிறு வலியோட வருவாங்க. இதுக்கும் டெங்கியூக்கும் சில டைம் வித்தியாசமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல தான் நம்ம வந்து டெஸ்ட் நமக்கு முக்கியம். ஓ அப்போதான் வந்து டாக்டர் வந்து பிளட் கல்ச்சர் பண்றதோ, பிளட்ல வந்து அந்த ஒரு கிருமி வளரதா அண்ட் பாக்குறதா பிளட் கல்ச்சர். அதுக்கப்புறம் அதை ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ டைஃபாய்டு பாத்தீங்கன்னா ஒரு பாக்டீரியல், டெங்கியூ பாத்தீங்கன்னா ஒரு வைரல். இந்த ரெண்டுமே சேமா இருப்பீங்கன்னா சேமா இருக்கலாம். ஏன்னா சில டைம் டைஃபாய்டுலயும் நம்மளுக்கு வந்து அணுக்கள் கம்மியாகும். பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு இது என்ன காய்ச்சல் கண்டிப்பா டாக்டர்னால சொல்ல முடியாது. ஃபர்தரா டெஸ்ட் பண்ணாதான் சொல்ல முடியும், இல்ல கிளினிக்கலா அவங்க சஸ்பெக்ட் பண்ணி ட்ரீட் பண்றது தான். ஸோ எல்லாரும் வந்து ஒரு டாக்டர் ஒரு பிளட் இன்வெஸ்டிகேஷன் அட்வைஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட இதுக்கு கிடையாது, உங்களுக்கு வந்து டயக்னோசிஸ் வரணுமா தான் பண்ணுவாங்க. ஸோ டாக்டர் சொல்றது வந்து மேபி சில டைம் கரெக்டா இருக்கலாம். அதனால நீங்க வந்து அவங்க சொன்னது வந்து டெஸ்ட் பண்றதோ இல்ல அவங்க என்னென்ன ப்ரிவென்ஷன் சொல்றாங்களோ அது எல்லாமே பண்ணி.
1: மற்ற காய்ச்சலுக்கும் டெங்கு காய்ச்சலுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள், ஒற்றுமைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பத்தி நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெறவுள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940903835
0: அல்லது
1: 8220469549
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யுடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: FM Rainbow 103 கோயம்புத்தூர் நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் சரிகொண்டா மேகனா அவர்கள்.
3: டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில டெங்கு காய்ச்சலால் ஏற்படும் விளைவுகள் அதற்கான சிகிச்சை முறைகள் பத்தி நீங்க சொல்லிருந்தீங்க. அதே மாதிரி மற்ற காய்ச்சலுக்கும் டெங்கு காய்ச்சலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் ஒற்றுமைகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பத்தி சொல்லிருக்கீங்க. இப்ப நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கும் எங்களுடைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி நிறைவாய் முத்தாய்ப்பாய் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நோயற்ற வாழ்வே குறைவற்று செல்வம் சொல்லுவாங்க. இந்த டெங்கு காய்ச்சல் நம்மளுக்கு வரவே கூடாது அப்படின்னு மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன மாதிரி பண்ணலாம்?
4: டெங்கு காய்ச்சல் நமக்கு வரவே கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் திங் வந்து மஸ்கிட்டோ ப்ரிவென்ஷன் பண்ணணும். இது வந்து நம்மனால தனியா பண்ண முடியாது, ஒரு சொசைட்டியா தான் நம்மனால பண்ண முடியும். இப்போ நம்ம ஏரியால கொசு அதிகமா இருக்குன்னா கார்பரேஷன் கூப்பிட்டு ஃபர்தரா என்ன பண்ணணும்னு பேசணும். நம்ம வீட்டுல வந்து செடி நிறைய இருக்குன்னா டெய்லி ஈவினிங் ஆன உடனே வந்து டோர் நெட்ஸ் போடுறதோ இல்ல வீட்டுல வந்து மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் யூஸ் பண்றதோ இதெல்லாமே பண்ணிக்கலாம். மஸ்கிட்டோ பைட் ப்ரிவென்ஷன் தான் நம்ம இதனால பண்ண முடியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா டெங்கியூ வேக்சின், இதுதான் வந்து புதுசா இப்போ வருது. திஸ் இஸ் அ நியூ ஒன் விச் இஸ் கம்மிங் இன் டு தி சொசைட்டி. சோ டெங்கியூக்கு வந்து ஒரு வேக்சின் வந்து ரெடி பண்றாங்க. வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இன்னும் வரல, இன்னும் வந்து ட்ரையல்ல தான் இருக்கு. சோ மோஸ்ட்லி இதுவும் ஒரு சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும். பாத்தீங்கன்னா யூஎஸ்ல அப்புறம் யூகேல அங்க எல்லாமே வந்து குடுக்கறாங்க, நம்ம இந்தியால இன்னும் ட்ரையல்ல தான் இருக்கு. சோ மோஸ்ட்லி இன்னொன்னு 6 மந்த்ஸ் நம்மளுக்கு டெங்கியூ வேக்சின் வரும். அது வந்துச்சுன்னா நம்ம அது வந்து எப்படி எடுக்கிறது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணி.
3: இவ்வளவு நேரம் டெங்கு காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் எங்களுக்காக நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய FM Rainbow 103 கோவின் சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
4: தேங்க்யூ அங்க எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு. இந்த ஆல் இண்டியா ரேடியோனால நான் அட்லீஸ்ட் பல பேருக்கு வந்து நான் அவேர்னஸ் கொடுக்கறேன். டெங்கியூனா என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஐ லிட்ரலி தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.

ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்தவர் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் சரிகொண்டா மேகனா அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த மாதம் 29,88,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் வலுதூக்கும் பிரிவில் பதக்கங்களை வென்றவர்களுக்கான பரிசுத் தொகையை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று புதுதில்லியில் வழங்கினார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரினை கர்நாடக அரசு திறந்துவிட உத்தரவிடக் கோரி வலியுறுத்தி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. அதன் பின்னர் அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. காவல்துறையினரின் நீண்டநாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. டாக்காவில் நடைபெற்ற சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. விக்டோரியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சானியா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மைல் மார்க் சம்பாரவையின் இதர தயாரிப்புகள்: முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜனன்சன்ஸ், கோவை.
1: நேரம் 3:03. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேயர்கள் இணையலாம். கிராமபோனும் 103 நிகழ்ச்சி. நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்கலாம். மறக்காமல் கால் பண்ணுங்க. 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிடலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படின்னு அந்த நம்பருக்கு கூப்பிடலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இணைய போகிற முதல் நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க? விஸ்வநாதன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: எங்க வீட்டு பிள்ளையில இருந்து நான் மாண்டோத்தில் நின்றிருந்தேன்.
1: பாடல் கேட்டு கசிக்கலாம். நன்றி.
2: நன்றி.

0: நேயர்களே, தினமும் காலை மணிக்கும் 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
1: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 3:10 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கிராம போனும் 103 நிகழ்ச்சியில் அருமையான கோல்டன் ஹிட்ஸ் பாடல்களை உங்க விருப்பமாக கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: அங்கமூர்த்தி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: மன்னாதி மன்னர் பாடல் மேடம்.
1: ஓகே, நம்ம பாடல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
2: நன்றி மேடம்.

0: நேரம் 3:14 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கிராம போனம் 103 நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். அருமையான கோல்டன் ஹிட்ஸ் பாடல்கள் எல்லாம் உங்க விருப்பமாக கேட்டு கஷ்டிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மேடம் பஞ்சமண்டை மேற்கு வீதியிலிருந்து மருதாச்சலம் பேசுறேன் மேடம்.
0: மருதாச்சலம் சார், சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்?
1: மேடம் காத்திருந்த கண்கள் படத்திலிருந்துங்க, வளர்ந்த கலை மறந்து விட்டால் ஏன்?
0: பாடல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: Thank you. Thank you.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 3:19. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கிராமபோனும் 103 நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான கோல்டன் ஹிட்ஸ் பாடல்களை எல்லாம் உங்க விருப்பமாக கேட்டு கழிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நாங்க உடுமப்பேட்டை பக்கம் ராமநாதபுரம் குறிச்சிக்கோட்டை ராமநாதபுரம் கிராமத்திலிருந்து பேசுறோம்.
1: ஓகேங்க, பேர் சொல்லுங்க.
2: மலர் பேசுறேங்க.
1: மலர், என்ன பாட்டு வேணுமா உங்களுக்கு சொல்லுங்க.
2: அரசகட்டிலிருந்து
1: உங்களுக்கும் வாழ்த்துக்கள், பாடல் கேட்கலாம். நன்றி.
2: ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: நேயர்களே, தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். நேரம் 3:23 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கிராம போனும் 103 நிகழ்ச்சியில் இருந்த அருமையான கோல்டன் ஹிட்ஸ் பாடல்கள் எல்லாம் உங்க விருப்பமாக கேட்டு கழிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: மேடம், திருப்பூர்ல இருந்து மாரிமுத்து பேசுறேன்.
0: மாரிமுத்து சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: மேடம், செல்வ மகளத்துல இருந்து குயிலாக நான் இருந்து.
0: ஓகே ஓகே, நம்ம பாடல் கேட்டு கசிச்சிடலாங்க. நன்றி.
1: சரிங்க.
0: நேரம் 3:24 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இதுவரைக்கும் கிராம போனும் 103 நிகழ்ச்சியில் அருமையான கோல்டன் ஹிட்ஸ் பாடல்கள் எல்லாம் உங்க விருப்பமாக கேட்டு கழிச்சோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பயணித்த நான் ஆர்ஜே தமிழ். நன்றி நேயர்களே.

0: நேர்களே, இன்று மாலை 5:02 சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில உலக அரங்கில இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய ஜூனியர் தூதுவர் மாணவி வனிஷா அவங்களோட நேரில் இருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் கேளுங்க. இன்று 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில தடிமர பயன்பாட்டில் வேங்க என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறதும் முக்கிய 4 விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ், ஆல்கஹால அண்ட் ஸ்மோக்கிங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாம கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாம பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, டயபிட்டிஸை கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. சோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
0: நேரம் 3:30. நேயர்களினை கேட்கலாம் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

நேயர்களே, இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் உலக அரங்கில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய ஜூனியர் தூதுவர் மாணவி வனீஷா அவர்களுடன் நேரலை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த மாதம் 29,88,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் பதக்கங்களை வென்றவர்களுக்கான பரிசுத் தொகையை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று புதுதில்லியில் வழங்கினார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரினை கர்நாடக அரசு திறந்துவிட உத்தரவிடக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறையினரின் நீண்டநாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் 4 வெள்ளி 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம் 6 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. டாக்காவில் நடைபெற்ற சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. விக்டோரியன் ஒபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சான்யா வாட்ஸ் வெள்ளிப் பதக்கம் வென்றார். செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 4:03. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல 4 ஆயிடுச்சுன்னா நீங்க எல்லாருமே மயக்கும் மாலை நிகழ்ச்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு தெரியும். அருமையான பாடல்கள் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக பாண்டியன் படத்திலிருந்து KS சித்ரா மனோ வாய்ஸ்ல, இளையராஜா மியூசிக்ல வாலியினுடைய பாடல் வரிகள்ல பாடல் வருது, கேட்கலாம்.

0: சக்திவேல் படத்தில் இருந்த அருமையான பாடல் கேட்டு கஷ்டம். அருண்மொழி ஸ்வர்ணலதா வாய்ஸில், இளையராஜா மியூசிக்கில். நேரம் 4:25. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மயக்கும் மாலை நிகழ்ச்சியில் அருமையான அமேசிங்கான பாடல்கள் எல்லாம் கேட்டு கஷ்டிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக, நினைவே ஒரு சங்கீதம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி வாய்ஸில், இளையராஜா மியூசிக்கில், கங்கை அமரன் அவங்களுடைய பாடல் வரிகளில் பாடல் வருது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது.

என்றும் அன்புடன் படத்துல இருந்து அருமையான பாடல் கேட்டு கழிச்சிங்க. மனு எஸ் ஜானகி வாய்ஸ்ல, இளையராஜா மியூசிக்ல, ஆர் பாக்கியநாதன் அவங்களுடைய பாடல் வரிகள்ல. நேரம் 4:35, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மயக்கும் மாலை நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு கழிச்சுட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக ஒரு அமேசிங்கான பாடல் வரப்போகுது. கருத்தம்மா படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன், கே எஸ் சித்ரா வாய்ஸ்ல, ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்ல, வைரமுத்து அவங்களுடைய பாடல் வரிகள்ல. இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

வாய் கொழுப்பு படத்துல இருந்து அருமையான பாடல் கேட்டுகள். ஸ்டோம் டிஎல் தியாகராஜன், லலிதா சாகரி அவங்களுடைய வாய்ஸ்ல, சந்திரபோஸ் அவங்களுடைய மியூசிக்ல, பாடலாசிரியர் வைரமுத்து அவங்களுடைய பாடல் வரிகள்லாம் அமேசிங்கான பாட்டு. நேரம் 4:45 நேர்களே, உங்க எல்லாருக்குமே தெரியும், 6:40 நம்ம டீ கடை ஷோல நீங்க வந்து அமேசிங்கான விஷயங்களெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கான டாபிக் என்ன அப்படிங்கறத நான் இப்பவே சொல்லிடுறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நினைச்சதொன்னு நடந்ததொன்னு, அதாவது வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம பிளான் பண்ணுவோம், பிளான் பண்ணபடி நடக்குதா அப்படின்னு பார்த்தா சிலருக்கு நடக்கும், சிலருக்கு நடக்காமலும் இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னைக்கு ஈவினிங் வந்து நீங்க நம்ம கூட கால் பண்ணி பேச போறீங்க. மறக்காம இப்பவே என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பேச போறீங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுட்டு அப்புறம் கால் பண்ணுங்க. 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போடலாம், போட்டுட்டு 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க ஈவினிங் 6:40 கால் பண்ணணும். இப்போ இல்ல 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஈவினிங் 6:40 டீ கடை ஷோல. நேரம் 4:46 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மயக்கும் மாலை நிகழ்ச்சியிலிருந்து அருமையான அமேசிங்கான பாடல்கள் எல்லாம் கேட்டு கச்சிட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. 3 திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் வாய்ஸ்ல, இளையராஜா மியூசிக்ல, பாடலாசிரியர் கண்ணதாசன் அவங்களுடைய பாடல் வரிகள்ல. ஸ்டே டியூன் டு ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்.

உன்னை நான் சந்தித்தேன் படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டு கஷ்டம். கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் பாடல், வாணி ஜெயராம் வாய்ஸில், இளையராஜா மியூசிக்கில், பாடலாசிரியர் முத்துலிங்கம் அவங்களுடைய பாடல் வரிகளில் மயக்கும் மாலை நிகழ்ச்சியினுடைய நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான பாடல் உங்களுக்காக பெரிய வீட்டு பண்ணக்காரன் படத்திலிருந்து மனோ கே எஸ் சித்ரா வாய்ஸில், இளையராஜா மியூசிக்கில், பாடலாசிரியர் மு மேத்தா அவங்களுடைய பாடல் வரிகளில் வர காத்திருக்கு நிகழ்ச்சியினுடைய நிறைவா சைன் ஆஃப் மழுது நான் ஆர்ஜி தமிழ். நன்றி நேயர்களே.

0: நேரம் மாலை 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த மாதம் 29,88,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் பதக்கங்களை வென்றவர்களுக்கான பரிசுத் தொகையை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று புதுதில்லியில் வழங்கினார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரினை கர்நாடக அரசு திறந்துவிட உத்தரவிடக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை தாவேகா அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேகா அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறையினரின் நீண்டநாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை தாவேகா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. விக்டோரியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சானியா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். டாக்காவில் நடைபெற்ற சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: அஞ்சு மணி 3 நிமிஷம், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் சித்திரை செவ்வானம். ஒவ்வொரு நாளும் சித்திரை செவ்வானம் மிகப்பெரிய பெரிய ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய நிறைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும். இந்த நிகழ்ச்சிக்குள்ள இன்னைக்கு ஒரு குட்டியா ஸ்பெஷலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி பொண்ணை வந்து நம்ம இன்வைட் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா, அதை சொல்லுவாங்க இல்லையா, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிற மாதிரி. உலக அரங்கில இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய ஜூனியர் தூதுவர் மாணவி வனிஷா தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி இருக்க போறாங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, என்னென்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்றதும் அவங்கள பத்தியான ஒரு சின்ன ஒரு கோர்வையா, அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் எப்படி இருக்காங்க அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நிகழ்ச்சியில வனிஷா இருக்காங்க. குட் ஈவினிங் குட்டி பாப்பா. ஹலோ.
3: ஹலோ,
0: வணக்கம் வனிஷா, எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். வனிஷா என்ன படிக்கிறீங்க?
3: நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், சீன் ஸ்கூல், ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்.

0: ஓகே, ஆறாவது படிக்கிறீங்க. உங்களை பத்தி நிறைய பேப்பர்ஸ்ல பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது, நியூஸ்ல பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. பட் அதுக்கு முன்னாடி வனிஷா அப்படின்றவங்க, ஆறாவது படிக்கிற பொண்ணு, எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஒரு முன்னிலை தன்னை படுத்திக்கணும் அப்படின்ற ஆர்வம் எப்போ எப்படி வந்தது உங்களுக்கு?
1: எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும்.
0: ஓகே,
1: அப்புறம் வி ஷட் கனெக்ட் வித் ஈச் அதர்.
0: ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைய பேர் சொல்லி கொடுக்கறது அப்படின்னு ரொம்ப பிடிக்கும் இல்லையா?
1: ஆமா, ஓகே, நம்ம இந்தியன் கல்ச்சர் ஷேர் பண்றதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும்.
0: ஓகே, இதுக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து அப்பா கிட்ட இருந்தா, அம்மா கிட்ட இருந்தா, இல்ல ஸ்கூல்ல இருந்தா?
1: என்னோட அப்பா.
0: பாரு, பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்கறாரு நினைக்கிறேன், என் பேரை சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா?
1: இல்ல.
0: ஓகே, ரைட். சரி, உங்களை பத்தி சொல்லுங்க. வனிஷாவுடைய அவங்கள பத்தியும், அவங்களுடைய ஃபேமிலியை பத்தியும், ஸ்கூலை பத்தியும் எங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க.
1: என்னோட அப்பா பேர் வந்து டாக்டர் ஜி சுப்பிரமணியன்.
0: ஓகே,
1: கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கிறாரு.
0: படிக்கிறாரா?
1: பண்றாரு, அவர் ப்ரொஃபசர்.
0: ஓகே.
1: என்னோட அம்மா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ரீஜனல் கேம்பஸ். அவங்க ஹெச்ஓடி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்.
0: ஓ மை காட்.
1: என் அக்கா வந்து நுவால்ஸ் காலேஜ் படிக்கிறா, அவ பேர் அதிஷ்டா.
0: ஓகே,
1: லா ஸ்கூல்.
0: சோ இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரொபஷனல் இருக்கிறதுனால என்னமோ தெரியல, உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா அட்டாச் ஆகுதுன்னு
1: நினைக்கிறேன் இல்லையா?
0: ஓகே, சோ வந்து உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அரங்குல, ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ்ல வந்து உங்களை பார்க்கும்போது அப்பா அம்மாவோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்தது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்தது, ஸ்கூல்ல அதை பத்தி என்ன சொன்னாங்க?
1: என்னோட அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க, எங்க அக்காவும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க, ரொம்ப ப்ரௌடா இருந்தாங்க.
0: ஓகே,
1: என்ன ஸ்கூல் வந்து ரொம்ப மோட்டிவேஷனலா இருந்தாங்க. எனக்கு வந்து ஸ்பீச்சா சொல்ல வச்சாங்க, அது ரொம்ப நைஸ் வந்துச்சு.
0: ஓகே,
1: அவங்க பிரின்சிபல் எனக்கு ஒரு NOC தட் டேஸ் ஆஃப் கொடுத்தாங்க, அது ஹெல்ப் வச்சு நான் ஜப்பான் போனேன்.
0: ஓகே, ரைட், அதுதான் கேட்க வந்தேன். ஜப்பான்ல நடைபெற்ற இந்த ஆசிய பசிபிக் குழந்தைகள் மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு எப்படி கிடைச்சது? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பர்டிகுலரா நம்ம வந்து வனிசாவை சூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு எப்படி கிடைச்சது உங்களுக்கு? ரீசன் என்ன?
1: அம்மா அப்பா ஹெல்ப் வச்சு நான் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணேன்.
0: ஓகே,
1: அப்புறம் வந்து ஸ்கிராப் புக் செஞ்சோம், அது இதெல்லாம் மேண்டட்டரி. இது செஞ்சோடனே எங்க ஸ்கூல் கல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் அவங்க டிராயிங் விச் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட், அதை ஹெல்ப் வச்சு நான் செலக்ட் ஆகினேன்.
0: ஓகே, பட் நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பாங்கல்ல, கரெக்டா?
1: தௌசண்ட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துச்சு, இந்தியா பூராவும் ஜாயின் பண்ணாங்க. இந்த APCC பிரிட்ஜ் கேம்ப் ஆன்லைன்ல, ஆன்லைன்ல மீட்டிங்ல கொடுத்தாங்க இன்டர்வியூ.
0: ஓகே,
1: சோ 6 குழந்தைங்க செலக்ட் ஆகுனாங்க, 3 ஆண் 3 பெண்.
0: ஓகே,
1: அந்த நான் செலக்ட் ஆயினேன்.
0: எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டீங்க. பட் நேர்களுக்கு வந்து அதோட இம்பாக்ட் இன்னும் போக போக தான் தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா உலக அரங்கில் இந்தியாவை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அது சாதாரண விஷயம் கிடையாது. வனிசா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000+ நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணி அதில் ஒரு 6 மெம்பர்ஸுக்குள்ளே வந்து செலக்ட் ஆயிருக்காங்கிறது பெரிய விஷயம். ஸோ தொடர்ந்தும் பேசலாம் வனிஷா, ஒரு பாட்டுக்கு அப்புறம் அப்படி லைனில் இருக்கேன். ஓகேவா?
1: ஓகே.

அழகோ அழகுதான். 5:13 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. சித்திரச்சிவனம் நேர்களே, தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. இன்னைக்கு சித்திரச்சவனம் நிகழ்ச்சியில நம்மளோட நிறைய விஷயங்களை பேசி பகிறதுக்காக லைன்ல இருக்காங்க மாணவி வனிஷா. அப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவோ குழந்தைகள் இருந்தாலும் இந்த குடிமகன் அப்படின்ற ஒரு ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் இருக்கு, அது எல்லாருக்குள்ளயுமே வந்து இயல்பா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து முன்னிலைப்படுத்தி உலக அரங்குல, குறிப்பா ஜப்பான்ல வந்து நடைபெற்ற ஒரு அரங்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்தியா

0: பிரதிநிதப்படுத்தக்கூடிய ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அளவில் வந்து ஜூனியர் தூதுவராக வந்து வனிஷா அவர் மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ வனிஷாமா சொல்லுங்க, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்லியிருந்தீங்க, எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா? இதுக்கு நீங்க எப்படி மென்டலி ப்ரிப்பேர் ஆனீங்க? இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜ்ல போய் பேசணும், ஒரு ஃபியர் இல்லையா, அதுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க?
1: நான் ஜப்பனீஸா ரன் பண்ணாங்க, சோ நான் ஜப்பனீஸ் கிட்ட கூட கம்யூனிகேட் பண்ணலாம்.
0: ஓ,
1: நாங்க எல்லாரும் 6 ஆஃப் us நாங்க வந்து ஜப்பனீஸ் ஃப்ளூயன்ட்டா லேர்ன் பண்ணோம். குரூப் ஃபார்ம் பண்ணி டெய்லியா ஜப்பனீஸ் சொல்லி நாங்க மீட்டிங்லாம் போட்டு லேர்ன் பண்ணிட்டோம்.
0: ஓகே, ஈஸியா இருக்கா கஸ்டமர் கார்டு அது கத்துக்கிறது?
1: ஆமாங்க, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.
0: ஓகே, பட் அந்த மாதிரியான டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை அதிகமா டிஸ்கஸ் பண்ணிப்பீங்க? அந்த ஒரு குரூப் ஒரு மீட்டிங் போட்டு என்ன டிஸ்கஸ் பண்ணிப்பீங்க அதிகமா?
1: ஜப்பனீஸா ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க, அவங்க டெய்லி ஒரு டைம் சொல்லுங்க டைம் ஷார்ப்பா வந்துருவாங்க, அதை எனக்கு தெரிஞ்சிச்சு.
0: ஓகே, ஆனா அங்க போகும்போது நம்ம வந்து சினிமாலயோ இல்ல வந்து ஐ மீன் பிக்சர்ஸ்லயோ பாத்துருப்போம், பட் நேரா வந்து அதை ஃபீல் பண்ணும்போது அந்த அட்மாஸ்பியர், அந்த மக்கள், அவங்களுடைய வாழ்வியல், நீ சொன்ன மாதிரி பஞ்சுவாலிட்டி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நோட் பண்ற மாதிரி இருக்கும். உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது அவங்களுடைய வாழ்வியல்ல?
1: ஜப்பான் பீப்புள் ஒரு ஃபேமஸ் ஃபுட் வச்சிருக்காங்க, அது பேர் வந்து சூஷி.
0: சூஷி?
1: சூஷி.
0: சூஷி, ஓகே.
1: அது ஒரு ரைஸ் போட்டு கொஞ்சம் ஃபிஷ் இருக்கும்.
0: ஓகே.
1: அது ரோல் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்க ஃப்ரைல பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் salt போட்டு சாப்பிடுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும்.
0: நிறைய பேரை மீட் பண்ணக்கூடிய, நிறைய பேரோட இன்ட்ராக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் உங்களுக்கு நிறையவே கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி நீங்க நிறைய மக்களை, நிறைய ஒரு மாணவர்களை பார்க்கும்போது நீங்க இன்ஸ்பைரான விஷயம் என்ன, என்ன மாதிரி விஷயங்கள் அங்க டிஸ்கஸ் பண்ணப்பட்டது, ஒவ்வொருத்தருடைய கல்ச்சர் எப்படி இருக்கு?
1: மத்த கண்ட்ரிலாம் எல்லாரும் இருக்கும் போது இந்த இடம் மரியன் ஹவுஸ்ல ஒன்னு லேர்ன் பண்ணோம், தட் நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா வார் வராது, நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸா இருந்தா நோ வார் வில் கம். அப்ப எல்லா குட் ரிலேஷன்ஷிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா வேற முடிஞ்சது, என்னோட அது ரொம்ப ஸ்பைசியா பட் சால்ட்டியா இருந்துச்சு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது.
0: சாப்பாடு விட்டு போல போல இருக்கல டேஸ்ட், இன்னும் கூட நாக்கல இருக்குல்ல.
1: நான் முறுக்கு கொண்டு போனேன், எல்லாரும் செம்மையா இருந்துச்சு, மசாலா ரொம்ப பிடிச்சிச்சு. பார்த்தா 2 minutes எல்லாரும் ஹோல் பேட்ச் தீந்து போச்சு.
0: ஐயோ, நான் எல்லாருக்கும் நம்மளோட முறுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: ஆமா, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க.
0: ஓகே, சோ நீங்க சொன்னீங்கல்ல நான் நிறைய கண்ட்ரி குட்டீஸ் எல்லாம் பார்த்தேன், நிறைய பேரோட பேசினேன், இன்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் இந்த வாரே வராது, பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொன்னீங்க. அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்களா, ஒரு கண்ட்ரியோட ஒரு ரெப்ரசென்ட் பண்ண வந்திருப்பாங்க, அவங்க உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களா?
1: எனக்கு ஐ ஹேவ் திஸ் ஒன் ஃப்ரெண்ட், அவ அமெரிக்கன் வந்திருக்கா, அவ பேர் வந்து எவலின்.
0: எவலின் அமெரிக்கால இருந்து?
1: ஆமா.
0: ஓஹோ, இப்போ இன் டச்ல இருக்கீங்களா, பேசுவீங்களா? சூப்பரான விஷயம் இது, பெரிய அப்ளாஸ் உனக்கு. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் பீப்புளை பார்க்கும்போது, அவங்களோட கல்ச்சரை பார்க்கும்போது நீ ரொம்ப அட்மைர் பண்ண, இப்போ நீ சொன்ன சைனீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சுவாலிட்டி ரொம்ப கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதேமாரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு சின்ன சின்ன விஷயம் இருக்கும், அவங்க யாராவது உங்ககிட்ட ஷேர் பண்ணாங்களா, அதில் உனக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்ச விஷயம் இருக்கா?
1: ஆஸ்திரேலியா எனக்கு ஒரு கேம் சொல்லி கொடுத்தாங்க, அது பேரு ஹாப்ஸ்காட்ச்.
0: என்னடா வாயிலே நுழைய மாட்டேங்குது, மறுபடியும் சொல்லு.
1: ஆஸ்திரேலியா ஒரு கேம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அவங்க ட்ரெடிஷனல் கேம்.
0: ஓகே,
1: அது பேர் ஹாப்ஸ்காட்ச்.
0: ஓகே, அது என்ன கைண்ட் ஆஃப் கேம் அது?

0: அவங்க டாக் வச்சு 1 to 10 வரைக்கும் டிராப் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஒரு நம்பர் சொல்லுவாங்க, நம்ம அதுல ஜம்ப் பண்ணுவோம்.
1: ஓகே.
0: அப்ப அவங்க ஸ்லோவா ஸ்லோ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் சொல்லி அவுட் ஆக வரைக்கும் சொல்லுவாங்க.
1: சோ கியூட். சரி, நீங்க எப்படி மத்த கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய ஒரு நல்ல விஷயங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களோட ஃபுட் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்களோட பஞ்சுவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்க வந்து கரெக்டா என்கிட்ட ஜெனூனா பேசினாங்க, அதே மாதிரி இந்தியனோட கல்ச்சர் வந்து அவங்களுக்கு நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா? அதுல யாராவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுடைய கல்ச்சர் அப்படின்னு
0: சொன்னாங்களா? நம்மளோட ட்ரெடிஷனல் கேம் பல்லாங்குழி சொல்லி கொடுத்தேன்.
1: ஏ கிரேட்,
0: ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க.
1: ஓகே, அது எப்படி நீ அதை எடுத்துட்டு போயிருந்தியா?
0: ஆமா.
1: ஏய், பிரிப்பேர்டா போயிருக்கா? போ குட்ரா. அது எப்படி உனக்கு உனக்கு யா சொல்லி கொடுத்தத?
0: அப்பியோ ஆடு புலியாட்டம் சொல்லி கொடுத்தேன். அவங்க அது ஒரு பெரிய வின். எல்லா கண்ட்ரி ஆடு புலியாட்டம் சொல்லி கொடுத்தாங்க, மத்தவங்க சொல்லி கொடுத்து விளையாட்டு இருந்தாங்க.
1: ஓஹோ. சோ இந்த மாதிரி நீ சொல்லி கொடுக்கும்போது அது ஈஸியா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு இருந்ததா? நம்ம கேம்ல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், அது ஈஸியா இருந்ததா உங்களுக்கு?
0: ஆமா, அவங்க டக்குன்னு லேர்ன் பண்ணிட்டாங்க.
1: குழந்தைங்களே ஸ்மார்ட் தான் போல இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் போறீங்களா, இல்ல இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? இந்த மாதிரி பெரிய ஈவென்ட்ஸ் எல்லாம் போயிருக்கீங்களா ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி?
0: ஃபர்ஸ்ட் டைம்.
1: இதான் ஃபர்ஸ்ட் டைம்.
0: ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம்.
1: ஓகே. ஃபர்ஸ்ட் டைமே வந்து இவ்ளோ பெரிய ஒரு ஸ்டேஜ் கிடைச்சிருக்கு. அத இப்ப போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அதோட ஃபீல் எப்படி இருக்கு உங்களுக்கு?
0: ரொம்ப ப்ரௌடா ஹாப்பியா ஃபீல் பண்றேன்.
1: ஓகே.
0: பட் நான் உங்க மிஸ் பண்றேன். பட் அவங்க போன்ல வச்சு
1: கிடைச்சிட்டே இருக்கும். அதை நீங்க எப்படி இப்ப படிச்சுட்டு இருக்கும் போதே, எப்படி இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை எப்படி வந்து எடுத்துக்கிறீங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி எடுத்துக்கிறீங்க, அது யார் கரெக்டா உங்களுக்கு கைட் பண்றா, ஸ்கூலா வீட்லயா, அது எப்படி சப்போர்ட் பண்றாங்க உங்களுக்கு? சோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அது எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு இல்லையா?
0: எஸ் அங்கிள்.
1: ஓகே. உனக்கு पर्सनल ஒரு क्वेश्चनனா, நம்மளோட கல்ச்சர்ல உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுடா? அதாவது இந்தியாவோட தமிழ்நாட்டோட, இல்ல இந்தியாலயே வெச்சுக்கோ, இந்தியன் கல்ச்சர்ல உனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் உனக்கு எது பிடிக்கும்?
0: நம்மளோட ஃபெஸ்டிவல் பொங்கல், பட்டு பாவாடை அண்ட் தோசை.
1: தோசை. வெரி நைஸ். அப்படியே திங்க் பண்ணிட்டே ரா, நீ நிறைய சாப்பாடு பத்தி பேசி நமக்கு டெம்ட் ஆகுது. ஒரு பாட்டு கேட்டு வந்தலாம். ஸ்டேடியம் 5:22 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க சித்திரச்சவனம். இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி, கியூட்டா ஸ்வீட்டா பேசிட்டு இருக்க குழந்தை பேரு வனிஷா. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, உலக அரங்குல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க ஜூனியர் தூதுவராக. உலக குடிமக்கள் குடிமகன் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன, அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட கொடுக்கணும், நம்மளோட கல்ச்சரை பத்தி எப்படி வந்து வெளியே கொண்டு போய் சேர்க்கிற அப்படின்ற மாதிரி ஒரு ஜூனியர் தூதுவரா வந்து செலக்ட் ஆகி ரீசெண்டா நடந்த ஜப்பான் நடந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க வனிஷா. அவங்களோட தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம், கேளுங்க பாடலுக்கு பிறகு.

0: சின்ன சின்ன ஆசைகள் தான் பெருசா வந்து வளர்ந்து நிக்குது. சோ அந்த மாதிரி மணிஷாவோட பேசிட்டு இருக்கோம், சித்திரச்சவனம் கேட்டுட்டு இருக்கீங்க. 5:27. ஆசிய பசிபிக் நாடுகளைச் சேர்ந்த குழந்தைகளுக்கிடையே நட்பு, பண்பாட்டு பரிமாற்றம், தலைமைத்துவம் எப்படி இருக்கணும், அதோட திறன்களை மேம்படுத்துற விதம் எப்படி இருக்கணும் சொல்லிட்டு 1989 ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா ஆசிய பசிபிக் குழந்தைகள் மாநாடு அப்படிங்கிறது நடத்தப்படுது. இந்த உலக குடிமகன் அப்படின்ற எண்ணத்தை வந்து இளம் வயதிலேயே குழந்தைகளுக்கு வந்து உருவாக்கணும் அப்படின்றத இந்த மாநாட்டோட நோக்கம். அந்த வகையில இப்ப ரீசெண்டா நடந்த இந்த மாநாட்டுல நம்மளுடைய இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க மாணவி வனிஷா அவர்கள். அவங்களோட தான் பேசிட்டு இருக்கோம். வனிஷாமா,
1: ஹலோ அங்கிள்.
0: தோசை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க, பல்லாங்குழி சொல்லி கொடுத்தேன்னு சொன்னீங்க, அப்புறம் ஆடுபுலி ஆட்டம் சொல்லி கொடுத்தேன்னு சொன்னீங்க, அதெல்லாம் ரொம்ப ஈஸியா நல்லா கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய குழந்தைகளுடைய, அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள மட்டும் இல்லாமல் இந்தியாவை தாண்டி மற்ற நாடுகளுக்கு போய் நிறைய நிறைய விஷயங்களை வந்து நம்ம நாடு சார்பாக சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. அதை ரொம்ப ஈஸியாக வந்து அவங்க கத்துக்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, அது
1: எல்லாருக்கும் கொடுத்தீங்களா?
0: உண்மையாவா, எல்லாரும் கொடுத்தீங்களா? சரி, இந்த டிராவல்ல ஸோ எத்தனை நாள் ஜேர்னியா இருந்தது, அதுல மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க.
1: என்னோட

0: நான் பொங்கல் பொங்கல் டான்ஸ் ஆடணும். அப்புறம் ஈஸ்ட் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் டான்ஸ் செஞ்சோம். அசமீஸ் பஞ்சாபி மாதிரிலாம் டான்ஸ் செஞ்சோம். அது எல்லாரும் சிரிச்சு என்ஜாய் பண்ணாங்க.
1: அவங்களுக்கு நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு வேர்ல்ட் வைட் நம்ம போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படி நீங்க சொல்லி கொடுக்கறதுண்டா, சொல்லி கொடுத்தீங்களா?
0: லீடர்ஷிப் கம்யூனிகேஷன்ல வளர்த்தா நம்ம எல்லாரும் போலாம்.
1: எஸ் ரைட். பட் அதை வந்து உங்களுடைய அடுத்த ஜூனியர்ஸுக்கு இருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அதை நம்ம வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுக்குறது உண்டா?
0: ஆமாங்க.
1: எப்படி அது எப்படி கத்துக்கிறீங்க? ஏன்னா இந்த சின்ன வயசு எல்லாருமே வந்து விளையாடுவாங்க, கேம் விளையாடுவாங்க, அப்புறம் வெளியே போகலாம், ஜாலியாக ஊர் சுற்றலாம் அப்படின் தான் தோணும். எப்படி உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து என்ன சொல்ற இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கு? ஒய், ஹவ் இஸ் பாசிபிள்?
0: எனக்கு எனக்கு படிக்க பிடிக்காங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சேவ் பிடிக்கும். படிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்.
1: அப்படியா? பாரு வனிஷா, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஓடுறடா நீங்க. சரி, இந்த பொண்ணுங்க வந்து குழந்தைங்க வந்து படிச்சாலே வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அது இல்லாம அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து ஒரு எஜுகேஷன் ப்ரொஃபஷனல் இருக்கனால இன்னும் கொஞ்சம் ஈஸி நான் நினைக்கிறேன். பட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸ எப்படி வந்து சொல்லி கொடுப்பீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு இல்ல இந்த விஷயம் நான் போயிட்டு வந்தேன் கத்துக்கிட்டேன் அப்படின்ற விஷயத்தை எப்படி சொல்லி கொடுப்பீங்க உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு?
0: என்ன ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஒன்னு ஜப்பனீஸ் வார்த்தை நான் சொல்லி தரேன்.
1: அப்படியா?
0: ஜப்பனீஸ். ஆமா.
1: ஓகே.
0: அப்போ எப்படி ஜப்பனீஸ் அவங்க எல்லாரும் குக்கிங் பிடிக்கும். சம்டைம்ஸ் நான் எப்படி குக் பண்ண சொல்லி தருவேன் ஜப்பனீஸ் குக்கிங் ஃபுட். அப்பயும் நான் ஜப்பனீஸ் கேம்ஸ் சொல்லி தருவேன், அது அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க.
1: ஏ எப்படா, எத்தனை நாள் நடந்தது அது அந்த மாநாடு?
0: 10 டேஸ் அங்கு.
1: ஓகே. ஸோ 10 டேஸ்ல வந்து நீங்க நிறைய கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்க சொன்ன மாதிரி உங்களுடைய ஏஜ் குரூப்ல இருக்கிற குழந்தைங்களோடையும் வந்து நிறைய விளையாடி இருப்பீங்க. அதெல்லாம் கரெக்டா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. பட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதே மாதிரி நானும் ஆகணும், நானும் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க இப்ப எடுத்துக்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்த போறதுக்கான விஷயங்களை வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்களா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா? ஏன்னா இப்ப நீங்க போயிட்டு வந்தாச்சு, உங்க ஃப்ரெண்டும் போனா உங்களுக்கு ஹாப்பி தானே? சந்திக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இப்ப உங்களுக்கு ஒரு இன்னொரு விஷன் வந்து இன்னும் பெருசா வைடா இருக்கும். உங்களுடைய எய்ம்
0: என்ன?
1: நிறைய விஷயங்கள் எப்படி வீட்லலாம் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவீங்களா, இந்த மாதிரி நம்ம இப்படி எல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படினு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவீங்களா வீட்ல?
0: டேல நைட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்
1: அங்கிள். ஏய் அப்பா சொல்லி குடுக்குற, நீ காபி பேஸ்ட் பண்ற, நான் இன்ன கண்டுபிடிச்சிட்டேன்.
0: இல்ல அங்கிள், இல்ல.
1: ஓகே. சோ ரீசன்ட்டா வெளிய போன பிளேஸ் இது? இப்போ ரீசன்ட்டா நீங்க வெளிய போயிட்டு வந்திருப்பீங்களா, என்ன பிளேஸ் போனீங்க?
0: தமிழ்நாட்டுல

0: டேய் அப்படியா, வேற எந்த ஊருக்கும் போனதே இல்லையாடா?
1: இந்தியா பூராவே நான் சுத்திருக்கேன்.
0: இந்தியா ஃபுல்லா சுத்திருக்கீங்களா?
1: ஆமாங்க.
0: என்னென்ன ஊருக்கு, என்னென்ன இதுக்கு போயிருக்கீங்க, என்னென்ன ஸ்டேட் போயிருக்கீங்க?
1: அசாம் போயிருக்கேன், அசாம், வெஸ்டர்ன் காட்ஸ் எல்லாம் போயிருக்கேன், உடுப்பி, உத்தரப்பிரதேஷ்.
0: எப்படி இதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி?
1: பஞ்சாப்.
0: எப்படிடா ஆறாவதான் படிக்கிற அதுக்குள்ள இவ்வளவு ஊர், இவ்வளவு ஸ்டேட் சுத்தி இருக்க, எப்படி சுத்தின?
1: டிராவல் பண்ணுவோம்.
0: ஓகே, சூப்பர்.
1: சோ டிராவல் பண்ணுவோம்.
0: ஃபேமிலியாவே டிராவல் பண்ணுவீங்களா?
1: ஆமாங்க.
0: எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போகும்போது நிறைய ஃபுட் ஸ்டைலு, அவங்களுடைய கல்ச்சரு, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கு, அவங்களுடைய டைமிங், இது எல்லாமே நிறைய கற்றுக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இது உனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்ல, ஒரு உலக அரங்கில் போய் நீ அதை பேசும்போது பகிர்ந்துக்கும் போது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்தியாவோட கல்ச்சரை பற்றி பேசுறதுக்கு.
1: எஸ் அங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
0: ஓகே, ஸோ அமெரிக்காவில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல?
1: ஆமாங்க.
0: ஹாவ்லினா கரெக்டா? ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க ரெஸ்ட் விஷயம் அவங்களா சொல்லி கொடுக்காம அவங்கள பார்த்தோன்னே அவங்கள நோட் பண்ணி இது அழகா இருக்கு, இது கரெக்டா இருக்கு அப்படி நீங்க ரெஸ்ட் விஷயம் என்ன ஒவ்வொரு கண்ட்ரிலயும் உங்களுக்கு தெரிஞ்ச வயசு சொல்லுங்க.
1: மாப் பண்ணுவாங்க, விண்டோலாம் க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா, அப்படியே கூட்டுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு டியூட்டி இருக்கும், நான் கூட்டுற டியூட்டி.
0: ஓகே,
1: அப்ப என்னோட ஜப்பனீஸ் ஃப்ரெண்ட் வந்து மாப்பிங், மத்தவங்க பாய்ஸ்லாம் ஸ்வீப்பிங். அப்படி மாதிரி எல்லாரும் ஸ்லிப் பண்ணிடுவாங்க வர்க்.
0: சாப்பிட்டு முடிச்சோனே எல்லாரும் பண்ணிடுவாங்க.
1: ஆமா, சாப்பிட்டு.
0: வெரி கிரேட், நைஸ் விஷயம். பட் இதை வந்து நீ இங்க நம்மளுடைய ஸ்கூல்லயோ இல்ல உங்களுடைய வீட்லயோ இம்ப்ளிமெண்ட் பண்றது உண்டா? ஏய் இத நான் பண்ணிக்கிறது நீங்க பண்ணுங்க அப்படினு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறதுண்டா?
1: நான் வீட்ல செய்வாங்க பட் இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஸ்கூல்ல ஷேர் பண்ணேன்.
0: என்ன, நீ ஸ்கூலுக்கு சொல்லி கொடுத்தனா அட்லீஸ்ட் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அதை பண்ணாங்கனா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல.
1: ஆமா அங்கிள்.
0: ஓகே, குடிமகன் அப்படிங்கறவங்க எப்படி இருக்கணும் நீ நினைக்கிற, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு குடிமகன் அப்படினா இப்படி இருக்கணும்பா அப்படினா என்ன சொல்லுவ?
1: நம்ம எல்லாரும் பவர்ஃபுல்லா ஈக்குவலா ட்ரீட்
0: பண்ணனும்.
1: அப்படியே கரேஜியஸா இருக்கணும்.
0: நீ வீட்டுல சுட்டியா இல்ல சமத்து பொண்ணா? இதுக்கு கூட என்னடா பிட்டு கேக்கணுமா? நீ எனக்கு தெரிஞ்ச உன்னை யாரோ வந்து பின்னாடி கீ கொடுத்து ஏய் இத சொல்லு இத சொல்லாதே உன்னை திட்டுவாங்க அப்படின்னு
1: சொல்றாங்களா?
0: ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஜப்பான் போயிருக்கீங்க, அது ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் சும்மா ஃபன்னாக நீங்கள் வெரி வேற கண்ட்ரிக்கு போயிருக்கீங்களா? நீங்கள் ஜப்பான்லாம் வேற கண்ட்ரிக்கு போயிருக்கீங்களா டூர் போகிற மாதிரி?
1: இல்லை,
0: போனது இல்லையா?
1: இல்லை.
0: கூடிய சீக்கிரம் போறீங்க. இதே மாதிரி இந்தியாவை நிறைய இடத்துல ரெப்ரசென்ட் பண்றீங்க. ஓகே,
1: கண்டிப்பாங்க.
0: ஓகே, பட் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னாடா, ஒரு சிக்ஸ்த் தான் படிக்கிறோம், என்னதான் வந்து நம்மளுடைய கல்ச்சரை பற்றி யாராவது சொல்லி கொடுத்துருந்தாலோ இல்லை நீங்களே நிறைய ஸ்டேட்லாம் போய் இதெல்லாம் ஃபுட்டு நல்லாயிருக்கு, இங்கே இவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் கல்ச்சர் நல்லாயிருக்கு, இவங்களுடைய அவங்களுக்குன்னு ஒரு தனித்தனி விஷயங்களாக இருக்கும், அதையெல்லாம் வந்து உங்களுக்கு அட்மிட் பண்ணியிருப்பீங்க, இதெல்லாம் சொல்லணும்னு ஷேர் பண்ணியிருப்பீங்க. பட் இதை வந்து ஒரு ஸ்டேஜில் போய் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் ஃபியரோ இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற எந்த ஒரு ஃபியரோ உங்களுக்கு இல்லையா? நீங்கள் நினச்சதை கரெக்டாக பேசிட்டீங்களா?
1: அதுக்கு என்னோட ஸ்கூல் ஸ்டேம் ஸ்கூல்ல ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. என்னோட ஸ்கூல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க, ஸ்டேஜ்ல பேசுறது, அப்புறம் ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுறது, அப்பயும் நிறைய காம்படிஷன்ஸும் ஹோஸ்ட் பண்ணுவாங்க, அதுல எல்லாமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்.
0: சோ அது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பா இருந்திருக்கு அந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறும்போது இல்லையா?
1: எஸ் அங்கிள்.
0: எஸ் சூப்பர். இந்த மாதிரி இன்னும் குட்டி குட்டியா நிறைய விஷயங்கள் வனிஷாட்ட பேசலாம். வனிஷா யாருன்னா உலக அரங்கில் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண ஒரு ஜூனியர் தூதுவர். தொடர்ந்து பாடலுக்கு பிறகு பேசலாம், கேளுங்க ரசிங்க.

0: 5:43 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இது சித்திரச்சவனம். நிறைய அனுபவ கருத்துக்களை, நிறைய எக்ஸ்பீரியன்ஸான பர்சனோடலாம் பேசுவோம். பட் அது எவ்வளவு ஸ்பெஷலோ அதே அளவுக்கு இன்னைக்கு கூட ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மாணவி வனிஷா இருக்காங்க. உலக அரங்குல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றது அப்படிங்கறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை வந்து ரொம்ப அழகா ஸ்வீட்டா கியூட்டா பண்ண ஒரு குட்டி பொண்ணு தான் வனிஷா. சோ ஜூனியர் தூதுவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல பேர்லாம் வாங்கியிருக்காங்க. வனிஷாமா,
1: ஹலோ அங்கிள்.
0: நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய எங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்பைரிங் இருந்ததுன்னா நிறைய கண்ட்ரிஸ்லாம் அவங்களோட பீப்புள்ஸ்லாம் வந்து இன்ட்ராக்ட் பண்றது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது அப்படிங்கிற விஷயம். பட் நீங்க ஒரு சில பேரை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி இந்த இது விஷயம்லாம் நல்லா இருக்கும்னு அனுபவிக்கிறது வேற. ஒரு இடத்துல ஒரு 10 நாள் நம்ம ஸ்டே பண்றோம், ஸ்கூல்ல தங்கியிருப்பீங்க, வெளியெல்லாம் போயிருப்பீங்க, அவங்களுடைய வீட்டுக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதா? அவங்களோட வீடு எப்படிலாம் எப்படி வச்சிருக்காங்க? நம்ம வீடு மாதிரி இருக்கா? அவங்க வீடு இன்னும் எப்படி
1: இருக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு.
0: அப்ப நம்ம வீடு நல்லா இல்ல. ஹலோ,

0: போ சாமி கூட எனக்கு ஒரு சிஸ்டர் இருந்துச்சு அங்குள். அவ பேர் யுவிகா. அவ என்னோட ஒரு வயசு சின்னது. அவ 11 இயர்ஸ், நான் 12 இயர்ஸ். அவ வந்து நகாவ் எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிற. நான் அவளோட ஸ்கூல்ல நானும் போனேன், சேம் கிளாஸ்.
1: ஓகே.
0: நம்மளோட இந்தியன் கல்ச்சர்லாம் அவளோட கிளாஸ்ல போய் சொல்லி கொடுத்தேன்.
1: ஓ ஓகே.
0: நம்மளோட ஃபேமஸ் பில்டிங்ஸா சொல்லி கொடுத்தேன்.
1: என்னென்ன சொல்லி கொடுத்தீங்க?
0: நம்ம ஒரு தாஜ்மஹால், ரெட் சிட்டி.

0: எம்எஸ் பில்டிங்ஸா சொல்லி கொடுத்தேன்.
1: என்னன்னு சொல்லி கொடுத்தீங்க?
0: நம்ம ஒரு தாஜ்மஹால், ரெட் சிட்டி, ஐ மீன் ஜெய்ப்பூர் ஃப்ளவர் சிட்டி, அதெல்லாம் சொல்லி கொடுத்தேன்.
1: ஓகே, அது அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்ததா இல்ல ரொம்ப ஒரு ஆச்சரியமா பார்த்தாங்களா நீ சொல்லி கொடுக்கும் போது?
0: ஆமாங்க, அவங்க ரொம்ப சர்ப்ரைஸ் தான்.
1: ஓகே, அவங்களோட வீட்டுக்குலாம் போனீங்கன்னு சொன்னீங்கல்ல? நார்மலாவே நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அவங்க வந்து ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்குள்ள போகும்போது, ஏன்னா ஸ்கூலு ஒரு சாப்பிட்டோடே நம்மளே அந்த இடத்துல கிளீன் பண்றது, ஒருத்தங்க கூட்டா, ஒருத்தங்க மாஃபிங் போட, ஒருத்தங்க குப்பையிட அப்படின்னு சொல்றது வேற. வீட்டுக்குள்ள போகும்போது அவங்களை எப்படி அவங்க இன்வைட் பண்ணாங்க, அந்த அட்மாஸ்பியர், அந்த ஃபீல் எப்படி இருந்தது உங்களுக்கு?
0: அவங்க டெய்லி வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. அவங்க டெய்லி அந்த 6 o'clock எழுப்பி போடுவாங்க. அப்போ ஒரு ஷவர் எடுத்து நான் பிரஷ் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். அவங்க அம்மா எனக்கு டெய்லியா ஒரு ஜப்பனீஸ் ஃபுட் சொல்லி தருவாங்க. அது சொல்லி கொடுத்து நான் அப்பா அம்மா தான் செய்வேன் ஃப்ரீயா இருக்கும் போது.
1: அங்க இருந்து ஏதாவது கத்துக்கிட்டு வந்த விஷயங்கள் இங்க செஞ்சு கொடுத்துருக்கியா இல்ல அம்மா சொல்லி கொடுத்துருக்கியா அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு?
0: ஆமா அங்கு
1: செஞ்சிருக்கீங்களா வீட்டுல?
0: எனக்கு ஒரு எல்டர் ஹோஸ்ட் பிரதர் இருந்தாங்க, அவன் பேர் கோசே. அப்ப என்னோட ஹோஸ்ட் ஃபாதர் பேர் வந்து கோஜி. அப்ப என்னோட ஹோஸ்ட் மதர் பேரு கசுமி.
1: ஆனா ஏதோ சொல்றடா பேர்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பட் இவ்ளோ பேர் எப்படி ஏன் வச்சுக்கிற? ஏன்னா அது ரொம்ப குட்டி குட்டி பேரா இருக்கா எப்படி அது? தமிழ் கல்ச்சர்ல, இந்தியன் கல்ச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த கோட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகள், கோட்பாடுகள் இருக்கும் இல்லையா. அது மாதிரி ஜப்பானியர்ல வந்து அதிகமா பயன்படுத்துற வேர்டு என்ன, அவங்களுக்கு வச்சிருக்கிற ஒரு ஃபேமஸ் ஆன சென்டிமெண்டான சென்டென்ஸ் என்ன இருக்கும் அவங்க யூஸ் பண்றது?
0: ஜப்பானீஸ்ல ஒரு மோஸ்ட் யூஸ் வேர்டு இருக்காங்க, அது அந்த வேர்டு வந்து
1: என்ன வேர்டு?
0: அவங்க ஏதாச்சும் அவங்க ஜப்பனீஸ் பேசினா அவங்க கண்டிப்பா டெஸ் வச்சு முடிச்சிருவாங்க. அப்போ சொன்ன என்னோட பேர் வனிஷானா அவங்க வத்தாஷியா வனிஷா டெஸ் வச்சு பினிஷ் பண்ணுவாங்க.
1: அப்படி சொல்லுவாங்களா?
0: ஆமா, எல்லா ஃப்ரெண்டர்ஸ்க்கு டெஸ் வச்சு பினிஷ் பண்ணிடுவாங்க.
1: ஓகே, இது கொஞ்சம் நோட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு. இதை வச்சு நாங்களும் ஜப்பானீஸ் வந்து கத்துக்கிட்டோம். இப்படி சில விஷயங்கள் சொல்ற மாதிரி இதையும் நாங்க யூஸ் பண்ணிப்போம். பட் ஒருவேளை அகைன் உங்களுக்கு வந்து ஜப்பான் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நீங்க எந்த பிளேஸ்க்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க? இப்ப நிறைய கேட்டுட்டு வந்திருப்பீங்க, இந்த பிளேஸ் எல்லாம் அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும்னு. மறுபடியும் சான்ஸ் கிடைச்ச எங்க போவீங்க?
0: எனக்கு டோக்கியோ விசிட் பண்ண ஆசை இருக்கு அங்கிள்.
1: இந்த டைம் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதா உங்களுக்கு?
0: இல்ல அங்கிள், நெக்ஸ்ட் டைம் எனக்கு சான்ஸ் கிடைக்க சொன்னாங்க.
1: ஓகே, கிடைச்சதுன்னா அங்க போவீங்க?
0: கிடைச்சா டோக்கியோ போவாங்க.
1: ஓகே, இந்தியா அண்ட் ஜப்பான் இந்த ரெண்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் ஒரு 2 points சொல்லுங்க, ஜப்பான்ல 2 points சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்தியாவில் 2 points ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி ஜப்பானீஸ்ல வந்து என்னது?
0: இந்தியா வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்லியா, அப்பயும் சாப்பாடு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா, நைஸ் கல்ச்சர் இருக்கும் அங்கிள். ஜப்பான்ல வந்து அவங்க ரொம்ப டிசிப்ளின்டா, அவங்க ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க.
1: கிரேட்ல. சோ நாம அந்த மாதிரி பண்ணணும், என்னடா பண்ணணும்?
0: என்ன அங்கிள் கேக்கல?
1: நாமளும் பங்க்சுவாலிட்டியா டிசிப்ளினா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்?
0: நம்ம ஃபர்ஸ்ட் ஏர்லியா எந்திரிக்கணும், சின்ன சின்ன வேலை செஞ்சு வி பிகம் நியூ ஃபங்க்ஷன் அங்கிள்.
1: ஓகே, நம்ம வேலையில நம்ம கொஞ்சம் செய்யணும், இன்னொன்னு ஏர்லியா எந்திரிக்கணும் இல்லையா?
0: ஆமா அங்கிள்.
1: நீங்க காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க?
0: 6 o'clock அங்கிள்.
1: போய் சொல்லாம சொல்லணும்.
0: நம்ம காலையில 6 o'clock எந்திர காலமிச்சு.
1: போய் சொல்லாம சொல்லணும். போய் சொல்ல கூடாது. டெய்லி சாட்டர்டே சண்டே எப்படினாலுமே நீங்க 6 o'clock எந்திரிப்பீங்களா?
0: சாட்டர்டே சண்டே நான் 7 o'clock எந்திரிப்பாங்க, மத்த டேஸ் 6 o'clock எந்திரிச்சிருவேன்.
1: ஓகே ரைட். இப்போ நீங்க ஜப்பான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது, அம்மா அப்பா சொல்லிருக்காங்களா ஏ பரவாயில்லையே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உன்னோட வேலை நீயே பண்ற, சாப்பிட்டதெல்லாம் நீயே தொடச்சு வச்சிருந்த அப்படிலாம் சொல்றாங்களா?
0: இப்பெல்லாம் நான் வந்து ஜப்பானீஸ் ரொம்ப பேச ஆரம்பிச்சுட்டேன் இந்தியாவில.
1: ஜப்பனீஸ் ஓ, ஜப்பான் டீச்சர்.

0: ஆயிட்ட நீ அப்போ. ஆமாவா? சரி, எங்களுக்கு ரெண்டு வேர்ட் சொல்லி கொடுறா, ரெண்டே வார்த்தை, ரெண்டு வார்த்தை சொல்லி கொடு.
1: அரிகத்தோ கோசைமாஸ்.
0: அரிகத்து,
1: அரிகத்தோ கோசைமாஸ்.
0: அரிகத்தோ கோசைமாஸ் அப்படினா என்ன?
1: அப்படினா தேங்க் யூ வெரி மச்.
0: தேங்க் யூ வெரி மச். ஓகே, இன்னொன்னு
1: ஓஹாயோ கோசைமாஸ்.
0: என்னடா?
1: ஓஹாயோ கோசைமாஸ்.
0: ஓஹாயோ கோசைமாஸா?
1: அப்படினா குட் மார்னிங்.
0: குட் மார்னிங். என்னமோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஆனா இது எப்படி நீ மெமரி பண்ணிக்கிற அப்படின்னு தெரியல. போறதுக்கு முன்னாடி ஏதாவது வேர்ட்ஸ் கொஞ்சம் கத்துட்டு போனியா? இந்த மாதிரி நம்ம அங்க ரெப்ரசென்ட் பண்ண போறோம், நிறைய கொஞ்சம் இன்டராக்ட் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய கொஞ்சம் கத்துக்கிட்டியா?
1: நான் செல்ஃப் லேர்னிங் தான் பண்ணேன்
0: அங்கிள். போறதுக்கு
1: முன்னாடியேவா? நான் ஆன்லைன்ல லேர்ன் பண்ணி யூடியூப் பியூ கூகுள் டிரான்ஸ்லேட் வச்சு நான் லேர்ன் பண்ணேன்.
0: ம்ஹும். போறதுக்கு முன்னாடி ரெடி ஆயாச்சு?
1: ஆமா, நிறைய இப்ப லாங்குவேஜ் லேர்னிங் ஆப்ஸ் வந்துச்சு. ம்,
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சித்திரச்ச வானம் அப்படின்றத ஜாப்பனீஸ்ல சொல்லு. எங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக தப்பு தப்பா சொல்லக்கூடாதுடா. நான் என்ன சொன்னாலும் நீ கண்டுபிடிக்க வா போற அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சித்திரச்ச வானம் அப்படின்னு சொல்லணும். உலக அரங்கில் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணிருக்கிற ஒரு ஜூனியர் தூதுவர் தான் வனிஷா. தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு பிறகு கேளுங்க ரசிங்க.

0: 5:56 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டுருக்கீங்க. சித்திரச்சவானம் தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள். எஸ் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேர்கள் கேட்டு வச்சிருக்கீங்க சித்திரச்சவனம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மாணவி வனிஷா இருக்காங்க. உலகாரங்களை இந்தியா பிரபசம் பண்ண ஜூனியர் தூதுவர் அப்படின்னு போயிருவாங்கன்னு வனிஷா நிறைய விஷயங்களை ஸ்வீட்டா கியூட்டா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் கேட்டிருந்தேன் ஒரு வார்த்தை, அதை சென்டென்ஸா சொல்லி கொடுறானா ஏமாத்திட்டீங்க அப்படித்தானே?
1: இல்ல அங்கிள், ஜெனினாவே இல்ல.
0: ஜெனினாவே இல்ல, ஓகே. ஸோ அடுத்து ஏதாவது அப்கமிங்ல வந்து இப்போ எப்படின்னா ஒரு விஷயம் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணக்கூடிய ஆசைகள் வரும். நம்ம இன்னும் நிறைய விஷயம் பண்ணணும், பேசணும். ஸோ ஒரு டைம் இந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு, இனி நிறைய நிறைய ஆசைகள்லாம் இருக்கு, அடுத்தடுத்த விஷயங்கள் அதை பண்ணணும் அப்படின்னு பைப் லைன்ல போட ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களுடைய அடுத்த மூவ் என்ன, அடுத்த கட்டம் என்ன பண்ண
1: போறீங்க? பெரிய பிசினஸ் உமன் ஆகி டாக்டர்
0: ஆகணும். பிசினஸ் உமனா டாக்டரா? ஸ்டேட்
1: டாப்பர் வாங்குறதுக்கு ஒரு ட்ரீம் அங்கிள்.
0: ஓகே, பட் இப்போ 6th படிக்கும் போதே வந்து ஒரு ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு இல்லையா, ஒரு 7th-லயோ இல்ல 8th-லயோ இல்ல ஏன் இனி அடுத்த வரலயோ கூட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் கிடைச்சது அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லணும்னு உங்களுக்கு ஆசை? இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிட்ட நிறைய இருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் போய் சொல்லுவேன் அப்படின்னா என்ன விஷயங்கள்
1: சொல்லுவீங்க? இந்தியன் கல்ச்சர், நம்ம வந்து பாவாடை போடுறது, சாரி போடுறது சொல்லுவாங்க. இந்தியன் கலர்ஸ் பத்தி சொன்னாங்க, கலர்ஸ் தான் நம்ம ஹோலி ஃபெஸ்டிவல், அப்ப நம்ம தீபாவளி ஃபெஸ்டிவல், இது பத்தி எல்லாம் கலர்ஸ் பத்தி இருக்காங்க. இது பத்தி அவங்க ரொம்ப ஃபேசினேட்டா இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து ஃபேமஸ் பிளேசஸ் டு விசிட், பீச் ஏரியாலாம், மான்சூன் ஏரியா, சம்மர் ஏரியாலாம், டெம்பிள்ஸ், ஹிஸ்டாரிக் பிளேசஸ், அப்பயே நம்ம ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டா பேசுறோம்.
0: தாஜ்மஹால் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஏதாவது போயிருக்கீங்களா நம்ம இந்தியால? தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாவது போயிருக்கீங்களா?
1: எஸ் அங்கிள், நான் அந்த தாஞ்சூர் பெரிய பெரிய டெம்பிள் போயிருக்கேன். அது ரொம்ப வண்டர்ஃபுல்லா பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு அங்கிள்.
0: ஓகே, அது யார் கட்டினாங்க தெரியுமா?
1: ராஜாஜி சோழன் அங்கிள்.
0: இது யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் கேட்டேன் என் காதுல விழுந்தது. நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்த, நிறைய கல்ச்சர் எல்லாம் இருந்தது, அவங்களுடைய வீடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருந்தது, அவங்க நிறைய சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு அதை வந்து நீ அம்மாக்கும் சொல்லி கொடுத்துருக்க. சோ உனக்கு இப்ப ஏதாவது குட்டி குட்டியா சமைக்க தெரியுமா? உனக்கு சமைக்க தெரியுமா? சமைக்க தெரியுமா?
1: ஆமா அங்கிள்.
0: நீ ஜப்பானீஸ் ஃபுட் எல்லாம் வேணாம், தமிழ் ஃபுட் என்ன சமைப்ப?
1: தமிழ் ஃபுட் எனக்கு தெரியும் அங்கிள், தோசை, அப்புறம் இட்லி தெரியும் அங்கிள்.
0: சத்தியமா?
1: சத்தியமா, சாண்ட்விச் தெரியும்.
0: ஓகே,
1: இந்தியன் மசாலா சாண்ட்விச் தெரியும் அங்கிள்.
0: சூப்பர் தேங்க்யூ.

0: காப்பி ரைட்ஸ் எல்லாம் கேட்க மாட்டல? என்ன சொல்ல ஆசைப்படுற?
1: In for greatness நம்ம பிலீவ் பண்ண நம்ம கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும் அங்கிள். பிகாஸ் நம்ம ஹெல்ப் ஆஃப் அவர் ஃபேமிலி, அவர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்போர்ட் டீச்சர்ஸ் சப்போர்ட் ஆச்சு, பிரின்சிபல் எல்லாரும் நம்ம சப்போர்ட் பண்றாங்க, நம்ம ப்ரௌட் ஆஃப் வைக்கணும்.
0: சூப்பர், தேங்க்யூ சோ மச் குட்டிமா. ஸோ ஒரு 1 hour வந்து நீ எங்களோட டைம் வந்து ரொம்ப அழகாக இருக்க. ஸோ இன்னும் தொடர்ந்து நிறைய நெற்றியெல்லாம் தொடரும், இதே மாதிரி நான் உங்களை என்ட்ரி பண்ணும். ஓகேவா?
1: Thank you, Uncle, for taking me and for giving me such a great opportunity on Rainbow FM, India, for all India.
0: Jai Hind. Salle.
1: Arigato gozaimasu.
0: அப்படினா தேங்க் யூ சோ மச்.
1: எப்படி
0: கண்டுபிடிச்சேன் பாத்தியா? எஸ் தேங்க்யூ சோ மச். இந்த ஸ்மைல் எப்பயுமே கூட இருக்கட்டும். தேங்க்யூ சோ மச் ஃபார் டைம் டா. ஸோ எல்லாருக்கும், ஸோ நேர்கள் அனைவருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு ஒரு நல்ல ஒரு டைம் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா சித்திரை சிவன் மிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு ஸ்டேஜ்ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண ஜூனியர் தூதுவர் மாணவி வனிஷாவோட தான் அந்த 1 hour நம்ம பேசியிருந்தோம். ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க, என்னால முடியும்னா கண்டிப்பா அவங்களாலே முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த அந்த வனிஷாவுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி வந்து நேசிக்கூடிய தருணத்தையும் கொடுத்தாச்சு. ஸோ நெடுத்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து வழங்குறதுக்காக ஆர்ஜி தமிழ் இருக்காரு. ஸ்டே டியூன்.

நேரம் 6 மணி 4 நிமிடம் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல பூச்செண்டு நிகழ்ச்சியில் இருந்திருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் இன்னைக்கும் நாளைக்கும் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம எஃப்எம்ல வரப்போகுது அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நைட் 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில முதல்ல உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில தடிமர பயன்பாட்டில் வேங்கை அப்படிங்கிற தலைப்புல தகவல்களை வழங்குறாங்க. மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். நேர்களே, நாளை காலை 7:30 முன் செல்லடா நிகழ்ச்சியில சுற்றுச்சூழல் ஆர்வலர் தீபக் வெங்கடாச்சலம் அவர்கள் வழங்கும் முறை இருக்கு, கண்டிப்பா கேளுங்க. நாளைக்கு காலையில 7:45 உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் கே விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் முறை இருக்கு, அதையும் கேளுங்க. நேர்களே, நாளை காலை பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி ஓய்வு பெற்ற மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் கே மகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. நெல்லி நாளை மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் ஆராய்ச்சி மற்றும் புதுமை மேம்பாட்டு திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள் கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ் நாச்சம்மாள் வெங்கடாசலம் ஆகியோருடன் நேர்முகம். நாளை 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து இந்திய தேயிலை வாரியத்தின் குன்னூர் தெற்கு மண்டலமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககமும் இணைந்து நடத்திய தேயிலை கண்காட்சி மற்றும் உற்பத்தியாளர் நுகர்வோர்களுக்கிடையேயான கலந்தாய்வின் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். நெல்லே, இன்னைக்கும் நாளைக்கும் நம்மளுடைய எஃப்எம்ல வர எல்லா நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து கேளுங்க, எந்த நிகழ்ச்சிகளையும் மிஸ் பண்ணிக்க வேண்டாம். நேரம் 6:06 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல பூச்செண்டு நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் இது உங்களுக்காக.

ராதா திரைப்படத்தில இருந்து அருமையான பாடல் கேட்டு கழிச்சோம். பி சுஷீலா, பி வசந்தா பாடியது, இசை சங்கர் கணேஷ், பாடல் ஆசிரியர் வாலி. நேரம் 6 மணி 10 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM பூச்செண்டு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா சென்னை மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கிற வானிலை நிலவரம் இன்னைக்கு எப்படி இருக்கு, கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். கோயம்புத்தூர்ல அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. சேலத்துல 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. ஈரோட்டில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. திருப்பூரில் 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. ஊட்டியில் 21 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. பாலக்காட்டில் 28 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. சென்னை மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருந்த வானிலை நிலவரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் இது உங்களுக்காக.

இமயம் படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டு கழிச்சோம். கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் பாடியது, இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன். நேரம் 6:15 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 1.03 எஃப்எம்ல பூச்செண்டு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. டிராஃபிக் இங்கே இப்போ எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர்ல டிராஃபிக் பொறுத்த வரைக்கும் உக்கடம் டு சுங்கம் வர அந்த பைபாஸில் வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்குது, வாகனங்கள் ஸ்லோ மூவிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டவுன் ஹால் அந்த பகுதியிலையும் டிராஃபிக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காந்திபுரம்லேருந்து அவினாஷி ரோடு செல்லக்கூடிய அந்த சாலைகள்லையும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது, வாகனங்கள் ஸ்லோ மூவிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர பார்க்கேட் ரோடு அந்த பகுதிகளிலையும் டிராஃபிக் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிராஸ்கட் ரோட்லேருந்து காட்டூர் செல்லக்கூடிய அந்த பகுதிகளிலையும் டிராஃபிக் அதிகமாக இருக்குது இப்போது. அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்புரம் டு மேட்டுப்பாளையம் ரோடு செல்லக்கூடிய அந்த பகுதிகளிலையும் இப்போ டிராஃபிக் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு டிராஃபிக் அப்டேட்டோட நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் இது உங்களுக்காக.

நல்லதொரு குடும்பம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சிங்க. பி சுஷீலா, டி எம் சவுந்தரராஜன் பாடியது, இசை இளையராஜா, பாடலாசிரியர் கண்ணதாசன். நேரம் 6:19 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல பூச்செண்டு நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சிட்டே இருக்கும். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் இது உங்களுக்காக.

நட்சத்திரம் படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டு கழிச்சிங்க. எஸ் ஜானகி பாடியது இசை சங்கர் கணேஷ். பூச்செண்டு நிகழ்ச்சியினுடைய நிகழ்வான பாடல் உங்களுக்காக கௌரவம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா பாடியது இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன்.

நேரம் 6:29 நேர்கள் இதுவரைக்கும் பூச்செண்டு நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதத்தில் 29,88,000 கோடி ரூபாய் அளவிற்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால், உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீதித்துறையின் சேவைகளை மேம்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் மக்களுக்கு குறித்த காலத்திற்குள் நீதி கிடைக்கும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். உடல் உறுப்பு தானத்தில் சிறந்த மாநிலத்திற்கான விருது தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச உடல் உறுப்பு தினத்தை ஒட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் இந்த விருதினை வழங்கினார். தமிழகத்தின் சார்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இந்த விருதினை பெற்றுக் கொண்டார். இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: வெள்ளை அறிக்கை வெளியிடுறத வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல வந்து கடந்த ஆட்சி நடைபெற்ற ஊழல்கள் என்னென்னலாம் வந்து கோயில் சொத்துக்கள் வந்து அபகரிக்கப்பட்டிருக்கு, கோயில் சொத்துக்கள் எப்படி எல்லாம் வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை எல்லாத்தையும் நாங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஆய்வுகளின் அடிப்படையில யாரெல்லாம் அதுல வந்து ஈடுபட்டிருக்காங்கன்றது நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஊழல் அப்படின்றது வந்து முற்றிலும் ஒழிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துலதான் நாங்க அதை வச்சிருக்கிறோம். நிச்சயமாக அதை ஊழலை ஒழிப்போம். இது வரைக்கும் இருந்த ஊழல்களை எல்லாம் நாங்க ஒழித்துட்டு அதே போல கோயில் சொத்துக்களை வந்து முறைகேடாக யார் யாரெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க, முறைகேடாக
0: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு இதுவரை அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டாதது ஏன் என்று வினவியுள்ளார். கர்நாடகாவில் இது தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். குறுவை நிவாரண சிறப்பு தொகுப்பை தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் ஓடா நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கும் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று குறை கூறினார். தாவேக நிர்வாகிகளே பாலியல்

0: குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் குறித்து அவதூறாக மிரட்டும் வகையில் பேசியது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கியுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு ஜி கே இளந்திரையன் இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். எதிர்காலத்தில் இதுபோல் பேசப்போவதில்லை என்று தூத்துக்குடி நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகள் இந்த உத்தரவில் இடம்பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை விடுவிக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தலின்படி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்து காரணமாக மதுரை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தும்பைப்பட்டி 4 வழிச்சாலை மேம்பாலம் பகுதியில் இன்று காலை சென்னையில் இருந்து திருநெல்வேலி நோக்கி கார் ஒன்று சென்று கொண்டிருந்த நிலையில் அங்கிருந்த மேம்பாலம் பகுதியில் முன்னே சென்ற இருசக்கர வாகனம் மீது எதிர்பாராத விதமாக கார் மோதியதில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் மறுபுறம் மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த காரின் மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் ஒரு பெண் குழந்தை உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் படுகாயங்களுடன் இருவர் மீட்கப்பட்டு மேலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மேலூர் காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டதுடன் வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டனர். மாவட்ட ஆட்சியரும் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார். அதிகாலை நடந்த விபத்தில் பெண் குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றார்.
2: வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களான காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், ராமநாதபுரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி பத்மஜா இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடி விவகாரத்தில் மேலும் 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 92 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் விஜேந்தர், பிரேம், யசோதன் ஆகியோரும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிஷாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஆர்யன் தாக்கர் இணையும், யசோதன் தீரஜ் இணையும், பிரேம் குல்தீப் இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் பிரேம் மணிஷா இணையும், மகளிர் இரட்டையர் பிரிவில் மணிஷா ஆண்ட்ரூ இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவிலும் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. விக்டோரியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சான்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று

முடிவில் இந்தியாவின் பிரக்ஞா நந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித் குமார், ஆஷிஷ் யாதவ், தரணிதரன் தியாகராஜன், பூஜா, தனு சௌத்ரி உட்பட 36 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி அமெரிக்காவின் யூஜினில் நாளை மறுநாள் தொடங்கி வரும் 9 தேதி வரை நடைபெறவுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வலுதூக்கும் பிரிவில் பதக்கங்களை வென்றவர்களுக்கான பரிசுத் தொகையை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று புதுதில்லியில் வழங்கினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி அடுத்த ஆண்டு சீனாவின் செங்டுவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 6:40 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ கடை நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கோம். யார் யார் இருக்கோம் அப்படின்னு சொல்லிடலாமா?
1: இந்த பக்கம் சிவா, அந்த பக்கம்
0: ஆர்ஜே தமிழ் இருக்கோம். சரி, இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா,
1: நடந்தது
0: வேறையா இருக்கும். அந்த மாதிரி என்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு இருக்கோ அதை வந்து நீங்க கால் பண்ணி சொல்லலாம்.
1: அப்படி கால் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா 042 நம்பருக்கும் 2317 நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம். ஒரு வேலை கிடைக்கலாம், கோச்சுக்காதீங்க. என்ன பண்ணும் அப்படின்னா,
0: என்ன பண்ண, வாட்ஸ்அப் வந்து நீங்க வந்து உங்க பேர் போடுங்க, எந்த ஊருன்னு போடுங்க, அப்படியே உங்க மனசுக்குள்ள அப்படியே என்னெல்லாம் தோணுதோ அதை வந்து போட்டுருங்க. அந்த டாபிக் சம்பந்தமா, ஓகேவா?
1: நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு விஷயங்களை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. சோ தமிழ், நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம லைஃப்ல நிறைய விஷயம் நடக்கும் இல்ல, ஃப்ரீக்வெண்டா நடக்கும். இப்படிதான் காலையில ஏதாவது நம்ம பிளான் பண்ணிருப்போம், இந்த மாதிரிதான் பண்ணணும், ஆனா உல்டாவா ஒண்ணு நடக்கும்,
0: லைஃப் வந்து வேற மாதிரி கொண்டு போய்
1: எடுத்துட்டு போகும். சோ அந்த மாதிரி குட்டி குட்டியா உங்க லைஃப்ல சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கும்ல, அதை பத்தி வந்து நீங்க தாராளமா பேசலாம். அப்படிலாம் யோசிக்காம நீங்க ஒண்ணு எக்ஸாக்டா பிளான் பண்ணிருப்பீங்க, அது நடந்தது வேற ஒண்ணா இருக்கும் அப்படின்ற விஷயத்தான்.
0: சர்ப்ரைசிங்கா இருக்கும் நிறைய எல்லாம் வந்து, என்னடா இது, நான் லிஸ்ட்லயே இல்லையே இதெல்லாம், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருந்தா கண்டிப்பா நீங்க உடனே கால் பண்ணிருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சியில ஒரு பாடல் வந்து கேட்டு வந்துடலாம்.
1: எஸ், ரைட்.

0: 6:46 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேர்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க. டீ கடை ஆர்ஜே சிவான் ஆர்ஜே தமிழ் கூட நினைச்சது ஒன்று
1: நடந்தது ஒன்று பேசலாம். வந்துட்டாங்க காலர். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம்.
0: வணக்கம் மேம். யாரே
2: இருந்து பேசிறதுக்கு? சென்னையில இருந்து நான் காத்துட்டு இருக்கேன். ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்து.
0: சொல்லுங்க ஹேமலதா, நினைச்சது ஒன்னு நடந்தது
2: ஒன்னு. நினைச்சது வந்து நம்ம ஆகாஷ்வாணியில நியூஸ் ரீடர் ஆகணும்னு நினைச்சேன், ஆனா அது நடக்கல. ஆனா இப்ப டெய்லி டெய்லி எல்லா எஃப்எம்க்கும் கால் பண்ணி பேசிட்டு இருக்கேன், அது நடக்குது.
0: இது கூட நல்ல விஷயம் தானே.
1: கண்டிப்பா ரொம்ப வந்து நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்க, பரவாயில்ல. நடக்கலன்னா கூட
2: வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
1: அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். ஓகே,
0: நம்ம என்ன பண்ணலாம்? வாய்ப்பு கொடுத்தலாம்.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்துங்க?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் கேகாவரம். தேன்மொழிங்கய்யா.
0: தேன்மொழிங்கய்யா, சொல்லுங்க. நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு.
3: ஐயா, நினைச்சது வந்து நான் ஒரு பொருள் வாங்கணும்னு போனேங்கய்யா, நானும் எங்க வீட்டுக்காரரு எல்லாமே. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம், அவங்களுக்கு கிஃப்ட் குடுக்கறதுக்காக ஒரு ராமர் சீதை பொம்மை வாங்கணும்னு ஒரு நிறைய கடையில தடக்கணும். அதுல வந்து நிறைய அலைச்சல் தாங்க மிச்சாச்சு. போயிட்டு அப்படியே எங்களால அந்த பொம்மைய கிடைக்கல.
0: ஓகே
1: ஓகே.
0: சோ நீங்க நினைச்சது ஒண்ணு
1: நடந்தது ஒண்ணு
0: அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் என்ன? நேர் அடுத்து நேர் வணக்கம்.
1: நேர் வணக்கம். ஓகே,
0: அங்கேயும் வந்து அழைப்புல ஏதோ
1: பிரச்சனையில இருக்கு. சரி ஓகே, நேயர்கள் வந்து யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கே, என்ன சொல்லலாம் அப்படிங்கிறது,
0: எதை சொல்றது எதை விடுறது அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் வந்து வரக்கூடிய நேயர்கள் வந்து 0422 அப்படின்ற கோடோட
1: 2316312 அப்படிங்கிற நம்பர் போடுங்க. அப்படி இல்லாட்டி பிஸியாக இருந்தால் 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ ஒரு நேயர் வந்துட்டாங்க, பேசலாம்.
4: ஹலோ
1: வணக்கம்.
4: வணக்கம் மேடம். வணக்கம் சிவா சாருக்கு. வணக்கம்.
0: யார் எங்க இருந்துங்க?
4: ஹலோ.
0: வணக்கம். உங்களுடைய எஃப்எம் ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க.
4: ஹலோ
1: ஹலோ ஹலோ மட்டும் தான் கேக்குது.
0: எஃப்எம் ரேடியோ வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அப்பதான் கேக்கும்.
4: சரிங்க சார், சரிங்க சார். ரேடியோ வால்யூக்க தள்ளி வச்சிடுங்க சார்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: ஹலோ, மருதமலையில இருந்து சந்திரன் தேன்மொழிங்க சார்.
1: சந்திரன் தேன்மொழி மருதமலையில இருந்து கூப்பிடுறாங்க. சொல்லுங்க, நீங்க என்ன நினைச்சீங்க, என்ன மாதிரி வந்து உங்களுக்கு நடந்தது, அதை பத்தி சொல்லுங்க.
4: நான் என்ன நினைச்சேன், என்னது நடந்தது, இல்ல என்னது நடந்தது, என்னதை நினைச்சேன்னு
0: என்னத்தை சொல்ல முடியும். நம்ம என்ன நினைக்கிறது, அது என்ன நடக்கிறது, அது என்ன நடக்கிறது, நம்ம என்ன நினைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க.
1: வணக்கம். ஓகே, நீங்க வந்து கண்டிப்பா கால் பண்ணும்போது சிக்னல் இருக்கிற இடமா பார்த்து இருந்து கால் பண்ணுங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம்.
5: பேசுறேங்க, வரதராஜபுரத்துல இருந்து.
1: சொல்லுங்க
0: விஜயகுமார். நினைச்சது
5: ஒண்ணு

0: ஸ்கூல் லெவல் போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா நான் டென்த் பிளஸ் படிக்கும் போது எப்போது என்னை விட ஒரு கொஞ்சம் லேடிஸ் லேடிஸ் அண்ணன் பெரிய அண்ணங்களுக்கு பங்கு படிச்சு முடிச்சிருப்பாங்க. படிச்சு முடிச்சு காலேஜ் முடிச்சு போடலாம் உட்காந்து வேலைக்கு போயிட்டு உட்காந்து அப்படி பேசிருப்பாங்க. இங்க ஒரு பக்கத்துல விநாயகர் விநாயகர்கள் கிட்ட ஏதோ இடத்து வீட்டுக்கு திண்ணைகளுக்கு வந்து பேசிருப்பாங்க. நம்மளும் தெரிய வேண்டாம் இந்த மாதிரி படிச்சு முடிச்சு எட்டு ஒரு வேலைக்கு போகணும் வந்து அப்புறம் இப்படி இந்த மாதிரி உட்காந்து உட்காந்து பேசிக்கணும் எல்லா பக்கம் சுத்திட்டு இருக்கணும் நினைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது
1: பேசவே
0: அதுக்கப்புறம் காலையில் 9 மணிக்கு வந்து நைட் 9 மணிக்கு வேலை கடல் டெய்லர் வேலை வேலை தொடர்ந்து போயிட்டு இருக்குது. எல்லாரும் போயிட்டு இருக்குது. நினைச்சது ஒன்னு நடந்தது
1: நிறைய பேருக்கு இப்படி நடக்குது இல்லையா தமிழ்.
2: கண்டிப்பா நிறைய பேருக்கு நடக்குது. அடுத்த நேயர்கிட்ட கேக்கலாம்.
3: ஹலோ வணக்கம் சார்.
1: வணக்கங்க. யார் எங்க இருந்துங்க?
3: நீலகிரி மாவட்டம் இடக்கார ரங்கநாதன் சார்.
1: ரங்கநாதன் சொல்லுங்க, நினைச்சது ஒன்னு நடந்தது ஒன்னு.
3: நினைச்சது நாங்க செயலி வேலை செய்யறோம்.
2: சொல்லுங்க.
3: என் சம்சாரம் இடம் எடுத்துட்டு இன்னைக்கு முன்னிருக்கிறாங்க நாளைக்கு 500 கிலோ அப்படி டக்குனு மாதிரி இருக்கு மேடம்.
2: என்ன சொல்றாருன்னா அவர் வேலை பத்தி ஏதோ சொல்ல வராரு. ஆனா நமக்கு தெரியல.
3: ஆமாங்க
2: ஆமாங்க. டீ பத்தி தானே சொல்றீங்க?
3: மூட்டை அமைச்சு
2: அடுத்த நேர் யாரும் பாக்கலாம்னு பார்த்தா வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: யார் எங்க இருந்து?
4: கணபதியில இருந்து சிவா பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க சிவா. இங்க ஒரு சிவா இருக்காரு, அங்கிருந்து ஒரு சிவா கூப்பிடுறீங்க. சொல்லுங்க, நீங்க என்ன நினைச்சீங்க, என்ன மாதிரி நடந்தது?
4: மேடம், நான் ஒரு தாட்டி எங்க சம்சாரத்தோட அக்கா பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு போனேங்க மேடம்.
2: சரிங்க.
4: கடையில போய் நாங்க பார்த்தோம்.
1: சரி.
4: ஆனா பேக் பண்ணும் போது நாங்க கவனிக்கல மேடம். கடைசியில பார்த்தா அது ஆம்பளை ட்ரெஸ் இருந்தது மேடம். அது எங்களால மறக்க முடியாத விஷயமா இருக்கு மேடம்.
2: ஓகே சூப்பர். அடுத்த நேயர்கிட்ட பேசலாம்னு பார்த்தா இல்ல, யாரும் இல்ல. சரி ஓகே. நம்ம இப்ப வந்து
1: ஒரு நீங்க நினைச்சது ஒண்ணு நடந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சி அடுத்த பாடல் கிட்ட வந்துடலாம். ஸ்டே டியூன்.
2: ஓகே பாட்டு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 6:56, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ கடையில உட்காந்து என்ன பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு?
2: நினைச்சது ஒண்ணு,
1: நடந்தது ஒண்ணு. பேசுறதுக்காக ஒரு நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கங்க, திருப்பூர்ல இருந்து சந்திரா பேசுறேங்க.
1: சந்திரா, சொல்லுங்க, நீங்க என்ன நினைச்சீங்க, என்ன நடந்தது?
3: அதாவது எங்க வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்திருந்தாங்க.
2: சரி,
3: அப்ப நான் அவங்க பால் வாங்கிட்டு வந்து பால்கோவா செஞ்சு இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு நினைச்சு பாலை குண்டால ஊத்தி கிண்டிட்டு இருந்தேன் பாருங்க. அது ஏதோ ஒண்ணு பால்காரன் மிஸ்டேக்கா இல்ல என்னோட மிஸ்டேக்கான்னு தெரியல, பால்கோவா வந்து சீம்பால் ஆயிடுச்சு. நான் என்ன மேனேஜ் பண்ணிட்டேங்க, கொஞ்சம் சுவரை போட்டு இருந்தாங்க இது சீம்பால்னு கொடுத்தேன். ஏன்னா எங்க வீட்டுக்கு வந்தவங்க மாடு வச்சிருக்கவங்க,
2: தெரிஞ்சு
1: அவங்க ஷாக் ஆயிருப்பாங்க.
3: பால் ஏதோ பண்ணிருக்க தெரிஞ்சிச்சாதானே, இந்த மாட்டிக்கிட்டே பங்குன்ற மாதிரி ஆயிப்போச்சு. என்ன பால்கோவா செஞ்சு போய் சீம்பால் ஆயிடுச்சு.
1: ஓகே,
2: நல்லா இருந்தா சந்தோஷம் தான்.
1: ஆமா, அடுத்த வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்துங்க?
4: ராதாகிருஷ்ணன்
2: சொல்லுங்க.
4: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம். நீங்க சொல்லுங்க, நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு.
4: ஜூஸ் போலாம், வீட்டுல இருந்து ஜூஸ் போட்டுங்க, மேல் மூடி போட முட்டை ஊற கிச்சன்ல அடிச்சிருச்சு. நினைச்சது
2: ஜூஸ் போட்டு குடிக்கலாம் நினைச்சிருக்கீங்க, அது வீட்டுக்கே கொடுத்துட்டீங்க.
1: எல்லாருமே இப்ப வந்து சமையல் பத்தி தான் சொல்றாங்க. நான் இந்த மாதிரி சமைக்க போனேங்க, இப்படி ஆயிருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ.
1: வணக்கம்,
2: யார் எங்க இருந்துங்க?
5: வடவள்ளில இருந்து மகேஸ்வரி பேசுறேன்.
1: மகேஸ்வரி, நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன நினைச்சீங்க, அது எப்படி நடந்துச்சு?
5: நாங்க ஒரு
2: கல்யாணம்,
5: நம்ம அங்க போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க போயிருந்தோம். அப்ப அவங்க சாப்பாடே போடல, ரிசப்ஷன் ஒரு பக்கம் நடக்குது, இந்த பக்கம் சாப்பாடு போடுறாங்க, ஆனா அவங்க போடவே இல்லை. கடைசியில நாங்க ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்.
2: அதாவது சாப்பாடு மிச்சம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க போய் சாப்பிட போனா அங்க வந்து கிடையாது, கிளம்புங்கன்னு சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு.
1: ஓகே, இந்த மாதிரி
5: நாங்க அப்புறம் வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டோம்.
1: ஹோட்டல்ல சாப்பிட்டீங்க, சூப்பர். அடுத்த நேயர் வணக்கம்.
2: என்ன
1: ஓகே,
2: இந்த மாதிரி தான் ஒண்ணா இருக்கு,
1: நடக்கிறது ஒண்ணா இருக்கு. நானும் தான் இப்ப காலர் வருவாங்கன்னு நினைச்சேன், பார்த்தா வரல.
2: வந்துட்டாரு.
1: வணக்கம். வணக்கம்,
2: லைன்ல இருக்கீங்க, பேசலாம். யார் எங்க இருந்து?
1: என்ன அமைதியா இருக்காங்க. ஹலோ. ஓகே,
6: இன்ஜினியரிங் படிக்கலாம் சொல்லிட்டு அவ சயின்ஸ் குரூப்ல வந்து ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அப்புறம் பார்த்தா இன்ஜினியரிங் எல்லாமே ஃபில் பண்ணி எல்லாம் அனுப்பிட்டோம், இதுவும் வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா திடீர்னு அப்புறம் லாஸ்ட் மினிட்ல அவளை வக்கீலுக்கு படிக்கிற மாதிரி ஆயிருச்சு. என்னடா நாம ஒண்ணு நினைச்சோம் இந்த மாதிரி ஆயிருச்சேன்னு ஒரு மனசுக்குள்ள அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அப்படியே யோசிச்சுட்டே
2: இருக்கேன். அதான் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும்
1: நடக்கும்
2: நம்ம பிளான்.

0: பண்ணிட்டு இருக்கோம், அது நமக்கு மீறி ஒண்ணு நடக்கும்
1: நடக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா நீங்க கூப்பிட்டு பேசுங்க. 0422 கோட் நம்பர் போட்டுக்கோங்க, 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க. அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கூப்பிடுங்க. யாருமே வந்து யோசிச்சுட்டே இருக்காதிங்க, என்ன சொல்லலாம் என்ன சொல்லலான்ட்டு. கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும், நடக்கலன்னாலும் யோசிங்க.
0: ஒன்னு ரெண்டு கிடையாது, டெய்லி டெய்லி நடக்கும் நமக்கு நம்ம லைஃப்ல. சோ நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷயத்த வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இன்டர்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். அவங்க பாருங்க, சமைக்கும் போது பால்கவா சீம்பால் எனக்கு அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு.
1: அடுத்த நேயர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஓகே, வணக்கம் சொன்னா இப்படி வராங்க.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: யார், எங்க இருந்து
2: சார்? கணேஷ்புரத்துல இருந்து அன்பழகன் சார்.
0: அன்பழகன் சொல்லுங்க, நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு.
2: ஆமாங்க சார், நினைச்சது ஒண்ணு என்னன்னா, இப்ப நான் அவசரமா சாப்பிடுறதுக்கு வந்து இப்ப ஓட்டி செஞ்சுட்டு வந்தேன்னா சாப்பிடுறதுக்கு எதுவும் தோசை செய்ய சொல்றாங்க சார்.
0: சரிங்க.
2: ஆனா வந்து மிக்சி எடுத்துட்டு அதுக்குள்ள வந்து வீட்டுக்கு மாமியன் வீட்டுக்கு போயிட்டு வந்துக்குள்ள நான் தோசை சுட்டுறலன்னு தோசை சுட போறேங்க. ஆனா அதுக்குள்ள கரண்ட் போயிட்டு தோசையே சுட முடியலங்க. இந்த தோசை கல்ல எல்லாம் மேல வச்சு ஸ்டவ் கேஸ் எல்லாம் பத்த வச்சு சுட்டு பாக்குற தோசையே வரலீங்க சார்.
1: கத்துக்கிட்டீங்களா?
0: சத்யாமா பேசும்போது எவ்வளவு சோகமா இருக்கீங்கன்னா நினைச்சு
3: ரொம்ப கவலையா பேசணும். டென்த் படிக்கும் போது சார் மேக்ஸ் வந்து எனக்கு ஓரளவுக்கு தான் வருங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதுல நிறைய மார்க் எடுத்து மத்த சப்ஜெக்ட்ல கம்மி மார்க்
0: எடுத்துட்டேன்.
3: அத நினைச்சது ஒண்ணு நடந்தது, விழுந்து விழுந்து எதுல படிச்சனோ அதுல எல்லாம் மார்க் கம்மியா எடுத்திருக்கானுங்க. படிக்காம போனதுல பாத்தீங்கன்னா ஜாஸ்தி மார்க். ஆனா மேக்ஸ் வந்து நான் ஓரளவுக்கு விழுந்து விழுந்து படிச்சேன், படிக்கவே இல்லைங்க. அது நமக்கு அவ்வளோக்கா வராது இல்லைங்க. அதனால நான் படிக்காம விட்டனால அதுல பாத்தீங்கன்னா எனக்கு 76 மார்க் இருந்தது. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, தெரியாம மேம் ஏதோ கண்ணாடி போடாம உன்னோட பேப்பர் திருப்பி இருப்பாங்க போல, அதனாலதான் உனக்கு இதுல மார்க் ஜாஸ்தி ஆயிருச்சு.
1: அவங்க மார்க் நல்லா வந்துருச்சு, அது போதும்,
0: சந்தோஷம் தான்.
1: அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, அதுதான்
0: நினைச்சது ஒண்ணு அதுல வரல.
1: என்னென்ன விஷயங்கள்
0: அடுத்த பாட்டு கேளுங்க.

0: நேர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விழைக. நேரம் 7:06 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ கடையில் இன்னைக்கு நினைச்சது ஒன்று நடந்தது
1: ஒன்று அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர் யார் என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: என் பேர் ஆறுமுகம். அன்னாடு மட்டன் சாப்பிடுங்களா? நாளைக்கு ஆகுது 18 பேருக்கு இனிப்பு சாப்பிடுவான்னு நினைச்சேன்கா. 5 குழம்பு வந்தது மட்டன் குழம்பு.
0: அதனால இனிப்பு சாப்பிட முடியாம போயிருச்சுங்களா?
2: ஆமாங்க, இனிப்பு சாப்பிட முடியாம போயிடுங்க.
0: என்ன பண்றது? அதாவது ஆசைப்பட்ட ஃபுட்ட சாப்பிடலாங்கும் போது அதுக்கு முன்னாடி சமைச்சு கொண்டாந்து கொடுத்துருக்காங்க, அதனால அது சாப்பிட முடியலன்னு இருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: கருகிருச்சு வந்து வீட்டுல ஒரே சண்டை. அப்புறம் ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டோம்.
0: பாத்தீங்களா, சமைக்கலாம்னு போய் கடைசியில ஆர்டர் பண்ணி சாப்பிடுற மாதிரி ஆயிப்போச்சு நிலைமை. ஓகே, இந்த மாதிரி தான் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு.
1: நீங்க அந்த மாதிரி சமைக்க ஆரம்பிச்சு எதையோ செஞ்சு ஆரம்பிச்சு அது இதுவா ஆயிருக்கு, அந்த மாதிரி ஆயிருக்கு உங்களுக்கு?
0: நான் வந்து சூப்பரா சமைப்பேன்னு நானே சொல்லிக்க கூடாது. இருந்தாலும் இல்ல, கத்துக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு நிறைய அந்த மாதிரி தவறுகள் நடக்கும். எப்படின்னா நம்ம ஒண்ணு செய்ய அது
1: ஒண்ணு தோசை சுடுற மாதிரி
0: அந்த மாதிரிதான். அடுத்து யாராவது வராங்களா? வரல. ஓகே, வாட்ஸ்அப் பக்கம் போய் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேக்கலாம். சுறுசுறுப்பா நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம் மாமா, ஆர்ஜே சிவாவும் தமிழும் அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஏன்னா இங்கேயும் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. ஒரு நேரம் இருக்காங்க, அந்த நேரம் வாய்ப்பு கொடுத்து பாப்போம். அவங்க என்ன சொல்றான்னு கேக்கலாம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
4: வணக்கம். பொள்ளாச்சி ரமேஷ் கிருஷ்ணன்.
1: ரமேஷ் கிருஷ்ணன் சொல்லுங்க, நினைச்சது ஒண்ணு
4: நடந்தது ஒண்ணு. வணக்கம்.
1: வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
4: 3 பாட்டு கேக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன்.
1: சரி,
4: பழைய பாட்டு கேக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். நடந்தது ஒண்ணு,
0: நினைச்சிருப்போம் இந்த டைம் குள்ள இதெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு. ஆனா அந்த டைம் வந்து நம்ம சொன்ன பேச்சு கேட்காது, அது அது சொன்னதான் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, வந்துச்சு காலு, திடீர்னு கட் பண்ணிட்டீங்க. நம்ம வாட்ஸ்அப் பக்கம் போய் நான் தான் சொன்னேன்ல, மல்லை கவுண்டன் பாளையம்ல இருந்து விமலா வேணுகோபால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உப்மா கிண்ட போய் அது வந்து முடிவுல உப்மா வந்து களியா மாறிடுச்சு. எல்லாருமே சமையல் பத்தியே

0: பேசுறாங்களே சமையல்ல அவ்வளவு
1: இன்ட்ரெஸ்டா. படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இட்லி உப்புமா எப்படி செய்யறது தெரிஞ்சது. இங்க உப்புமா வந்து
0: கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் லைன்ல இருக்கீங்க பேசலாம்.
2: நீங்க
0: சொல்லுங்க.
2: எங்க ஊர்ல வந்து கிராமம் தான், எல்லாரும் வருவாங்க பசங்க எல்லாம் வந்து இங்க தங்கிடுவாங்க, ஒரு 50 தங்கிடுவாங்க.
0: சூப்பர்.
1: அவ்வளவு பெரிய வீடா?
2: அந்த 50 பசங்களுக்கும் காலையில 5 வந்து தீ வச்சு கொடுத்து கிளாஸ் நடத்துவேன். கிளாஸ் நடத்தும் போது பாத்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆயிடும்.
0: தூங்கிடுவாங்க.
2: அது என்ன பண்ணலாம் பிளான் பண்ணேன். பிளான் பண்ணி அவங்களுக்கு அந்த கரண்ட் ஆஃப் ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அது மட்டும் கரண்ட் ஆஃப் போது சொல்லிட்டேன். உடனே இருந்து டென்ஷன் வாய்ஸ் ஆக்டிவேஸ் பேச வயசு சொல்லிட்டு சொல்லிட்டேன். கரண்ட் பேச வயசும் சொல்லிட்டேன். படம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அன்னை வந்து அன்னைக்கு எது பார்த்தாங்க தூங்கலான்னு, ஆனா முடியல.
0: திருப்பூர்லருந்து பாலா வந்து வாட்ஸ்அப்ல ஒரு விஷயம் சொல்லிருக்காரு. நானும் உங்களை மாதிரி ஆர்ஜி ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணா இப்ப வச்சு நம்ம நிகழ்ச்சியில அடுத்தது ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். கேப்போவா?
1: கேட்டிருக்கேன்.

நடக்கும் இருந்தாலும் அதெல்லாம் இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு நிகழ்ச்சி. எல்லாருமே வந்து அவங்கவுங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நிறைய பேர் சமையல் பத்தி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கால் பண்ணி பேசின எல்லா நேரங்களுக்குமே.

0: எபிசோட்ல ஒரு ஆச்சரியம் இல்ல தமிழ், பட் ஒரு பொண்ணு கூட, ஐ மீன் ஒரு அம்மா கூட சொன்னாங்க சீம்பாலு நினைச்சது, பால்கோவா நினைச்சது சீம்பால் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு.
1: சோ பரவாயில்ல, எல்லாமே வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு அப்படியே போயிட வேண்டியதான். நிகழ்ச்சியில இருந்து சைன் ஆஃப் பண்றது நான் ஆர்ஜே தமிழ்,
0: நான் ஆர்ஜே சிவா.
1: ஓகே, நேரம் 7:15, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திசேதோ பக்தியார் ஒலி வீச் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். இந்த பேச்சுக்களின் போது இந்தியாவின் பயிற்சி திட்டங்களின் மூலம் 3000 மேற்பட்ட உஸ்பெகிஸ்தான் அதிகாரிகள் பயனடைந்திருப்பதாக தெரிவித்தார். 16,000 மேற்பட்ட இந்திய மாணவர்கள் உஸ்பெகிஸ்தானில் உயர்கல்வி பயின்று வருவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இருசக்கர மின் வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதம் மட்டும் 330,000 இருசக்கர மின் வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 66% அதிகமாகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜீதன் ராம் மான்ஜி, சிறு குறு தொழில்துறையினருக்கான கடனுதவி வெகுவாக அதிகரித்துள்ளதாக கூறினார். இதன் காரணமாக இந்த தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2014 சிறு குறு தொழில்துறையினருக்கு 10,00,000 ரூபாய் அளவிற்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்பட்டதாகவும் தற்போது இது 38,00,000 ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கான திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். சிறு குறு தொழில்துறையினருக்கு உதவும் வகையில் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்தும் திரு ஜீதன் ராம் மான்ஜி எடுத்துரைத்தார். நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியதை சுட்டிக்காட்டினார். இந்த மசோதா மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். இதேபோல் மாநிலங்களவையில் சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்திலும் எதிர்க்கட்சிகள் பங்கேற்காததை சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு உரிய வாய்ப்பு வழங்கப்பட்ட போதிலும் அதனை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் வெள்ளத் தடுப்பு திட்டங்களுக்காக 2,536 ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், சிக்கிம் உள்ளிட்ட மாநிலங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாக கூறினார். திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மாநில அரசுகளுக்கு இருப்பதாகவும் தொழில்நுட்பம் மற்றும் நிதியுதவியை மட்டும்தான் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி தெரிவித்தார். குஜராத் மாநிலம் மாஞ்சல்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு சத்யேந்திரபாய் பட்டேல் வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் பீகா பாய் ரபாரியை விட 30,630 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். பீகார் மாநிலம் பான்கிபூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அதன் நிறுவனர் திரு பிரசாந்த் கிஷோர் பிஜேபி வேட்பாளர் திரு நிர்மல்குமார் சின்ஹாவை விட 19,000 கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மத்திய பிரதேசத்தின் தத்தியா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட கியான் ஷியாம் சிங் தமக்கு அடுத்தபடியாக வந்த பிஜேபி வேட்பாளர் திரு அசுதோஷ் திவாரியை விட 6,016 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த

0: இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இன்று பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நரேந்திர சுவாமி, சிவராஜ் தங் தாகி உட்பட 19 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ரயில்வே கடந்த மாதம் 14 கோடியே 10 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 9% அதிகமாகும் என்று ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரயில்வே மூலம் மின் உற்பத்தி நிலையங்களுக்கான நிலக்கரி விநியோகம் கடந்த மாதம் 20% அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள சாலைகளில் பாதசாரிகளுக்கான பகுதி வரையறுக்கப்படுவதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அலோக் ஆராதே அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திராவில் கைத்தறி நெசவாளர்களுக்கு வருடந்தோறும் 25,000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டம் வரும் 7ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட இருப்பதாக அம்மாநில ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி சவிதா அறிவித்துள்ளார். இன்று அமராவதியில் இது தொடர்பாக ஜவுளித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். தேசிய கைத்தறி தினமான வரும் 7ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், தகுதியுள்ளவர்கள் நாளை மறுநாள் மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பஞ்சாபில் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையை 15 நாட்களுக்குள் விடுவிக்க வேண்டும் என்று அம்மாநில அரசுக்கு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த பொறுப்பு தலைமை நீதிபதி அஸ்வினிகுமார் மிஸ்ரா, நீதிபதி ரோஹித் கபூர் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. நிதிச்சுமையை காரணம் காட்டி அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையை வழங்காமல் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்து அம்மாநில அரசின் தலைமைச் செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் தலைமையில் இன்று உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதற்கட்டமாக வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக அந்த கூட்டத்தில் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்க உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான பணிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேற்கு வங்கத்தில் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான வருவாயை அதிகரிக்க வகை செய்யும் வழிகாட்டு நெறிமுறைகளை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. பஞ்சாயத்து அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இந்த நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மேற்கு வங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான வருவாயை 5 மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் எவ்வித பேச்சுக்களும் நடைபெறவில்லை என்று ஈரான் கூறியுள்ளது. ஈரானுடன் மத்தியஸ்தர்கள் வாயிலாக பேச்சுக்கள் நடைபெறுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்த நிலையில் ஈரான் இதனை தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. ரோல்பா மாவட்டத்தில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் 4.4 பதிவானது. இதன் காரணமாக பியூச்சான் மாவட்டத்தின் சில பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் டி பாலாஜி சேராலே தங்கப்பதக்கத்தையும் ருத்ரகுமார் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் காதா கட்டாக்கே வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற சத்தீஸ்கரை சேர்ந்த ஞானேஸ்வரி யாதவிற்கு அம்மாநில அரசு 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவித்ததோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பதவி உயர்வையும் வழங்கியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் வெற்றி பெற்றார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான 20 வயதுக்குட்பட்டோருக்கான 1வது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சத்யேந்திர மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். அசர்பைசானின் பாக்குவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 92 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டிகள் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி 103 MHz-இல் இனி தொடர்வது அறிவிப்புகள். எதிர்பார்க்கப்படும் வானிலை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 6 முதல் 10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலான மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 6 முதல் 10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். உள் மாவட்டங்களில் அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரப்பதத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை அளிக்க வேண்டும். மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளில் கனமழை பொழிய வாய்ப்புள்ளதால் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்டம் மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். பருத்தியில் முளைப்புத்திறன் குறைந்து காணப்படுவதால் விவசாயிகள் பாலித்தீன் பைகளில் விதைத்த நாற்றுக்களை பாடுவாசி நட உபயோகப்படுத்தலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். நிலவும் மேகமூட்டமான வானிலையினால் மஞ்சள் பயிரில் நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டினை தவிர்க்க ஃபெரஸ் சல்பேட், சிங்க் சல்பேட், போராக்ஸ் மற்றும் யூரியா உரங்கள் ஒவ்வொன்றும் 375 கிராம் என்ற அளவில் 250 லிட்டர் தண்ணீரில் கலந்து 25 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். ஆடிப்பட்டம் கொடிவகை பயிர்களான பீர்க்கங்காய், பாவற்காய், புடலைக்காய் போன்ற பயிர்களை விதைப்பதற்கு உகந்த காலமாகும். அதனால் பயிர் செய்ய விரும்பும் விவசாயிகள் விதைப்பு எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். சாம்பல் நோயின் அறிகுறி தென்படின் டெட்ரோகோனோசோல் 2 மில்லி லிட்டர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். கால்நடை கூடாரங்களைச் சுற்றிலும் மழைநீர் வடிய போதிய வடிகால் வசதி செய்யவும். மேலும் காற்றின் அதிக வேகத்தினை கூடாரங்கள் தாங்கும் வகையில் போதிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். கோவை மாவட்டம் பயிர் இனப்பெருக்க மற்றும் மரபியல் மையம் நெல் துறையில் உற்பத்தி செய்யப்பட்டு இருப்பில் உள்ள நெல் இரகங்களில் ஆதார மற்றும் உண்மை நிலவரம். நெல் ஆதார விதை கோ 54, விதை இருப்பு 1770 கிலோ, விலை 44 ரூபாய். நெல் ஆதார விதை கோ 56, விதை இருப்பு 6180 கிலோ, விலை 44 ரூபாய். உண்மை நிலை விதை கோ 55, 1567 கிலோ, இருப்பு விலை 40 ரூபாய். அதேபோல நெல் உண்மை நிலை விதை கோ 52, இருப்பு 2858 கிலோ, விலை 40 ரூபாய். கோ 59 உண்மை நிலை விதை நெல் விதை இருப்பு 11,036 கிலோ, அதற்கான விலை 40 ரூபாய்.

ரூபாய். உண்மை நிலை விதை கோ 54, விதை இருப்பு 60 கிலோ, அதற்கான விலை 40 ரூபாய். இந்த நெல் ரகங்கள் தேவைப்படும் விவசாய பெருமக்கள் நேரிலோ அல்லது பார்சல் சேவை மூலமாகவே பெற்றுக்கொள்ளலாம். பேராசிரியர் மற்றும் தலைவர், நெல்துறை, பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோவை 6410003. நேர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள்.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். வணக்கம் நேயர்களே, வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில கடந்த சில வாரங்களா தடிமரங்கள் அதனுடைய வகைகள் பத்தி பாத்துட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பா தேக்கு, மகாகனி, ரோஸ் வுட், குமிழ் தேக்கு, இத பத்தி எல்லாம் நிறைய தகவல்கள் தெரிஞ்சிட்டோம். இந்த வாரம் 23rd எபிசோட். இன்னைக்கு நிகழ்ச்சியில வேங்கை மரத்தை பத்தி நமக்கு தெரியாத நிறைய தகவல்களை சொல்ல போறாரு பார்த்திபன் சார். வாங்க கேக்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆல் இந்தியா ரேடியோ ஆகாசவாணி FM 103 தகவல் களஞ்சியம் என்ற தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வளம் தரும் வேளாண் காடுகள் என்பதை பத்தி பல்வேறு எபிசோடாக இருக்கிற 22 எபிசோடு முடிஞ்சு 23rd எபிசோட்ல அடி எடுத்து வைக்கிறோம். இந்த 22 வாரங்கள் பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவின் வனங்களின் தேவை, குறிப்பா வேளாண் காடுகளின் தேவை, வேளாண் காடுகளில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான மரங்கள், குறிப்பா தடிமரங்கள், தடிமரங்களின் தேவை, வேளாண் காடுகள் எப்படி வந்து சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய பலனைக்கும் என்றெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்ப இதுல என்ன பண்றோம்னா, தடிமரங்களை மட்டும் தொகுத்து நமக்கு தேவையான தடிமரங்கள், இந்த தடிமரங்கள் என்ன பயன்பாட்டில் இருந்தது அப்படின்னு பல்வேறு விதமான தடிமரங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் நாம் பார்க்க போவது பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாராலும் மிகவும் பழமையாக பயன்படுத்தப்பட்ட மரம், வேங்கை மரம். மரத்திலேயே வேங்கை என்று அழைக்கக்கூடிய டீரோகார்பஸ் மார்சுப்பியம். இந்த வேங்கை மரம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சமூக கல்ச்சுரல் பொருளாதார ரீதியால மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அந்த காலத்திலிருந்தே குழந்தை வந்து பிறந்த உடனே பாத்தீங்கன்னா, பொட்டு வைக்கிறதே கண்ணத்தினாலும் சரி நெத்தினாலும் சரி வேங்கைப்பால் தான் வைப்பாங்க. அந்த பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா, வேலைக்கு போறவங்கலாம் பாத்தீங்கன்னா, மரத்தை அப்படியே லைட்டா ஒரு மரத்தை ஒரு தட்டி விட்டு அதுல வர்ற அந்த ரெசின் எடுத்து அப்படியே இதுல வச்சுட்டு போயிடுவாங்க. சாயந்தரம் முடிக்க அழியாம இருக்கும். அந்த வகையில நம்ம சமூக பயன்பாட்டில் ஏறக்குரிய இந்த தொன்று தொட்டு 1000 பல 100 ஆண்டுகளாகவே இந்த வேங்கை மரம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த வேங்கை மரம் தடிமரத்திற்காகவும், வீட்டு உபயோகத்திற்காகட்டும், தடிமர பயன்பாட்டிற்காகட்டும், தொழிற்சாலை பயன்பாட்டுக்காகட்டும், இது எல்லாமே வந்து வேங்கை மரம் பல்வேறு காலகட்டங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த வேங்கை மரத்தில் இருக்க இந்த ரெசின் இருக்குல்ல, கம் கினோ என்று அழைப்பார்கள். அது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன், அதுவும் வந்து மிகப்பெரிய லெவல்ல. இன்னைக்கெல்லாம் தொழிற்சாலைகளுக்கு தேவையான இந்த கம் அப்ளிகேஷன் இருக்குல்ல, பார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கு தேவையான இந்த கம் வந்து, குறிப்பா வேங்கை மரத்துக்கு பெறக்கூடிய கம்முடைய தேவை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதோட வேங்கை மர பட்டையிலிருந்து நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வேங்கை இலை வந்து பல்வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறது. அது மாதிரி தொழிற்சாலை பயன்பாடு, பார்மசூட்டிக்கல் மருத்துவ பயன்பாடு, டொமஸ்டிக் வீட்டு உபயோக பயன்பாடு, இவை அனைத்துக்குமே தடிமரங்கள்ல ஒரு பல்பயன் மரம் என்றால் இந்த வேங்கை மரம் தான். இந்த வேங்கை மரம் ஏறக்குறைய நம்ம பயன்பாட்டிலேயே இல்லாம போயிடுச்சு. காரணம் என்னன்னா, இந்த மரங்கள் இல்லை. வேங்கைனாலே காடுகள்ல தான் இருக்கும், நிலப்பரப்புல இல்ல. இன்றைக்கு

அனைத்துமே பாதுகாக்கப்பட்ட வனங்களாக க்ளோஸ் பண்ணப்பட்டது. அப்ப என்ன பண்றோம், நமக்கு தேவையான மரங்களை நாமளே உற்பத்தி செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகுவதற்காகத்தான் இந்த மாதிரி நம்ம ஒளிபரப்பு நிகழ்ச்சி, பேப்பர்ல கொடுக்கறது, புத்தகங்கள் மூலமாக சொல்வது, டிவி மற்றும் சோசியல் மீடியால சொல்வது, இதெல்லாம் எதற்கென்றால் வேளாண் காடுகளை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும். அப்படி எதற்கு எடுத்து செல்ல வேண்டும், மக்கள் பயன்பாட்டுக்கு தேவையான மரங்களை உருவாக்குவதற்கும், தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை உருவாக்குவதற்கும், அதன் மூலமாக நில பயன்பாட்டின் வருவாயும் உற்பத்தியும் பெருகப்பட்டு சமூக பொருளாதார மேம்பாடு வேளாண் காடுகள் மூலமாக மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. அதுக்காகத்தான் பல்வேறு விதமான மரங்களை பார்த்துருக்கோம். அதுல வந்து உண்மையிலே மிக முக்கியமான மரம், மறக்கப்பட்ட மரம், உண்மையிலே நல்ல பொட்டென்சியலால் உள்ள மரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேங்கை மரம் வேளாண் காடுகளுக்கு மிக உகந்தது. என்ன வேணும், வேளாண் காடுகளுக்கு மகம் வேகமாக வளரக்கூடியது. இது ரொம்ப வேகமாக வளராட்டாலும் இளங்காலங்களில், அதாவது ஒரு 5 ஆண்டுகள் முடிக்க பார்த்தீங்கன்னா நல்லா வேகமாக வளரும். அதற்கப்புறம் கொஞ்சம் குறுகிய காலம் வரும். அதெல்லாம் என்னன்னா அன்றைக்கு ட்ரெடிஷ்னல் விதையை எடுத்து பண்ணியிருப்பாங்க, அதாவது ஒரு மேம்படுத்தப்பட்ட ரகங்களாக இல்லாமல். ஆனால் இன்னைக்கெல்லாம் அப்படின்னா எல்லா நிறுவனங்களுமே வேங்கையிலேயே நல்ல மேம்படுத்தப்பட்ட ரகங்களை உருவாக்கி அந்த ரகங்களை வந்து விதை மூலமாகவே உற்பத்தி பண்றாங்க. இன்னும் இந்த வேங்கை மரத்தில் மட்டும் இந்த குளோனிங் முறையில் இன்னும் மரங்களை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் இன்னும் வரவில்லை. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மரங்களிலிருந்து விதைகளை சேகரித்து அந்த விதைகள் மூலமாக நாற்றங்கால் உருவாக்கப்பட்டு அந்த நாற்றங்காலிலிருந்து ஸ்டம்ப் என்று அழைப்பார்கள் இந்த களி, அதாவது விதை கிழங்குகள், அந்த விதை கிழங்குகள் மூலமாக வளர்க்கும் பட்சத்தில் இந்த மரம் நன்றாக வேகமாக வளர்ந்து நல்ல பயனை கொடுக்கக்கூடிய மரம், குறிப்பாக தடிமரத்திற்கு. இந்த ஹை டென்சிட்டியில் நடுறப்ப இந்த மரம் நல்ல கம்மெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மரத்தோட இலை இருக்குல்ல, டீரோகோபஸ் மார்சிபியம், இந்த இலை வந்து நல்ல மருத்துவ பயன்பாட்டுக்கு பயன்படுகிறது. பட்டையும் வந்து மருத்துவ பயன்பாட்டிற்கு மிக உகந்த, நிறைய தேவைப்படுகிறது. குறிப்பா ஆயுர்வேதிக் இண்டஸ்ட்ரி இந்த வேங்கை மர பட்டை நிறைய கேட்கிறாங்க. இந்த வேங்கை கம் என்று அழைப்பார்கள் கினோ கம், இதனுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா வேகமாக வளரக்கூடியது, நல்ல வேளாண்காடுகளுக்கு ஏத்தது, அனைத்து விதமான மண் வளங்களுக்கு ஏத்தது. அந்த வகையான உண்மையிலே இந்த மரங்களை நம்ம வேளாண்காடுகள் எடுத்துச் செல்லும் பட்சத்தில் தடிமர தேவைகளை நாமளே உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதன் மூலமாக நில பயன்பாடு மேம்படுத்தப்பட்டு பொருளாதார ரீதியாக விவசாயிகள் வந்து பயன்பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மரத்தில் உள்ளது. அந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரை டெசிடுவஸ் அண்ட் மாய்ஸ்ட் டெசிடுவஸ் அழைப்பார்கள், அதாவது இலையுதிர் காடுகள்ல ஈரப்பதமுள்ள இலையுதிர் காடுகள், வறண்ட இலையுதிர் காடுகள், இது ரெண்டுலயுமே இருந்ததுதான். அதுல இருந்துதான் மரங்களை தேர்வு செஞ்சு அந்த தேர்வு செய்யப்பட்ட மரங்கள்லாம் எங்க வருது, இப்ப கல்டிவேஷன் டொமஸ்டிகேஷனுக்கு வருது. எப்படி வேளாண்மை வந்து ஒயில்டா இருந்து டொமஸ்டிகேட் ஆகி இன்னைக்கு தன்னிறைவு சர்ப்ளஸ் அளவுக்கு வந்தோமோ, எக்ஸாக்டா அதே மெத்தடாலஜி தான். காடுகளில் இருந்த மரங்கள் இன்றைக்கு டொமஸ்டிகேட் செய்யப்பட்டு விவசாய நிலங்களில் வேளாண் காடுகளாகவும் பண்ணைக்காடுகளாகவும் கொண்டு வரப்படுகிறது. அது உண்மையிலேயே இந்த மரம் ஒரு மாடரேட்லி ஃபாஸ்ட் க்ரோயிங், ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங் சொல்ல மாட்டேன், சவுக்கு மரம் தைல மரம் மாதிரி மலை மாதிரி ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும், மாடரேட்லி ஃபாஸ்ட் க்ரோயிங், ரொம்ப ஸ்லோ க்ரோயிங் கிடையாது, அந்த மாடரேட்லி ஃபாஸ்ட் க்ரோயிங் அந்த மாதிரி மரம். இந்த மரம் வந்து எந்த இடத்துக்கு வேணாலும் ஈஸியாக அடாப்ட் ஆகும். மண் வகையில் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இந்த மண் வந்து எப்படின்னா நல்ல வெல் ட்ரெயின்டு வண்டல் மண் நல்லா வரும், மணற்பாங்கான பகுதி வரும், தண்ணி நிற்கக்கூடிய இடத்துல குறை வரும், இந்த சலைன் அண்ட் அல்கலின் சாயில் ப்ராப்ளம் சாயில் என்று அழைப்பார்கள் அதரையும் வரும். ஒன்லி கொஞ்சம் நம்ம இந்த வடிகால் வசதி மட்டும் ஏற்படுத்திச்சா உண்மையிலேயே இந்த மரம் வேகமாக வளரக்கூடியது. எங்கெங்கெல்லாம் மலை அளவு ஒரு 750 மில்லிமீட்டர்லேருந்து 1200 மில்லிமீட்டர் முடிக்க எங்கே இருக்கோ அந்த இடத்துக்குலாம் இது மிக அதிகமாக வருது. கொஞ்சம் வறண்ட நிலப்பரப்பில் இது நீர்வதம் இருந்துச்சுன்னா அங்கே நடக்கூடிய வரும். அதர்வைஸ் எல்லா வகையான மண் வகைகளையும் ஏற்றது. இரண்டாவது இப்போ மண் பார்த்துட்டோம், நம்ம எங்க நடப்போறோம், இதை வேளாண் நிலப்பரப்புல தான் நடப்போறோம். அப்ப நீங்க என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, விவசாயம் பண்ணக்கூடிய நிலங்கள்ல ஒரு சிம்பிள் உழவு மட்டும் ஓட்டிட்டு இந்த நன்கு தேர்வு செய்யப்பட்ட மரங்கள் இருந்து உருவாக்கப்பட்ட நாற்றங்காலை தான் எடுத்து செல்ல முடியும். கடந்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளாக நம்ம அந்த நிலத்தை பயன்படுத்தல, ஆனா அங்கெல்லாம் இந்த வேங்கை மரத்தை தடிமரத்திற்காக வளர்க்க போகிறேன், இந்த வேங்கை மரத்தை கம்முக்காக வளர்க்க போகிறேன் அப்படின்னா அந்த நிலப்பரப்பை ஒரு நல்ல சட்டி கலப்பை உண்டு, ஒரு உழவு சட்டி கலப்பை முடிச்ச பிறகு ஒரு 5-6 டன் தொழு உரத்தை போட்டுட்டு அதற்கப்புறம் ஒரு குக்கி கலப்பு, ஒரு மலை விழுந்த பிறகு இதை பண்ணோம்னா நிலம் ரெடி ஆயிரும். ஸ்லோப்பியான நிலங்களையும் வளரக்கூடியது. ஒரு 7% 8% மண் ஸ்லோப்பா இருந்தாலும் இந்த மரம் நின்று வளரக்கூடியது, மண்ணெரிப்பை தடுக்கக்கூடிய மரம். அதனால வந்து இந்த மரம் வந்து நல்ல பல்பயன் உள்ளது. அந்த மாதிரி நிலத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம். நிலத்தை தேர்ந்தெடுத்த பிறகு நாற்றங்கால், இதுல விதையை எடுத்து நீங்களே நாற்றங்கால் உற்பத்தி பண்ணலாம். நல்ல விதையெல்லாம் பாத்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்கும். இந்த விதையை வந்து 24-36 மணி நேரம் மேக்ஸிமம் 48 மணி நேரம் முத நாள் ஃபுல்லா தண்ணியில் ஊற வச்சு, அடுத்த நாள் காய வச்சு, 3வது நாள் வந்து அதை வந்து எடுத்து கொண்டு போய் நல்லா மேட்டுப்பாத்தியில இந்த நாற்றை போட்டிங்கன்னா ஒரு 30-45 நாட்களுக்குள்ள முளைப்பு திறன் வந்து ஒரு 3 மாதங்களுக்குள்ள எல்லாமே முளைப்பு வந்துடும். முளைப்பு வந்த நாற்றுகளை பிடுங்காம அதை அப்படியே வந்து வளர விட்டுட்டு ஏறக்குறைய ஒரு 2 அடி 3 அடி வளர்ந்ததுக்கு பிறகு
அந்த செடியை பிடுங்கினீங்கன்னா

மேட்டுப்பாத்தினா சொல்லியிருக்கேன், குறைந்தபட்சம் மேல வந்து ஒரு அடியா இருக்கணும், அடியில ஒரு அடியா இருக்கணும். சோ இரண்டு அடி உள்ள மேட்டுப்பாத்திய நீங்க அந்த மூன்றுல இருந்து நான்கு மாதங்கள் நாற்றங்கள் ஒரு இரண்டு அடி இருந்து மூன்று அடி உயரம் வந்ததுக்கு அப்புறம் அந்த நல்ல தண்ணி விட்டுட்டு ஒவ்வொரு நாற்றங்களையும் தனியா பிரித்து எடுக்கணும். எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த கிழங்கு சைஸ் பாக்கணும். நீங்க நம்ம தேக்கில் பாத்துருப்பா அதே மாதிரி தான். இதுலயும் இந்த கிழங்கு சைஸ் பாத்தீங்கன்னா கட்டை விரல் சைஸுக்கு இருக்கும். அப்ப என்ன ஆகும், தண்டு பகுதியில ஒரு இரண்டிலிருந்து 5 சென்டிமீட்டர், வேர்பகுதியில ஒரு 22-25 சென்டிமீட்டர் இந்த நீளத்துல தண்டுகளாக எடுத்து அந்த தண்டுகளை டைரக்டா எடுத்துக்கொண்டு போயிடலாம். எங்க நிலத்திலையும் நடலாம். அப்படி நிலத்தில் நடுறப்ப ஒரு கடப்பாறையை கொண்டு ஒரு சின்ன குழி போட்டுட்டு அதுல அப்படியே நட்டுட்டோம்னா இந்த நடக்கூடிய காசும் வந்து கம்மியாகும். இல்ல நான் வந்து இதை கொஞ்ச நாள் வளர்த்து நல்ல செடி வந்தபடி திருப்பி நடுறேன்னா இந்த கிழங்கையே பாலித்தீன் பையில போட்டோ இல்ல மற்ற பைகள்ல போட்டு இந்த செடி வந்து நல்ல 2-3 மாதங்கள் வளர்ந்து அதிகபட்சம் 6 மாதங்கள் வளர்றப்ப ஒரு 2-3 அடி நாற்றுகள் வந்துடும். நல்ல வேகமாக வளரக்கூடிய நாற்று. இதை எடுத்து அப்படியே கொண்டு போய் ஒரு 2 அடி குழியில இதை நட்டுட்டோம்னா அந்த மரம் வந்து மிக வேகமாக வளரக்கூடிய மரம். சவுக்கு தைல மாதிரி வேகமாக வளராட்டினாலும் மாடரேட்லி ஃபாஸ்ட் க்ரோயிங் அந்த மாதிரி வளர்க்கும். இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினீங்கன்னா உண்மையிலேயே இந்த மரம் வேகமாக வளரக்கூடிய மரம்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8220469
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: என்ன இடைவெளி சார் நடலாம்? எங்கெங்கெல்லாம் வேளாண்மை பயிர்கள் ஊடுபயிராக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அங்கெல்லாம் குறைந்தபட்சம் 12 அடி, அதிகபட்சம் 24 அடி, இந்த கேப் விட்டுக்கணும். அதாவது 80 மரத்திலிருந்து 250 மரம் முடிக்க நடலாம் ஏக்கருக்கு. அப்ப என்ன ஆகும், நல்ல இடைவெளி கிடைக்கும், ஊடுபயிர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த மரம் வந்து வேகமாக வளரக்கூடியது. இந்த மரத்துக்கும் தனியா ட்ரிப் இரிகேஷன் போட்டு விட்டோம்னா இந்த மரம் வந்து ஒரு குறுகிய காலங்கள் 15 இருந்து 18 மாதங்களுக்குள்ளேயே ஒரு 24 இன்ச்சுக்கு மேல சுற்றுலா வந்துடும். 24 இன்ச்சுக்கு மேல சுற்றுலா வந்துச்சுன்னா இது ஆல்மோஸ்ட் எல்லா பயன்பாட்டுக்கும் தரக்கூடியது. இன்றைக்கு எல்லாரும் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் என்ன கேட்கறாங்கன்னா மரம் தேவை அதிகமா இருக்கு. அதனாலதான் வெளிநாடுகள்ல இருந்து 88-90% தடிமரங்கள் உள்ள கொண்டு வரப்படுது. 84% இருந்தது, இப்ப இருக்கிற 90% முடிக்க போயிட்டு இருக்கு. தடிமரங்கள் நாளுக்கு நாள் தேவை. இன்றைக்கு இருக்க இன்டீரியர் டெக்கரேஷன், வுட் பில்டிங்ல ஒரு இன்ட்ரெஸ்ட், வீடு கட்டுறதுல வந்து பாத்தீங்கன்னா மரத்தின் பயன்பாடு, வேலைப்பாடு, சிலைகள் அலங்காரம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா மரம் சார்ந்த பொருட்களாக இருக்கு. அதனாலதான் வந்து பல்வேறு விதமான மரங்கள்ல இந்த வேங்கை மரத்திற்கு மிக அதிகமா இருக்கும். இந்த இடைவெளியில போட்டு ஊடுபயிர் பண்ணு, ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பக்க கிளைகளை மட்டும் நல்லா கழிச்சு விட்டுட்டு நீர் மேம்பாடு, உரம் மேம்பாடு, உரம் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வச்சா கூட போதும், 6 மாசம் கழிச்சு.

ஒரு 2 கிலோலேருந்து 5 கிலோ தொழுகிறோம். ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 150 கிராம், அதிகபட்சம் 250 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 2-3 ஆண்டுகளுக்கு யூரியா மற்றும் டிஏபி, அடுத்த 3-4 ஆண்டுகளுக்கு அப்புறம், அதாவது எப்ப மரம் வந்து ஒரு 20 அடி உயரத்திற்கும் குறைந்தபட்சம் ஒரு 12 அடி சுற்றளவுக்கு வந்துருச்சோ அதுக்கு மேல பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் உரத்தை போட்டீங்கன்னா நல்லது. நான் செயற்கை உரமே போடல, இயற்கை உரம் தான் பண்றீங்கன்னா ஆண்டுக்கு 2 முறை பண்ணிக்கலாம். இந்த இயற்கை முறை பயோஃபர்டிலைசரா இருக்கலாம், ஆர்கானிக் உரங்களாக இருக்கலாம், வெர்மி கம்போஸ்ட் மிக்ஸ் பண்ணி வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்றப்ப ஒரு மரத்திற்கு குறைந்தபட்சம் 1 கிலோவும் அதிகபட்சம் 2.5 கிலோவும் போட்டு இந்த மரத்தை வளர்க்கலாம். அப்படி வளர்ந்த பட்சத்தில் உங்க மரம் நல்லா வேகமாக வளர்ந்து பக்கங்களை எல்லாம் கவர் பண்ணிட்டு மரத்தை நேராக வளரும் பட்சத்தில் குறைந்தபட்சம் இது வந்து 20 மீட்டர்ல இருந்து 30 மீட்டர் உயரம் வளரக்கூடியது. வேளாண் காடுகள்ல 30 மீட்டர்லாம் சர்வசாதாரணமா இந்த மரம் வளர்ந்து பயனளிக்க கூடியது. அப்ப என்ன ஆகும், மேல 30 மீட்டர் உயரம் இருக்கிறப்ப நீங்க சுற்றளவு பாத்தீங்கன்னா வச்சுங்க 30 இன்ச்சு 36 இன்ச்சுக்கு மேல வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு மேல 24 இன்ச்சுக்கு மேல ஈஸியா வந்துடும். அப்ப என்ன ஆகும், பல்வேறு விதமான பயன்பாட்டிற்கு இந்த மரம் நல்லது. இதுல வந்து இந்த மரத்தை அறுவடை செய்யும் பட்சத்துல மரத்துல எல்லா பாகங்களுமே நல்ல பயன்பாட்டிற்கு வளரக்கூடிய மரம். இதுல என்னன்னா இந்த மரம் எதற்கு போகுதுன்னு பாத்தீங்கன்னா மரத்தோட குவாலிட்டி என்னன்னா வுட்டு கலரே பாத்தீங்கன்னா எல்லோ விஷா நல்ல எல்லோவிஷ் வுட்டு, கோல்டன் எல்லோ என்று அழைப்பார்கள், அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். நீங்க தேக்கில் பாத்துருப்பீங்க இந்த மைல்டு ஆயிலி எல்லோ இருக்கும், எக்ஸாக்ட் அதே குவாலிட்டியில வந்து இந்த வேங்கை மரமும் வளரக்கூடியது. இதுல 2வது அட்வான்டேஜ் என்ன, இந்த கிரெயின் குவாலிட்டி நல்லா இருக்கும். 24 இன்ச்சு 30 இன்ச்சு 36 இன்ச்சு மரம் பெருக இந்த மரத்தை அறுத்து இந்த பலகை எடுத்து பாத்தீங்கன்னா பலகையில நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், லைட்டா தண்ணி போட்டு அப்படியே தடவி பாத்தீங்கன்னா அந்த கிரெயின் குவாலிட்டி அவ்வளவு அழகா இருக்கும். அந்த மாதிரி ஒரு இந்த கோல்டன் எல்லோ கலர்ல இருக்கும் இந்த மரம். இன்னும் கொஞ்சம் வயசு கூட கூட என்ன ஆகும், இந்த கோல்டன் எல்லோவா அப்படியே ஸ்லோவா வந்து வெளிப்பக்கம் கோல்டன் எல்லோ இருக்கும், உள்ள பாத்தீங்கன்னா லைட் ப்ரௌன் இந்த ஹார்ட்வுட் பெருசாக வந்து ரெட் இஸ் ப்ரௌன்ல மாறும். அப்ப என்ன ஆகும், 2 விதமான கலரும் நம்ம எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குறுகிய காலத்தில் 1 வித கலரும், கொஞ்சம் நெடுங்காலம் வரப்ப இன்னும் கலராக இருக்கும். மரம் பெருக பெருக 36 இன்ச்சு 42 இன்ச்சு 48 இன்ச்சு ஏற்கனவே 30 ஆண்டுகள் வரும் அதுலாம் வரப்ப. அப்புறம் வர என்ன ஆகும், இந்த மரத்துடைய பயன்பாடு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல இருக்கும். நமக்கு வீட்டுக்கு தேவையான மரப்பயன்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மரப்பயன்பாட்டுக்கு இந்த மரத்தை விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த மரம் பல்வேறு விதமான பயன்பாடு, என்ன பயன்பாடு, ஹை குவாலிட்டி ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சர்ல குவாலிட்டி ஃபர்னிச்சர், நீங்க எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டோட ஃபர்னிச்சர், தேக்கு மரம், ரோஸ்வுட் மரத்தை பத்தி தான் நம்ம பேசியிருப்போம். அதே மாதிரிதான் வேங்கையும் எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு உள்ள மரம். வீடுகளில் நல்லா வந்து இந்த ஹாலில் போடுற ஃபர்னிச்சர் இருக்குல்ல, எந்த அப்போல்ஸையும் பண்ணாம வேங்கை மரத்துல மட்டும் பண்ணாலே அது நல்ல கலர்ஃபுல்லா உங்களுக்கு. 2வது கேபினெட் ஒர்க், இந்த கேபினெட் ஒர்க் ஆபீஸ்க்கு மட்டும் கிடையாது, வீட்டில் பண்ற கேபினெட் ஸ்டோரேஜ் கேபினெட் இருக்குல்ல, அதனுடைய இந்த குவாலிட்டிக்காக இந்த மரத்தோட கலருக்கும் இந்த கிரெயினுக்காகவே பாக்குறதுக்கே நல்லா இருக்கும். இன்னைக்கு எல்லாமே என்னங்க வார்ட்ரோப் என்று இந்த பெட்ரூம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெட்ரூம் ஹால் எல்லாம் வார்ட்ரோப் வச்சிருப்பாங்க, எக்ஸாக்டா அதுதான். அந்த கேபினெட் ஒர்க்கிங்கெல்லாம் இந்த மரம் சூப்பரா இருக்கும். கட்டிலேயே கேபினெட் பேஸ்டு கட்டில் இதெல்லாம் வந்துருச்சு. அதுல வந்து நம்ம ரீசெண்டா ஒரு இண்டஸ்ட்ரியில பாக்குறப்ப பாத்தீங்கன்னா தென்தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருந்தது. இந்த வேங்கை மரத்தோட பினிஷிங் பாத்தீங்கன்னா அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும். இதுல வந்து நம்ம ரேடியோனால உங்கள்ட்ட சொல்லத்தான் முடியுது, படமா காட்ட முடியல. 2வது ஃப்ளோரிங் ஒர்க், இன்றைக்கு வந்து இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா உட்டன் ஃப்ளோரிங்க்கு பயங்கர தேவையா இருக்கும். இந்த உட்டன் ஃப்ளோரிங் என்ன பிரச்சனைனா இப்ப யூஸ் பண்ணிருக்க மரங்கள்ல நிறைய ஸ்பிளிட்ட வெடிப்பு வருது, ஆனா அந்த தடிமரம் இந்த மரத்துலலாம் அந்த மாதிரி வெடிப்பு வராது. நல்ல கிரெயின் குவாலிட்டி, நல்ல பாலிஷிங் குவாலிட்டி. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் குட்டுக்கு ஃப்ளோரிங் யூஸ் பண்றாங்க, ஏன்னா இந்த அக்கஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இது வந்து நல்லா வருது. ஒரு காலத்துல ரயில்வே ஸ்லீப்பருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மரத்தை தான் பயன்படுத்தினாங்க. இப்ப என்னங்கன்னா ரயில்வே பெட்டிகள், அதாவது இந்த லாரி பாடி பில்டிங், பஸ் பாடி பில்டிங்ல பிளைவுட் ஆயிடுச்சு. லாரி பாடி பில்டிங்ல பாத்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி கிரேட் வுட் வந்து இந்த கிரேட் வுட் தான் போகுது, எங்கெல்லாம் இந்த டென்சிட்டி அதிகமா தேவை. இன்னும் கொஞ்சம் போய் என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சம் மெச்சூர் ஆகி மரம் சிலிண்டர்களா இருக்கிறப்ப இந்த வினீர் கிரேட், அதாவது குவாலிட்டி 1 வினீர், கோர் வினீர் என்று அழைப்பார்கள், அதற்கும் இந்த மரம் பயன்படுத்தப்படுது. அப்ப என்ன ஆகும், பிளைவுட்க்கு தேவைப்படும். இந்த மரம் எங்க 18 இன்ச்சுக்கு மேல இருக்கிற மரம் பிளைவுட்க்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு கீழே உள்ள மரங்கள் என்னன்னா இந்த மரம் நல்ல டென்சிட்டி உள்ள அடர்த்தி நல்லா இருக்கும். ஒரு குறைய 650-750 kg பெர் கியூபிக் மீட்டர் அடர்த்தி இருக்கும். அப்ப என்ன ஆகும், ஒரு மரத்தை அறுவடை செய்யும் பட்சத்தில் 60% மேஜர் இண்டஸ்ட்ரிக்கு போயிடும், மிச்ச 40% கழிவுகளாக இருக்கும். இந்த இன்ஜினியர் வுட் டெக்னாலஜி என்று அழைப்பார்கள். அந்த இன்ஜினியர் வுட் டெக்னாலஜியில இந்த மரத்துடைய இருக்க பாகங்கள் இருக்குல்ல, இந்த கிளைகள்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஹார்ட் வுட்டா இருக்கும். இதை போனா பவுடரா பண்ணி பார்ட்டிகல் போர்டு கொண்டு போகலாம், இந்த பல்பா பண்ணி MDF கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் கொஞ்சம் சிப்பா பண்ணி நல்ல கலர்விக்கு வேல்யூ, ஒரு 4350 மேல அதனுடைய கலர்விக்கு வேல்யூ இருக்கு. அப்ப எரிசக்திக்கு தேவை, இன்றைக்கு எல்லாம் கோஃபயரிங்க்கு தேவையான மரங்களுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கு. அப்ப என்ன ஆகும், இந்த கோஃபயரிங் ப்ராசஸ்க்கு இந்த மரம் இலைக்கும் பயன்பாடு, இலை வந்து தீவனத்துக்கும் போகிறது மருத்துவ குணத்திற்கும் போகிறது. பட்டை பாத்தீங்கன்னா
டொமஸ்டிக் அப்ளிகேஷனுக்கு போகுது, தொழிற்சாலை அப்ளிகேஷன்

0: போது இதுல இருந்து கிடைக்கக்கூடிய கம் இருக்குல்ல, கினோ கம், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன், அது நிறைய பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்கு எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. அழகு சாதன பொருட்களுக்கு இதெல்லாம் சேர்த்து கொண்டு போறாங்க. மருத்துவ குணங்களுக்கு இதை எடுத்துட்டு போறாங்க. ஒட்டுப்பலகை மரம், பார்ட்டிகல் போர்டு, எம்டிஎஃப், இந்த மாதிரி பல்வேறு விதமான பயன்பாட்டிற்கும் உகந்த மரம். அதனாலதான் வந்து இந்த மரம் மறக்கப்பட்ட மரம், நல்ல வேளாண் காடுகளுக்கு உகந்த மரம். இதை வேளாண் காடுகள் மூலமாக உண்மையிலே இந்த மரத்தை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் இந்த மரத்தின் மூலமாக நமக்கு என்ன தடிமரங்களின் தேவையோ அதை நாமளே உற்பத்தி செய்து அதன் மூலமாக நமக்கு தேவையான மரங்களை நாமளே உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள், இதன் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மரம் வந்து வேளாண் காடுகளுக்கு உகந்த மரம், அனைத்து விதமான மண்வகைகளுக்கும் ஏற்ற மரம். ஊடுபயிர், எல்லா விதமான ஊடுபயிரும் பண்ணலாம். ஒன்லி இந்த ஸ்பேசிங் தான் நான் சொல்றேன். 12 அடிக்கு 12 அடி ஸ்பேஸ் விட்டீங்கன்னா 250 மரம், அதே 24 அடிக்கு 24 அடி வச்சு வச்சீங்கன்னா 50-60 மரம் தான் வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த இடைவெளிக்குள்ள நீங்க என்ன ஊடுபயிர் பண்றீங்களோ, அது சீரியல்ஸ் ஆகட்டும், பழுத்த வேளாண் பயிர்கள் ஆகட்டும், தோட்டக்கலை பயிர்கள் ஆகட்டும், நெடும்பயிர்கள் ஆகட்டும், அனைத்தையுமே கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன் சொல்றனா, இந்த மரம் பல்பயன் மரம், நல்ல உகந்த மரம், வேளாண் காடுகளுக்கு ஏற்ற மரம், அதாவது மாடரேட்லி ஃபாஸ்ட் குரோயிங் ட்ரீ. இந்த மாதிரி பல்வேறு விதமான பயன்பாடு இருக்கிறதுனால தான் மறக்கப்பட்ட இந்த வேங்கை மரத்தை வேளாண் அவர்கள் மூலமாக ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டரேஷன் ரீஹாபிலிட்டேஷன் அழைப்பார்கள். மீண்டும் புதுப்பித்து நமக்கு தேவையான மர தேவையை நாமளே உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதன் மூலமாக அமையும் என்று கூறிக்கொண்டு, இந்த வேங்கை மரம் ஒரு நல்ல தடிமரம், பயன்பாட்டில் இருந்த மரம், தற்போது இந்த மரத்தின் இனங்கள் இல்லாதனால மரத்தின் தேவை பூர்த்தி செய்ய முடியாத சூழல் உள்ளது. இந்த பூர்த்தி செய்யக்கூடிய தேவையை உருவாக்குவதில் உண்மையிலேயே அனைத்து விவசாய பெருங்குடி மக்களும், இதை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து பயனாளிகளுமே வேங்கை மரத்தையும் தங்களுடைய வேளாண் நிலப்பரப்பில் ஒரு ஊடுபயிராக எடுத்து செல்லும் பட்சத்தில் நிலத்தின் பயன்பாடு மேம்படும், வருமானமும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் மீறி இந்த சுற்றுச்சூழலும் மேம்படுத்தப்படும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை ஒரு நல்ல தொழில்நுட்பத்துடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில வேங்கை மர சாகுபடி குறித்த பல தொழில்நுட்பங்களை பார்த்திபன் சார் சொல்ல கேட்டோம். அடுத்த வாரம் உங்களுக்காக இன்னும் நிறைய தடிமரங்களை பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் இருக்கு. தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் வித் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் K.T. பார்த்திபன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு N. பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: தெரிவித்துள்ளார். நாட்டில் இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் சேவையை அவசர மருத்துவ சிகிச்சைக்காக
1: அறிமுகம் ஜீத்னே கா சப்சே படா மஞ்ச் பனா தியா. அப்னே முக்கோ கே தம்தார் பிரஹார் சே விரோதியோ கோ பேதம் கர்னே வாலே ஹமாரே முக்கேபாஜோ நே ஏக ஹி தின் மே 7 ஸ்வர்ண பதக் சமேத் 10 பதக் ஜீத் கர் இதிஹாஸ் லிக் தியா. அப்னே அப் தக் கே சப்சே சஃபல் பாக்ஸிங் அபியான் மே ஜீத்னே கி ஜித் ரக்னே வாலி பாரத் கி பேட்டியோ நே அப்னே புருஷ் சாத்தியோ கோ பி மெடல் ஜீத்னே கி ஹோட் மே பீச்சே சோட் தியா. பிரீத்தி பவார் गंगास और अरुंधति चौधरी ने जहां महिला वर्ग में तिरंगे को आसमान की ऊंचाइयों पर लहराया, दूसरी तरफ पुरुषों में सचिन सिवाच और अंकुश पंघाल के मुक्कों के सामने विरोधी नतमस्तक हो गए. लेकिन इतिहास सिर्फ बॉक्सिंग रिंग में ही नहीं बल्कि जूडो मैट पर भी लिखा गया. इस खेल में मेडल तो मिलता रहा था लेकिन पदक की स्वर्णिम चमक पहुंच से दूर थी. इस बार अस्मिता डे ने महिलाओं के 48 किलोग्राम भार वर्ग में वह कर दिखाया जो इससे पहले कोई भारतीय जूडोका नहीं कर पाया था. உன்னோனே ஜூடோமே பாரத் கோ ராஷ்மண்டல் கேலோ கா பஹலா.
2: தமிழக அரசின் செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது. உடல் உறுப்பு தானத்தில் சிறந்த மாநிலத்திற்கான விருது தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச உடல் உறுப்பு தினத்தை ஒட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் இந்த விருதினை வழங்கினார். தமிழகத்தின் சார்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இந்த விருதினை பெற்றுக் கொண்டார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு இதுவரை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாதது ஏன் என்று வினவியுள்ளார். கர்நாடகாவில் இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். குறுவை நிவாரண சிறப்பு தொகுப்பை தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் ஓடா நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கும் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று குறை கூறினார். தாவேக நிர்வாகிகளே பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். டாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் டி பாலாஜி செராலே தங்கப்பதக்கத்தையும் ருத்ராகுமார் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் கதா கடாகே வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் வெற்றி பெற்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 92 கிலோ இடைப்பிரிவில் சாக்ஷம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. விக்டோரியன் ஒபன் ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சானியா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞா நந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித் குமார், ஆஷிஷ் யாதவ், தரணிதரன் தியாகராஜன், பூஜா, தனு சௌத்ரி உட்பட 36 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி அமெரிக்காவின் யூஜினில் நாளை மறுநாள் தொடங்கி வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது.

0: உள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி அடுத்த ஆண்டு சீனாவின் செங்டுவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். ஹரிஹரன் சித்ரா குரல்களில் காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து முதல் பாடல்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். வணக்கம் நேயர்களே, இது மயிலிறகு. காலத்தை வென்று நிற்கின்ற காவிய பாடல்களை எடுத்து காற்றுக்கு கிரீடம் கொடுத்து வான்வெளியில் வர்ணச்சிறகு வரிக்கிறது இன்றைய மயிலிறகு. ஆம் நேயர்களே, மீண்டும் காலம் கணிந்தது, மீண்டும் காலம் கணிந்தது, காதல் கவிதையும் பிறந்தது. இன்றைய மயிலிறகு சாமரத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் உள்ளம் நாடி, உங்கள் இல்லம் தேடி, உங்கள் அன்பு நண்பன்

ஆம் நேயர்களே, உள்ளிருந்து மலர்ந்து உலகம் முழுவதும் வாசனை வீசுவது காதல். சொல்லி பாருங்கள், அந்த ஒற்றை வார்த்தையை மீண்டும் ஒரு முறை உள்ளாக்கு தித்திக்கிறது அல்லவா? ஆம், காதல் தொடாத மனிதர்களும் இல்லை, காதலை தொடாத மனிதர்களும் இல்லை. சாரதா படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா பாடினார்கள் அந்த பாடலை. கண்ணியின் கடைக்கண் பார்வை காதலையும் காட்டிவிட்டால் கல்லும் கூட கனியாகும், மண்ணில் குமரருக்கு மாமலையும் கடுகாகும் அல்லவா? இதோ

நேயர்களே, காதலை சொல்லி காவியம் பாடிக்கொண்டிருக்கிறது இன்றைய மயிலிறகு. நீங்கள் 20 இருந்தாலும் சரி, 40 இருந்தாலும் சரி, 60 இருந்தாலும் சரி, உங்கள் மனக்குளத்தில் கல்லறிந்தவர்கள் எத்தனை பேர் நினைத்து பாருங்கள். இதய பெட்டகத்தை ஆடாமல் அசையாமல் மெல்ல திறந்து கேட்டு பாருங்கள் அந்த காதலின் இனிய நினைவுகளை. ஆம், அந்த எரிந்த கல்லின் சலனம் சிறு அலையா அல்லது உங்களையே அடித்து செல்லக்கூடிய பேரலையா? அன்பே படத்திற்காக TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா பாடினார்கள் அந்த பாடலை. மன்னனுக்குள் காதல் பொங்கி பிரவாகம் எடுத்துவிட்டது. இனி மங்கைக்குள் காதல் பொங்கும் பொழுது கண்ணி விழிவேலை கண்ட வடிவேலன் தன்னை மறந்தானடி, தோழி தஞ்சம் புகுந்தேனடி.

0: வள்ளிக்கணவன் பேரை வள்ளிப்போக்கன் சொன்னாலும் உள்ளம் குளிருதடி, கிளியே ஊணு முருகுதடி. நேர்களே, இரவும் நிலவும் ஈரக்காற்றும் உறங்கின்ற வேளை, கரும்பாய் கனியாய் கற்கண்டாய் காதலை சொல்லிக் கொண்டிருக்கிறது உங்கள் எஃப்எம் ரெயின்போ. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் அன்பு நண்பன் கா சுந்தர ராஜன்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அன்சன்ஸ் கோவை.
1: நேயர்களே, காதலை சொல்லி காவியம் பாடிக்கொண்டிருக்கிறது இன்றைய மயிலிறகு. காதல் என்றால் வெறும் பூந்தோட்டம் மட்டுமல்ல, கவி பாடும் பட்டாம்பூச்சி மட்டுமல்ல, கொட்டும் தேனீக்களும் உண்டு, குளிர் நிலவும் உண்டு, வீசுகின்ற வெளிவீச்சில் பேசுகின்ற மொழிகள் எல்லாம் நான் உணர்ந்து கொண்டேன். அடி கட்டுண்ட கைகளுடன் காவலுக்கு நான் நிற்க, காதலது தூரமடி, நான் காண்பதெல்லாம் காணலடி.

பனியும் நிலவும் பொழியும் வேலை மடியில் சாய்ந்தால் என்ன? காதலின் தவிப்பில் மங்கை, விரக்தியின் எல்லையில் மன்னன். இருவரும் சந்திக்கிறார்கள். வாழத் துடிக்கின்ற மங்கையும் வாழ்க்கையை வெறுத்த மன்னனும். தரிசனம் படத்திற்காக அந்த பாடல் ஒலித்தது. டி எம் சௌந்தரராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி பாடினார்கள் அந்த பாடலை. நேயர்களே, காதலை சொல்லி காவியம் பாடிக்கொண்டிருக்கிறது இன்றைய மயிலிறகு. உங்கள் இதய பெட்டகத்தை மெல்ல திறந்து விட்டீர்களா? பழைய நினைவுகள் பார்க்கடலாய் பொங்கி வருகிறதா? பால் போல ஆர்ப்பரிக்கிறதா? பழைய நினைவுகளை எடுத்துக்கொண்டு உங்கள் இல்லத்தின் அமைதி தரும் இடத்தில் அல்லது மொட்டை மாடியின் நிழலில் தென்றல் காற்றோடு இந்த பாட்டையும் கேளுங்களேன். உங்களுக்கு மிக பிடித்தமானதாக இருக்கும். உங்கள் நினைவுகளுக்கு பின்னணியில் இந்த பாடலை திரையிடுங்களேன்.

காதல் என்ற கல்லத்தனம் மனதுக்குள் புகுந்து விட்டால் இந்த உலகமே நமக்கு சுபிட்சமாக தெரியும். வீசுகின்ற தென்றல் அலைகள் அனைத்தும் நமக்கு சுகமானதாக இருக்கும். ஆம், அன்னை இல்லம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா பாடினார்கள். பாசம் என்ற சொல்லதற்கு பார்த்திருந்து துடிப்பதற்கு, என் தவிப்பும் துடிப்பும் உனக்கு புரிகிறதா, என் உயிர் உருகும் ஓசை உனக்கு கேட்கிறதா, இந்த மங்கை மீட்டுகின்ற மாணிக்க வீணையின் ஒலி உன் இதயம் தொடுகிறதா, என்னவனே நான் யார் உன்னை மீட்ட, வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்ட, ஏனோ துடிக்கின்றேன் இனம் புரியாமல் தவிக்கின்றேன்.

நேயர்களே, என்ன சொல்லி நான் எழுத? கலைமகள் கைப்பொருளே என்று பி. சுசீலா அவர்கள் மீட்டிய வீணையின் ஒலி நம்முடைய மனதை அடைந்து விட்டதல்லவா? அது காதலர்களுக்கு மட்டுமே புரியும், அந்த தவிப்பும் துடிப்பும். ஆம், பாசம் என்ற சொல்லுதற்கு மீண்டும் ஒரு முறை பார்த்திருந்து துடிப்பதற்கு. காதல், காதல், காதல், காதல் போயின், காதல் போயின், காதல் போயின், சாதல், சாதல், சாதல் என்று சொன்னார் மகாகவி பாரதி. காதலில் சுயநலம் இல்லை. வசந்த மாளிகை படத்திற்காக பி. சுசீலா பாடினார் அந்த பாடலை. தீர்த்தக்கரையினிலே, தெற்கு மூலையிலே, செண்பகத் தோட்டத்திலே, பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே, பாங்கியோடென்று சொன்னாய், வார்த்தை தவறிவிட்டாய், கண்ணம்மா மார்பு துடிக்குதடி, பார்த்த விடத்திலெல்லாம் உன்னைப் போலவே பாவை தெரியுதடி என்று பதறிப்போனான் மகாகவி பாரதி. அதுபோலத்தான் ஆருயிர் என்று அழைத்தவளே, புது ஆசையை நெஞ்சில் விதைத்தவளே, நான் ஓருயிர் நின்று தவிக்கையிலே நீ ஓடி மறைந்ததில் நியாயமுண்டோ?

ஆயிரம் கோட்டைகள் கட்டி வைத்தேன். அதில் அன்பையே தீபமாய் ஏற்றி வைத்தேன். அந்த கோவிலிலே என் தெய்வம் இல்லை, நான் கோரிய வரமும் கிடைக்கவில்லை. காதலில் வலி உண்டு, வேதனை உண்டு, கண்ணீர் உண்டு, வடுக்கள் உண்டு, காயங்கள் உண்டு. அத்தனையும் திரும்பி பார்க்கும் பொழுது நேர்களே, அந்த பாத கொலுசொலியும் பட்டாடை சரசரப்பும் உங்கள் காதோரம் சத்தமிடுகிறதா இப்போது? ஆம், உங்கள் கரங்களை பிடித்து கொண்டு பழைய கால பாடல்களுடன், பழைய நினைவுகளுடன் உங்கள் அன்பு நண்பன் கா சுந்தரராஜன். பிரிவு என்பது உறவுக்காகத்தான் என்பார்கள். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும்போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாய் நின்றால் அதுதான் தெய்வத்தின் சந்நிதி.

பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாய் நின்றால் அதுதான் தெய்வத்தின் சந்நிதி. நேர்களே, காதல் தெய்வீகமானதா? ஆம். சுயநலமில்லாத பிரார்த்தனைக்கு இறைவன் எப்படி செவிசாய்க்கிறானோ அதுபோல சுயநலமில்லாத காதலும் தெய்வீகமானதுதான். ஒலித்த அந்த பாடல் பாலும் பழமும் படத்தில் இடம்பெற்றது. பி சுசீலா பாடினார் அந்த பாடலை. வரம்பு மீறாத வார்த்தைகள் சுகம், பெண்மையின் வர்ணனைகள் வரம்பு மீறாமல் இருக்கும் பொழுது கேட்கும் நமக்கு எப்பொழுதுமே அது மந்த மாறுதம் அல்லவா? இதோ

நேயர்களே, மாசரு பொன்னே, வலம்புரி முத்தே, காசரு விதையே, கரும்பே தேனே கற்கண்டே. ஆம், காதல் உள்ளாக்கு தித்திக்கின்ற ஒற்றை வார்த்தைதானது. இந்த 45 நிமிடங்களையும் அர்த்தமுள்ளதாக்கிய மகிழ்ச்சியில் நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் கா. சுந்தரராஜன். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.

நேரம் இரவு 10 மணி 1 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் மனதோட ரெயின்போ. ஸோ இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு போடிய நிகழ்ச்சியாக இருக்கும். வரக்கூடிய நேர்கள் 0-4-2

இரண்டு அப்படின்ற இணைப்பு என்னோட 23 16 312 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 23 17 04 6 அப்படின்ற எண்ணுக்கோ அழைப்பு ஏற்படுத்தலாம். ஒருவேளை லைன் கிடைக்கலனா வாட்ஸ்அப்பை பயன்படுத்துங்க 9 58 58 00 103 அப்படின்ற எண்ணுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடல் அது கேளுங்க ரசிங்க.

0: மனசுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்ல? எஸ், நீங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கணும் ஆசைப்பட்டீங்க, இந்த நிகழ்ச்சியை சரியா பயன்படுத்துங்க. மனதோட ரெயின்போ நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்துங்க?
1: அரம்பத்தம்பட்டி வினோபநகர் நாகராஜ்.
0: சொல்லுங்க நாகராஜ், என்ன பாடல் வேணும்?
1: சரண் பாண்டியன், காதல் கடிதம் வரைந்தேன்.
0: பாட்டு வருது, கேளுங்க ரசிங்க.
1: நன்றி நன்றி.

0: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. நமது எஃப்எம் ரெயின்போ 103 10:12 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டு ரசித்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க மனதோட ரெயின்போ. உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன வழிமுறையில கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. குறிப்பா 1981 1992 வரை இருக்கக்கூடிய இந்த இடைக்கால பாடல, குறிப்பா இந்த பாடலாம் கேட்டு எவ்வளோ நாளாச்சு தெரியுமா? இப்போ நான் கேட்குறேன் பாருங்கள், அது எல்லாருக்கும் பிடிக்கும் பாருங்கள். அந்த மாதிரியான பாடலை வந்து நேர்கள் எடுத்துகிட்டு வருவீங்கன்ற நம்பிக்கையோட, சேம் டைம் வந்த நேர்களே வராமல் வராத நேர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட காத்துட்ருக்கேன். நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் சிவா சார், நான் பேர்மொழி வாழ்த்தேன். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேங்க. சொல்லுங்கள், என்ன பாட்டு வேணும்?
1: இளஞ்சோடிகள் படத்துல தோகை புலான்கள் தேகம் ரோஜாதல் பாட்டு சார்.
0: பாடல் வருது கேளுங்க ரசிங்க.
1: நன்றிங்க சார்.

0: அதுவும் இந்த டைம்ல வந்து ஃபீல் குட்டா நமக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கறது, குறிப்பா இந்த மிட் லெவல் சாங்ஸ் கேட்கறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா. நீங்க நம்ம நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெறணும், உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன வழிமுறையை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்
1: சார். வணக்கம் சார். சிவா சார் வணக்கங்க.
0: வணக்கம். யார் எங்க இருந்துங்க
1: சார்? கோவை மாநகர மாவட்டம் ஒண்டிபூர் ரங்கசாமி சார். நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கு. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு
1: சார்? தர்மதுரை படத்துல இருக்கு சார், தந்தைக்கு வந்த கிளி பாடல் உங்களுக்காகவே நான் டெலிகேட் பண்றேன் சார்.
0: நன்றி, வணக்கம்.

0: மனதோடு ரெயின்போ உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை கொடுத்துட்டு இருக்கும் போது நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: சார் வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
1: கோவை செல்வரும் சிங்கார வேலன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்?
1: வைதை காத்திருந்தால் வந்து மாலை கருக்கணி, அந்த பாடல் வேணும்.
0: மேகங்கருக்கையில் கரெக்டா?
1: மேகங்கருக்கையில் இருக்கு
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: நன்றி நன்றி.

0: நல்லா சாப்பிட்டு கிப்ட் முடிச்சுட்டு இன்னைக்கு நடந்த நிறைய நல்ல விஷயங்கள் அசை போட்டுட்டு மனசுக்கு பிடிச்ச மன பாட்டு கேட்கறது சூப்பர் இல்லை. மனதோட ரெயின்போ அந்த வேலையை உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கு. உங்களுக்கு பிடிச்சமான பாட்டுகளாம் குறிப்பாக 1981 1992 வரைக்கும் கூட இந்த இடைக்கால பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், சாந்தி செல்லப்பன் போனவாய்க்கார் பாளையத்திலிருந்து பேசுறாங்க.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: மௌன ராகத்திலிருந்து சின்ன சின்ன வண்ண குயில் பாட்டு
0: பாடல் வருது, கேளுங்க ரசிக்கலாம்.

0: 10:34 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மனதோட ரெயின்போ. நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கிருந்துங்க?
1: ஹலோ, SIHS காலனில இருந்து பரிமலா.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: மண்வாசனை படத்திலிருந்து ஆனந்தம் தேஞ்சு
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

0: தினமும் காலை மணி 8:30 சைபாலின் இன்று ஒரு தகவல். நமது எஃப்எம் ரெயின்போ 103.3 10:39 நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க மனதோட ரெயின்போ. கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், சேரன் மாநகர்ல இருந்து புவனேஸ்வரி.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து எல்லாமே என் தங்கச்சிங்கிற படத்துல இருந்து வானம் பாடிங்கிற பாட்டு வேணும் சார்.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: நன்றி.

0: மனதோடு ரெயின்போ கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்துங்க?
1: நான் கருமத்தமட்டி வினோபானகர் வெள்ளிங்கிரி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: இன்னைக்கு மௌன கீதங்கள் படத்துல டாடி டாடி அந்த பாட்டு கொடுங்க.
0: பாடும்
1: வணக்கம், நன்றி
0: நன்றி.

0: டாடி 10:48 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு வச்சிருக்கீங்க. மனதோடு ரெயின்போ நேர்வருக்குமாக நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். பேரன்பாடக ராஜேஷ்.
0: ராஜேஷ் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: படம் குங்குமக்கோடு, எஸ்பிபி சித்ரா பாண்ட, தாமரை பூவிதழ், தந்தி அடிக்குமாங்கிற பாடல்.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

நேரம் 10:54. நேர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் மனதொடர் ரெயின்போ. நேர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6 மணிக்கு காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 98 அதிகாரம் இனியவை. தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். தொடர்ந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் சூலமங்கலம் சகோதரிகள் ஹெலன் சத்யா மதுரை என்எம் முகமது பி சுசீலா சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் வாணிஜிராம் ஆகியோர் பாடியது. 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நிலைமை விளைக. காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. 7:30 முன் செல்லடா சுற்றுச்சூழல் ஆர்வலர் தீபக் வெங்கடாச்சலம் அவர்கள் வழங்கும் உரை. தொடர்ந்து நம்மை சுற்றி 7:45 உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் கே விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 8:02 ரெயின்போ வைப்ஸ். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:00 இது உங்கள் சாய்ஸ். 10:02 போவோமா ஊர்வலம். 10:30 கவிதையும் கானமும். 11:02 இன்றைய நேயர். 11:30 வண்ணப்பூக்களில் சாய்வினார் காலி. ஓய்வு பெற்ற மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் கே மகேஸ்வரன் அவருடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. நண்பகல் 12:00 வசந்தம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி. பிற்பகல் 1:00 லஞ்ச் டைம் கேம் ஷோ. 1:55 பாடல் ஒன்று தொடர்ந்து வானிலை அறிக்கை. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி ஆராய்ச்சி மற்றும் புதுமை மேம்பாட்டு திட்டம். 2:30 ஊர்புறத்திலே கிராமப்புற தொழில்கள் கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ் நாச்சம்மாள் வெங்கடேஸ்வரம் ஆகியோருடன் நேர்முகம். 3:02 கிராமபோனும் 103. 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பர நிகழ்ச்சி. மாலை 4:00 மயக்கு மாலை. 5:00 சித்திரச்ச வானத்தில் கதைகள் வழியே திருக்குறள். 6:00 பூச்செண்டு. 6:40 டீ கடை. 7:25 ஏறுமுறும் உழவர்கள் அறிவிப்புகளைத் தொடர்ந்து இந்திய தேயிலை வாரியத்தின் குன்னூர் தெற்கு மண்டலமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்கமும் இணைந்து நடத்திய தேயிலை கண்காட்சி மற்றும் உற்பத்தியாளர் நுகர்வோர்களுக்கிடையேயான கலந்தாய்வின் தொகுப்பு நிகழ்ச்சி.

மியூசிக் பை த வே 9:15 மயிலழகு, 10 மணிக்கு மனதோடு இன்போ, 10:55 நிகழ்ச்சி பட்டியலிப்பு, தொடர்ந்து வானிலை அறிக்கை, 11 மணி முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல். தொடர்ந்து வானிலை அறிவிப்புகள். கோயம்புத்தூரில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். ஈரோட்டில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். சேலத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். ஊட்டியில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ். பாலக்காட்டில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ்.

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ள
1: நேயர்கள் கவனத்திற்கு, பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று இரவு பண்பலை 101.4 தரைவழி ஒலிபரப்பு இரவு 11 மணி முதல் காலை 5:54 வரை இருக்காது. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பில் கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே. ஜெய்ஹிந்த்.

0: 5.4 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.2 டிகிரி செல்சியஸ் குறைவு. பெய்த மழை அளவு 2.7 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 92%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.4 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 26.7 டிகிரி செல்சியஸ்.
1: முழுமையான கொண்டாட்டம்.
2: வணக்கம் நேர்களே, நேரம் 11:00. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் 12 மணி வரை இணைய இருக்கும் நிகழ்ச்சி
3: மனசு மயங்கும்.
4: மனசு மயங்கும்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய இணை அலைவரிசைகளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இரவு பொழுதை இனிமையாக்கும்

பாடல்களுடன் ஆர்ஜே கண்ணன். இன்றைய மனசு மயங்கும் நிகழ்ச்சி ஒரு தொகுப்பான பாடல்களை கேட்க போகிறோம். அதாவது தமிழ் மொழி இலக்கணம் மிகுந்த செழுமை நிறைந்தது. இதில் அடுக்கு தொடர் என்று நம் இலக்கணத்தில் படித்திருப்போம், தெரிந்திருப்போம். அதாவது ஒரு சொல் இரண்டு இல்லைன்னா மூன்று முறை தொடர்ந்து வந்தால் அது அடுக்கு தொடர், அதை பிரித்தால் அது பொருள் தரும் அப்படிங்கிறத. அந்த வரிசையில் சின்ன சின்ன அப்படிங்கிற வரியில் தொடங்கக்கூடிய பாடல்கள் தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி நினச்சிருப்பீங்க, சின்ன சின்ன அப்படின்னு தொடங்குகிற பாடல்கள் எவ்வளோ பாடல்கள் மனசில் நினச்சி வந்துட்டு இருப்போம். அந்த பாடல்கள் தான் இன்றைக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ஒலிக்க காத்திருக்கின்றன. ஆசைகளில் பெரிய ஆசைகள் இருந்தாலும் சின்ன சின்ன ஆசைகள், சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய ஆசைகளை நம்ம பெரிதாக வளர்த்து அது நமக்கு மிகவும் அந்த கனவுகளையும் அந்த ஆசைகளையும் வெளிப்படுத்தும் விதம் இருக்குதே, அருமையாக இருக்கும். அந்த பாடல் தான் நீங்கள் நினைத்த பாடல் தான் முதல் பாடல நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். மென்மினி குரலில் ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்துவின் பாடல் வரிகள், ரோஜா படத்திற்காக.

கேட்டு பாடல் எத்தனை முறை கேட்டிருப்போம், எத்தனை முறை கேட்டாலும் அந்த பாடல் வரிகள் அப்படியே மனசுக்குள்ளே திருக்குறள் மாதிரி பதிந்து கிடக்கும். எப்பொழுது எழுப்பி கேட்டாலுமே, எப்போது அந்த பாடலை பற்றி கேட்டாலுமே அந்த பாடலேருந்து அந்த பாடல் வரிகள் வரும், இந்த வரிகளில் இந்த காட்சிகள் வரும், அந்த பாடலின் இடையில் ஏ ஆர் ரஹ்மானுடைய அந்த ஏழையிலோ வரும், எல்லாமே கேட்டு ரசிச்சிருப்போம். பல முறை ரசித்தாலும் அந்த பாடல் வரிகள் இன்றைக்கும் மனசுக்குள்ளே நின்றுட்டு தான் இருக்கும். சின்ன சின்ன ஆசைன்னு சொல்லி என்னென்ன ஆசையெல்லாம் கவிஞர் வைரமுத்து அவர்கள் வயலில் பட்டியலிட்டிருக்கார் பாருங்கள். வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை, மல்லிகை பூவாய் மாறிவிட ஆசை, தென்றலை கண்டு மாலையிட ஆசை, மேகங்களையெல்லாம் தொட்டுவிட ஆசை. அதற்கு அடுத்த வரியாக என்ன எழுதியிருப்பார், சோகங்களை எல்லாம் விட்டுவிட ஆசைன்னு சொல்லியிருப்பார், கார்குழலில் உலகை கட்டிவிட ஆசைன்னு சொல்லியிருப்பார், மீன் சேற்று வயல் ஆடி நாற்று நட ஆசை, மீன் பிடித்து மீண்டும் ஆற்றி விட ஆசை அப்படின்னு சொன்னால் அந்த பாடல் வரிகளை அவர் சில வரிகளெல்லாம் நான் நிறைய வரிகள் எழுதி கொடுத்தேன். அந்த வரையில் நம்ம பாடலின் நேரத்துக்காகவும் மெட்டுக்காகவும் சில வரிகள் பாடலிருந்து எடுக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லி சில வரிகள்லாம் சொல்லியிருப்பாங்க. வானவில்லை கொஞ்சம் உடுத்திக்கொள்ள ஆசை, பனித்துளிக்குள் நானும் படுத்துக்கொள்ள ஆசை, சித்திரத்தின் மேலே சேலை கட்ட ஆசை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மீன் பிடித்து மீண்டும் ஆற்றி விட ஆசைங்கிறது ஒரு நிறைவேறாத ஒரு ஆசை தான். நம்ம மீனை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சி சின்ன பருவங்களில் அந்த ஓடையில் குளத்தில் ஆற்றுலலாம் பிடிச்சிட்டு வருமா, அந்த மீனை ஆற்றில் விடணும் அப்படின்னு நினைக்கும்போது அது வந்து புது கவிதையாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு நம்ம யோசித்து பார்க்கும்போது ஒரு கவிஞருக்கு உள்ள அந்த கவித்துவத்தையும் அந்த ஒரு ஜீவன் உள்ள அந்த விஷயத்தையும் அந்த பாடலில் அழகாக தெளிவுபடுத்தியிருப்பாங்க. ஏ ஆர் ரஹ்மானுடைய இசை தான் சொல்ல வேண்டாம் பாடலை கேட்டு ரசித்தோம்.

தன் தலைவன் மீது உள்ள ஒரு காதலனுடைய வெளிப்பாடை என்ன என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கும்னு அந்த ஒரு அணிலிடம் ஒரு தூது கேட்பதாக அந்த பாடல் வரிகளை, அந்த வைரமுத்தினுடைய கற்பனை வரிகளில் அந்த பாடல் ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. அந்த பாடலுக்கு இசை தேவா அவர்களுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம். சின்ன சின்ன, அந்த வார்த்தையில் சின்ன சின்ன பனித்துளி சிந்தி விழும் சோலைக்குள்ளே அப்படின்னு சொல்லி பனித்துளியிடம் கேட்பதாகவும் அணிலிடம் கேட்பதாகவும் அந்த பாடல் வரிகளை அழகாக அமைச்சிருந்தாங்க. நேரம் இரவு 11:16. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும். சின்ன சின்ன அந்த அடுக்கு தொடர் வந்தவுடனே மனசுக்குள்ள நினைச்ச பாடல், இன்றைய காலகட்டத்தில் இப்போதே சூழலில் சின்ன சின்னதாக மழை துளிகள் அங்கங்கே பெய்து கொண்டு தானே இருக்கிறது. அதனால் சின்ன சின்ன தூரல் என்ன அந்த பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் செந்தமிழ் பாட்டு படத்திற்காக.

வானத்திலிருந்து மழை பெய்யும்போது சின்ன சின்ன துளிகளாய் பெய்து பிறகு பெரும் வெள்ளமாய் பிரவாகமாய் பெருத்து நதி வழியாக கடலுக்குள் வந்து சேர்கிறது. இந்த பாடலும் முதலில் துவங்கும் போது அப்படி தான் சின்ன சின்னதாக கேட்டு அந்த பாடலை கேட்கும்போது அப்படியே ஒரு மழைக்காலத்திற்குள் சென்று வந்த மாதிரி இருந்தது. அந்த பாடலின் இணைக்குரலாக கே ஆர் அனுராதா அவர்கள் அவங்க அந்த பாடலோடு இணைந்து அந்த பாடலை அழகுபடுத்தியிருப்பாங்க. எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜாவினுடைய இசையில் கவிஞர் வாலியனுடைய பாடல் வரிகள் தான். உனது தூறலும் இனிய சாரலும் தீண்டும் தேகம் சிலிர்க்குதம்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த வரியை சின்னதாக கரெக்ஷன் பண்ணி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த பாடலை ரிப்பீட் பண்ணி பாடும்போது அந்த பாடல் அந்த பேப்பர் வந்து தண்ணியில் விழுந்துடும். அதன் பிறகு அந்த பாடலை பாடுற மாதிரி காட்சி அமைப்புகள் இருக்கும். மனசுக்குள்ளே என்றைக்குமே அந்த பாடலை கேட்கும்போது மழையும் வந்த பாடலும் கேட்கும்போது மனசுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி தான். மழைக்கு யாவரும் தவிக்கும் நாட்களில் நீயோ இங்கே வருவதில்லை, வெடித்த பூமியும் வானம் பார்க்கையில் நீயோ கண்ணில் தெரிவதில்லை, உனது சேதியை பொழியும் தேதியும் முன்னால் இங்கே யார் அறிவார் அப்படின்னு மழையை பற்றி ஒரு கேள்விகளும் மழையினுடைய வர்ணனைகளையும் மிக அழகாக அந்த பாடலில் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததா செந்தூர பாண்டி படத்திற்காக மனோ ஸ்வரலதா குழுவினர் பாடிய பாடல்.

வார்த்தைகளில் நிறைய பெரியதாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்னதாக இருக்கும்போது அந்த சின்ன சின்ன அந்த வார்த்தைகளில் பாடல்கள் கேட்பது ஒரு மகிழ்ச்சி தான். அந்த வகையில் கேட்ட பாடல் சின்ன சின்ன செய்தி சொல்லிவிட்டு ஒரு காதலுக்கான அழைப்பையும் விடுத்து விட்டு அந்த அன்பு மனங்கள் பாடக்கூடிய அந்த பாடல் வரி நான் கேட்டோம். கவிஞர் வாலியினுடைய பாடல் வரிகளுக்கு தேவாவின் இசையில் சின்ன சின்ன இந்த பாடல்கள் வரிகளை கேட்கும்போது மனசுக்குள்ள நிறைய பாடல்கள் வந்து போயிருக்கும். அந்த வகையில் நேர்கள் விரும்பி கேட்ட விருப்பமான ஒரு பாடல் இடம் இருப்பது. அடுத்ததாக மௌனராகம் படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய சின்ன சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா.

சின்ன சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி கூவியது தன் மனதில் எண்ணிய காதல் இன்பங்களை அழகான பாடல் வரிகளாக கவிஞர் வாலி அவர்கள் எழுதியிருந்தாங்க. பாடல் இசை இளையராஜா தான் சொல்ல வேண்டாம். இந்த பாடலுடைய அந்த பீஜியம் பின்னாடி கேட்குற அந்த ரிதமிக் இசை, நம்ம பள்ளியில் படிக்கும்போது என் நண்பன் ஒருவர் அந்த பாடலை பாடும் பாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த இசையை அவர் தனித்துவமாக அந்த இசையை ஒலிப்பார். அந்த இசையும் அந்த காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த குயிலினுடைய ஓசையும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கும். மன்னவன் பெயரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன், மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன். சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே பாஷைகள், என்னவோ ஆசைகள் எண்ணத்தின் ஓசைகள், மாலை சூடி மஞ்சம் தேடி காதல் தேவன் சந்நிதி காண காண அப்படின்னு சொல்லும்போது அந்த இடையில் அந்த கோரஸ் குழுவினர்கள் அந்த அந்த ஒரு இசையும் அந்த பாடலை இன்னும் ரொம்ப அழகாகவும் பாடி பார்க்கவும் கேட்டாலும் எத்தனை முறை நமக்கு மனசுக்குள்ளே அந்த பாடல் நின்றுட்டே தான் இருக்கும்.

நேரம் இரவு 11:34. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். சின்ன சின்ன குயிலிடம் கேட்ட கேள்வியை சின்ன சின்ன கிளியிடம் கேட்கிறார் தன் தலைவி. தன்னை பற்றி எப்படி நினைப்பாள், அவள் எப்படி இருப்பாள் என்பதை பற்றிய சில தேடல்களுடன் பாடல் கேட்க போகிறோம். கண்ணெதிரே தோன்றினால் படத்திற்காக ஹரிஹரன் சோபனா பாடியது.

கவிதை வரிகளாய் பாடல் வரிகளாய் அந்த பாடல் கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதி தேவாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம். நேரம் இரவு 11:41. மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு உறங்க சென்றாலும் பாடல்கள் கேட்டுக்கொண்டது வித் பாரதியினுடைய மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக கமெண்ட் போட்டுட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நேர்கள்லாம் ஆவலாக கமெண்ட் போட்டிருக்காங்க. யாரெல்லாம் கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்த்துடலாம். செல்வராஜ் அவங்க சென்னையிலேருந்து, நாமக்கல்லேருந்து செல்வராஜ் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சின்ன சின்ன பாடல் கேட்டு அந்த பாடலை குறிப்பிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இனிய இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. ரஹ்மான் அப்துல் மணலி புதுநகர்லேருந்து அவங்க வந்து

எஸ் ஜானகி அவர்களின் மௌனராகும் பாடலும், கண்ணெதிரியை தோன்றினால் படுத்த சின்ன சின்ன கிளிய பாடலுக்கு குறிப்பிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சியில் ஒலித்த முதன் முதலாக ஒலித்த பாடலிருந்து சின்ன சின்ன தூறல் என்ன பாடலையும் குறிப்பிட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீதேவி முனிராஜ் தர்மபுரியிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புரசேவாக்கம் சவுந்தரராஜன் மனசுமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தித்திக்கும் இனிய இரவணக்கம், இனிமையான பாடல்கள் அனைத்து அருமை, அடுக்குமொழி பாடல் சின்ன சின்ன ஆசை, ஆரம்ப பாடல் அருமைன்னு சொல்லி இந்த கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன், ஹேமலதா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ராஜாமோகன் ஹரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பழனி பாரதி ஐயப்பன் தங்கிலிருந்து மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ் ஷியாமலா அவங்க இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. காட்டுப்பாக்கும் அந்தோனிராஜ் மனசு மயங்கும் அடுக்கு தொடர் பாடல்கள் தொகுப்பு சிறப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவங்களும் பாடல்கள் தெரிவிச்சிருக்காங்க. செல்வகுமார் கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவங்களும் நிகழ்ச்சிக்கு இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. சின்ன சின்ன மழை துளிகள் கேட்டோம், சின்ன சின்ன வண்ணக்குயில் கேட்டோம். அடுத்ததாக சின்ன சின்ன மேகம் என்ன கவிதை பாடுதோ அப்படிங்கிற ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிறோம். தேவராகம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா குரலில்

கவிதை பாடும் மேகம் அது தேவராகமாக மாறும். கொள்ளை அன்பில் ஆத்மராகம் உதயமாக மாறும், அதுவும் தேவராகமாக மாறும். இந்த ராகம், இந்த பாடல் கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதி கீரவாணி இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். அடுக்கு தொடராய் அமைந்த சின்ன சின்ன எந்த வார்த்தையில் அமைந்த பாடல்கள் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். மனசமயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராஜகுமாரன் படத்துக்காக கே ஜி யேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில் பாடல்.

மனங்களுக்குள் சில நேரங்களில் சில ஊடல்கள் வரும்போது தூதாக சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த தூதில் சொல்லும் விதமாக அந்த பாடல் அமைந்திருந்தது. ஆர் வி உதயகுமாரின் பாடல்வரிகள், இளையராஜாவினுடைய இசையில். சொல்லால் விளைந்தது இந்த சொந்த கதைதானே பூவேணி கேளடி, பெண்மேல் வருத்தமில்லை நெஞ்சில் என்ன பாரம் நீயே போய் கூறடி அப்படின்னு ஒவ்வொரு இவங்களும் அவங்களும் அந்த கேள்வியும் கேள்விக்கு பதிலான பாடல் வரிகளாக அந்த பாடல்வரிகள் இருந்தது. கண்ணிமையை மீறும் ஈரம் கண் இவள் சோகம் போகும், வெண்ணிலவை மூடும் மேகம் விட்டு விலகாதோ தூரம் அப்படின்னு சொல்லி பாடல் முடிக்கும்போது அந்த இரண்டு பேருமே யேசுதாஸ் அவர்களும் எஸ் ஜானகி அவர்களும் அந்த பாடலை ரொம்ப அந்த சோகத்தை வெளிப்படுத்தும் விதமாக பாடிப்பாங்க. பாடலுடைய இசையும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. சின்ன சின்ன அடுக்கு தொடரில் அமைந்த பாடல்கள் நிறைய நம் மனதுக்குள் வந்துவிட்டு தான் இருக்கிறது. இந்த நேரத்தின் காலம் கருதி இந்த பாடல்கள் தொகுப்பை இத்துடன் இந்த பாடல் நிறைவு செய்யலாம். அடுத்ததாக வரக்கூடிய நிறைவு பாடல் கே ஜி யேசுதாஸ் குரலில் பூவிழி வாசலிலை படத்திற்காக.

நேர்களை, நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நேர்கள் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.

நேர்களை நேரம் நள்ளிரவு 12:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசைப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், என்னிசை இரவு என இரவு முழுவதும் இசைப்பாடல்கள் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கும் விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

சின்ன நடை நடந்து அழகாய் ஆடி வரும் ரோஜா, சின்ன சின்ன ரோஜா, சிங்காத ரோஜா, அண்ணன் நடை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.
2: I think I'm in love with you. No, no, no, no. Well, I've been thinking about you. Maybe I'm in love with you. I really don't know. Don't know.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில். துவக்கமாக குமாஸ்தாவின் மகள் படத்திற்காக சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடிய பாடல், பூவை செங்குட்டுவன் எழுதி, குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில்.

0: நேர்களை நேரம் காலை 4:10. நேர்களை நீ கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் கருணை செய்வாய் ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பேகடா ராகத்தில் அமைந்த நாதோபாசன தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். முதலில் ஸ்ரீ சதானந்த சரஸ்வதி சுவாமிகள் இயற்றி சூலமங்கலம் சகோதரிகள் பாடியுள்ள ஸ்ரீ கந்தகுரு கவசம் கேட்கலாம்.

அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே. வேலுடை குமராணி வித்தையும் தந்தருள்வாய், வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே. தேவரை காத்த திருச்செந்தில் நாண்டவனே, திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா, பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய். திருமலை முருகானே திடயான மருள் புரிவாய், செல்வமுத்து குமரா மும்மலமகற்றிடுவாய். அடிமுடியறிய உண்ணா அண்ணாமலையோனே, அருணாசல குமரா அருணகிரி கருளியவா, திருப்பரங்கிரி குகனே தீர்த்திடுவாய். வினை முழுதும்

உனக்கொரு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் சரணமையா. அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் இழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடு.

மே மித்தையாம் இவ்வுலகை மித்தையென்றறிந்திடச் செய். அபயம் அபயம் தந்தா அபயம் என்றலருகிறேன். அமைதியை வேண்டி அருமுகாவாவென்றேன். உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராகே. அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய். வேண்டியதுன்னருளே அருள்வதும் கடனேயாம் உன்னருளாலே. உன் தாழ் வணங்கிட்டேன் அட்டவாசித்திகளை. அடியனுக்கருளிடப்பா அஜபை வழியிலே அசையாமல் இருத்திவிடு. சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும்

உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும், நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும், பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும், கழுத்தை ஸ்கந்தன் கைகளால் காக்கட்டும், தோள்களிரண்டையும் தூயவேல் காக்கட்டும், கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும், மார்பையும் வயிற்றையும் வள்ளிமணாளன் காக்கட்டும், மனத்தை முருகன் கை மாத்த

நாபி குஹ்யலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமென்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர். என் அகங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர். பாபத்தை பொசுக்கிப் பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா. நாள்தோறும் ஓமிருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திடடா. ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா. முருகனின் மூலம் இது முழு மனத்தோடேத்திட்டால் மும்மலமகன்று விடும் முக்தியும் தன் கையில் உண்டாம். முக்தியை வேண்டியுமே யக்திக்கும் செல்ல வேண்டாம். முருகன் இருப்பிடமே முக்தி தலமாகும் அப்பா. ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே. மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு. மூலமதை ஏத்துவோர்க்கு

முக்தனுமாகிடடா அக்ஷர லட்சமிதை அன்புடன் ஜபித்திடில் எண்ணியதெல்லாம் கிட்டும் யமபயமகன்றோடும் மூவுலகும் பூஜிக்கும் முருகனருள் முன்னிற்கும் பூவுலகில் இணையற்ற பூஜ்யனுமாவாய் நீ கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டுமப்பா கோடி காணச் சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடைத்தேற ஜபித்திடுவாய் கோடியுமே வேதாந்த ரகசியமும் வெளியாகும் உன்னுள்ளே வேத சூட்குமத்தை விரைவாக பற்றிடலாம் சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருப்பெருஞ்சோதியான ஆறுமுக சுவாமியுமே அந்தர்முகமிருந்து ஆட்கொள்வான்

வாய் தாரித்ரியங்களையும் தடி கொண்டு விரட்டிடுவாய், துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய், பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய், இன்ப துன்பத்தை இருவிழியால் விரட்டிடுவாய், ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய், அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடா மெய்யருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய், கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே ஆறுமுகமான

கந்தையலாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி ஆள்கொள்ளுவையப்பா. அன்பை என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய். உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உவந்திடுவாய். எல்லை இல்லாத அன்பே இறைவழி என்றாய் நீ அங்கிங்கனாதபடி எங்கும் அன்பென்றாய்.

அன்பில் உறையும் அருகுருநாதரேதான் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்த குருவானான் கான். மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமந்தன்னில்

குருவினை மார்க்கமாய் ஜோதியை கட்டிடுவாய் சிவயோகியாக என செய்திடும் குருநாதா. ஆசையறுத்து அரணடியை காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய்விட்டில் இருத்திவிடும். பொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட ஸ்கந்த குரு கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே. கஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா. கருவூரார் போற்றும் காங்கேயா ஸ்கந்த குரோ. மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி பரமகுரோ. சென்னிமலை குமரா சித்தர் கருள்வோனே. சிவவாக்கிய சித்தருளை சிவன்மலையில் போற்றுவரே. பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான். கொல்லிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரோ. கொல்லி மல்ந்திட்ட ஸ்கந்த குருநாதா. கள்ளம் கபடமற்ற வெள்ளையுள்ளம் அருள் வீரே. கற்றவர்களோடு என்னை களிப்புறச் செய்திடுமே. உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்த குரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டுகொண்டேன்.

அணைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே. ஸ்கந்தகிரி மேலே ஸ்கந்தகிரி ஜோதியானவனே கடைக்கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்தகுரோ. ஏழையை காத்திடப்பா ஏத்துகிறேன் உன்னாமம் உனையன்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறேன். கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே கந்தன் என்ற பேர் சொன்னால்

அம்பெலாம் முருகன் அன்பெலாம் முருகன் ஸ்தாவர ஜங்கமமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன்.

ே நீராடி நீரு பூசிக் கந்த குரு கவசமோதிக் கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தை வினை எல்லாம் கந்தன் நகற்றிடுவன் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையுமே கைகூடும் கன்னிமார் ஓடை நீரை கைகளிலே நீயெடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடியுருவேத்தி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டிட்டால் சித்தமலமகன்று சித்தசுத்தியும் கொடுக்கும் கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகி